You're listening to CMR FM 101.3. Listen to us around the universe. www.cmr.fm. சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோட ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது 9:03. ஆம் நேர்களே, இன்று ஜூன் மாதம் புதிய மாதத்துக்குள்ளே சென்றிருக்கின்றோம். 3 ஆகிவிட்டது. ஆமாம், நாட்கள் அவ்வளவு விரைவாக சென்று கொண்டிருக்கின்றன. இன்று புதன்கிழமை. மற்றொரு புதன்கிழமை இரவு பொழுதிலே உங்கள் அனைவரையும் பண்பலை ஊடாக சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. வளமை போல இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சிகளிலே இணைந்து சிறப்பிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 416-593-0055. ஆமாம், 9:30 இலங்கை இந்திய செய்திகள் இடம்பெறும். 10 கனடா உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம். 10:30 அதிரும் செய்திகளின் ஆதார தேடலாக வர இருக்கின்றது செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி. 11 உங்களுக்கு ஒரு தலைப்பு, வாழ்வியல் வசந்தம் என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் வளமை போல வழங்க இருக்கின்றோம். உங்களுடைய வருகையையும் உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் நிறையவே எதிர்பார்க்கின்றோம். கண்டிப்பாக இன்னும் சில நிமிடங்களின் பின்னர் எந்த மாதிரியான ஒரு தலைப்பில் பேசப் போகின்றோம் என்பதனையும் உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம். அதைத் தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறும் நள்ளிரவு 12 முதல் 1 மணி வரைக்கும். உங்களோடு இணைந்து கொள்ளுனா ஜோதி ஜெயக்குமார்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1800 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
4: Listen to us around the universe. www.cmr.fm. நேரம் இப்பொழுது 9:11. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 23 பாகையாக இருக்கின்றது. பின்னர் இப்பொழுது வெப்பநிலை 13 பாகை வரை வீழ்ச்சியடைய போகின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை, குறைந்த வெப்பநிலை 18 பாகை. இப்பொழுது காற்று மனித அழுத்தக்க 18 km வேகத்திலேயும் வடக்கு திசையை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. இதே நேரம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறே தென்படுகின்றது. அதேபோன்றுதான் சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை வரைக்கும் மழைக்குரிய நாட்களாகவே தென்படுகின்றன. நேர்களே, இந்த பொழுதில் சிறியதொரு வணிக தகவலையும் உங்களுக்காக தருகின்றோம். ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் அவர்கள் வழங்குகின்ற சிறப்பு அறிவித்தலை உங்களுக்காக தருகின்றோம். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு புதிய வீட்டினை வாங்க நீங்க திட்டமிட்டு இருக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வியோடு ஆரம்பித்திருக்கிறார். இதுவும் அதுவும் 30 to 60 நாட்களுக்குள் விரைவாக நீங்க குடியேறுவதற்கான குயிக்களும் சிங் வசதி வேண்டுமா? அடுத்த கேள்வி, உங்களுக்காகவே 3 to 4 படுக்கை அறைகளை கொண்ட டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்பொழுது விற்பனைக்கு தயாராக இருக்கின்றன. அடுத்த 30 to 90 நாட்களுக்குள் ஒரு புதிய வீட்டில் நீங்கள் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய அருமையானதொரு பொன்னான வாய்ப்பாக இருக்கும். இதிலே மிக முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன என்று சொன்னால், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்குகின்ற $130,000 வரையான HST ரீபேட் சலுகையை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம் என்பது. அதே நேரம் இந்த வீடுகளினுடைய ஆரம்ப விலை என்பது $719,990 மட்டுமே என்பதனையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்போதே இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்க சொந்தமாக்கிக் கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்க ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் அவர்களை உடனே நீங்க தொடர்பு கொள்ளுங்க. தொடர்புக்கான இலக்கத்தை தருகின்றோம், 416-700-2222, 416-700-2222. அதே நேரம் jay.ca என்ற இணையதளமும் இருக்கின்றது. அதனூடாகவும் நீங்க மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. சோல் அண்ட் ஃபயர் இவென்ட்ஸ் கிளிக்கூட் CA.
2: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-9494.
1: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 416-268-0155.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3.

0: நேரம் இப்பொழுது 9:20. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். 9:30 நீங்க இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். ஆம் நேர்களே, வாழ்வியல் வசந்தத்துக்கான தலைப்பினை நீங்க சற்று முன்கூட்டியே தந்தா சிறப்பாக இருக்கும் என்று சில நேர்கள் அன்பான ஒரு வேண்டுகோள். ஏனென்றால் அவர்களும் ஆமாம் ஆயத்தமாகிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். அந்த வகையில் இப்பொழுது அந்த தலைப்பினை நாங்கள் உங்களுக்கு தருவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கடந்த வாரம் எல்லாம் நாங்கள் எங்களுடைய மொழி குறித்தான ஒரு விழிப்புணர்வு அற்புதமாக நீங்க பலருமே வந்து கருத்துரைத்து சென்றீர்கள். இன்றைக்கு நாங்கள் சற்று எங்களுடைய ஆரோக்கியம் குறித்து, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் இல்லையா, அந்த வகையிலே நாங்கள் என்னதான் பேசினாலும் என்னதான் படித்தாலும் எத்தனை ஜாம்பவான்களாக ஆகினாலும் கூட இந்த உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது. அது குறித்து தான் நாங்கள் பேச போன்றோம். உணவு பற்றி ஆரோக்கியமான விழிப்புணர்வு, அதிலே நாங்கள் ஒரு விவாதம் என்று இரண்டு நேயர்களாக நீங்கள் மோதுறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு அந்த டைமிங் வருமோ தெரியல, நீங்க இருவராக இணைந்து கொள்வதற்கு. இருந்தாலும் கூட நீங்க தனித்தனியாக உங்களுடைய கருத்துக்களையும் முன்வைக்கலாம். உணவு பற்றிய ஆரோக்கியமான விழிப்புணர்வு அக்கால மக்களிடமா அல்லது இக்கால மக்களிடமா அதிகமாக இருக்கின்றது? இரு சாரரிடமும் இருக்கலாம், பார்க்கலாம் எப்படி உங்களுடைய சிந்தனை ஓட்டம் செல்ல போன்றது, அவதானிப்பு உங்களுடைய ஆராய்ச்சி எப்படியெல்லாம் செல்ல போன்றது, அதே நேரம் இக்காலத்தில் இருக்கின்ற உணவு கலாச்சாரம் எப்படி போன்றது என்றதையும் நீங்க குறிப்பிட்டு அதிலும் சற்று அழுத்தம்
1: மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca
2: பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 4167512150, 416751 2150. The Brick Outlet.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். ஜூன் மாதம் 6 மற்றும் 7 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அழையுங்கள். கஜன் கனக விநாயகம், 4162744345, 416274-4345. உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
7: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலகத் தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
1: அஜித் சிங் தமிழ் எஃப்எம்எல் செய்திகளுக்கு முதலிடம். நியூஸ் ஃபர்ஸ்ட்.

0: வணக்கம். நேரம் 9:31. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் உமாபதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பழைய பாலத்தின் ஒரு பகுதியாவது தமிழின அழைப்பின் நினைவு சின்னமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிக்கரன் வலியுறுத்தியுள்ளார். ஹொரண படகுட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினை அடுத்து இதுவரை காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். டெல்லி மால்வியா நகரில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 உயிரிழந்துள்ளனர். மேலும் 37 மீட்கப்பட்டுள்ளனர். விமான எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு 10,000 ரூபாய் கோடி நிதி ஒதுக்கியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: நாகப்பட்டினத்தில் இருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்த சுபம் நிறுவனத்தின் சிவகங்கை கப்பலானது காங்கேசன் துறையை சென்றடைந்தது. இன்று காலை 7:55 நாகப்பட்டினத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த குறித்த கப்பல் பிற்பகல் 12:55 காங்கேசன் துறையை வந்தடைந்தது. பின்னர் மீண்டும் 2:30 காங்கேசன் துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. இதன்போது இந்தியாவில் இருந்து 93 பயணிகள் இலங்கைக்கு வந்ததுடன் 79 பயணிகள் இலங்கையிலிருந்து இந்தியாவை நோக்கி பயணித்தனர். குறித்த கப்பலானது சில வாரங்களுக்கு முன்னர் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணித்த நிலையில் அசாதாரண காலநிலை காரணமாக சேதமடைந்தது. இதனால் ஒரு சில வாரங்கள் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடவில்லை. அதனைத் தொடர்ந்து சிவகங்கை கப்பலானது மீண்டும் இன்று முதல் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபட ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா இன்றைய தினம் காங்கேசன் துறைக்கு விஜயம் செய்து சிவகங்கை கப்பல் அதிகாரிகளுடனும் ஆளுமைகளுடனும் கலந்துரையாடினார். அத்துடன் கப்பல் போக்குவரத்து குறித்து பயணிகளிடமும் கருத்து கேட்டறிந்தார். முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பழைய பாலத்தின் ஒரு பகுதியாவது தமிழின அழைப்பின் நினைவு சின்னமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிக்கரன் வலியுறுத்தியுள்ளார். இன்று இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த துரைராச ரவிக்கரன் வட்டுவாக்கல் பாலத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது பழைய வட்டுவாக்கல் பாலத்தின் ஒரு பகுதியின் நினைவு சின்னமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. குறிப்பாக எரித்து அழிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் பொது நூலகம் நினைவு சின்னமாக பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே எந்த விடயத்திலும் அதேபோன்று தவறிழைப்பதற்கு இடமளிக்க முடியாது என்பதனையும் அதன்போது சுட்டிக்காட்டியிருந்ததாக அவர் கூறினார். இருப்பினும் வட்டுவாக்கல் பாலம் இடித்தளிப்பு செய்கின்ற செயற்பாடுகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் தமிழின இன அழிப்பு செயற்பாட்டின் நினைவு சின்னமாக வட்டுவாக்கல் பாலத்தின் ஒரு பகுதியாக விட்டு வைக்குமாறு மக்களாலும் கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. எனவே வட்டுவாக்கல் பழைய பாலத்தின் ஒரு பகுதி தமிழ் இன அழிப்பின் சாட்சியாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். செம்மணி புதைக்குழியில் இன்றும் குழந்தைகள் உள்ளிட்ட 5 எண்புக்கூட்டு தொகுதிகள் செம்மணியில் மீட்கப்பட்டுள்ளன. அவ்வகையில் மொத்தமாக இதுவரை 275 எலும்புக்கூட்டு தொகுதி மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
1: செம்மணி புதைக்குழியில் இன்றும் குழந்தைகள் உள்ளிட்டு 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் மொத்தமாக இதுவரை 275 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வின் 3 கட்டத்தின் 15 நாள் பணிகளின் போது மேலும் 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் சேர்த்து 3 கட்டங்களும் இதுவரை 275 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 272 எலும்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக வந்துபடி எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய அகழ்வில் சில குழந்தைகள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வின் போது ஒன்றின் மீது ஒன்றாக போடப்பட்ட நிலையில் 2 எலும்புக்கூடு தொகுதிகள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டிருந்தது. 257 மற்றும் 288 எண்புக்கூடுகளை ஒன்றின் மீது ஒன்றாக போடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. அவற்றில் ஒரு எண்புக்கூட்டு தொகுதியின் தலை மற்றும் 8 எண்புக்கூட்டு தொகுதியின் கால் பகுதியில் நிமிழ்க்கப்பட்டிருக்கின்றன. இதேபோல அகழ்வு பகுதியில் குவியலாக எண்புக்கூடுகள் காணப்படும் நிலையும் அவை இலக்கமிடப்படாத நிலையே காணப்படுகிறது. மண்படைகள் அகற்றப்படும் போதே அவை பற்றிய மேலதிக விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: ஹொரண படகுண பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அங்கு தங்கியிருந்த 10 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் 11 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் கூறினார். அத்துடன் குறித்த முதியோர் இல்லத்தில் இருந்து 50 மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று பிற்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழரசு கட்சியின் 77வது கால வரலாற்றில் 77 ஆண்டு கால வரலாற்றில் இடம்பெறாத சம்பவங்கள் எல்லாம் இப்போதே திணிக்கப்படுகின்றன. ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என கூறுகின்ற அதேவேளை அடாத்தும் சண்டித்தனமும் மேலோங்குவதாக தோன்றுவதாகின்றது என தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ஜேவியர் குலநாயகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
1: ஆண்டுகால வரலாற்றில் இடம்பெறாத சம்பவங்கள் எல்லாம் இப்பொழுது திணிக்கப்படுகின்றன. ஜனநாயக ரீதியிலான செயல்பாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என கூறுகின்ற அதேவேளை அடாத்தும் சண்டித்தனமும் மேலோங்குவதாக தோன்றுவதாக இலங்கை தமிழ்ச கட்சியின் மூத்த தலைவரான சேவியர் குலநாயகம் தெரிவித்திருக்கிறார். இலங்கை தமிழ்ச கட்சிக்கென ஒழுங்குமுறைகளும் நடைமுறைகளும் இருக்கின்றன. கட்சியின் 77 ஆண்டுகால வரலாற்றில் இடம்பெறாத சம்பவங்கள் எல்லாம் இப்போது திணிக்கப்படுகின்றன. ஜென்னா ரீதியான செயல்பாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என கூறுகின்ற அதேவேளை அடாத்தும் சண்டித்தனமும் மேலோங்கி வருகிறது. கரையான் புற்றெடுக்க கொடிய நாகங்களும் விசையந்துகளும் குடிகொண்டு சன்னதமாடுகின்ற நிலை இலங்கை தமிழ்ச கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலைக்கு கட்சியை தள்ளிவிட அனுமதிக்க முடியாது. மத்திய செயற்குழுவில் ஆய்வு செய்து தகுந்த தீர்வை அத்தகைய விடயங்கள் தொடர்பில் காண வேண்டும். முன்னுதாரணமாக கொல்லப்பட்ட கட்சி சின்ன விண்ணமாக்கப்பட இடமளிக்க கூடாது எனவும் இலங்கை தமிழ்ச கட்சியின் மூத்த தலைவரான சேவியர் குலநாயகம் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை தமிழ்ச கட்சியில் நீண்டகாலமாக தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாறி மாறி தலைமை வகித்தவர்களின் விசுவாசியாக செயல்பட்டிருந்த சேவியர் குலநாயகம் தற்போது சுமந்திரன் சி வி கே சிவஞானம் தரப்பினால் தூக்கி வீசப்பட்ட நிலையிலேயே அவர் தனது கருத்துக்களை பகிரங்கமாக சீற்றத்துடன் வெளியிட்டிருக்கின்றார்.
0: முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று மாவட்ட செயலக பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவர்களின் ஒழுங்கமைப்பில் கூட்டுறவு பிரதி அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலாச்சார மண்டபம் அமைத்தல், கோப்பாப்பளவு காணி விடுவிப்பு, தற்போது நடைபெற்று வரும் வேலைகளின் முன்னேற்றங்கள், பாடசாலை அதிபர் ஆசிரியர் பற்றாக்குறை, வைத்தியசாலை மற்றும் திணைக்கள ஆளணி பற்றாக்குறை, வைத்தியசாலை ஆளணி பற்றாக்குறை, வீதி அபிவிருத்திகள், முல்லைத்தீவு பேருந்து தரிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. குறித்த கூட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண பிரதம செயலாளர், வடமாகாண அமைச்சுகளின் செயலாளர், திணைக்களங்களின் தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபை செயலாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், ஏனைய திணைக்கள அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், உத்தியோகஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான நடப்பு விசாரணைகள் நிமித்தம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷே மற்றும் 2 ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட 3 கொழும்பு கோட்டையின் நீதவான் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரனை சந்திக்கின்றோம்.
1: இலங்கை தமிழரசுக் கட்சியின் 77 ஆண்டுகால வரலாற்றில் இடம்பெறாத சம்பவங்கள் எல்லாம் இப்பொழுது திணிக்கப்படுகின்றன. ஜன்னாய ரீதியிலான செயல்பாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என கூறுகின்ற அதேவேளை அடாத்தும் சண்டித்தனமும் மேலோங்குவதாக தோன்றுவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரான சேவியர் குலநாயகம் தெரிவித்திருக்கிறார். இலங்கை தமிழரசுக் கட்சி

0: செம்மணி புதைக்குழியில் இன்றும் குழந்தைகள் உள்ளிட்டு 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் மொத்தமாக இதுவரை 275 எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வின் 3 கட்டத்தின் 15 நாள் பணிகளின் போது மேலும் 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் சேர்த்து 3 கட்டங்களும் இதுவரை 275 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 272 எலும்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக வந்து வழி எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய அகழ்வில் சில குழந்தைகள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வின் போது ஒன்றின் மீது ஒன்றாக போடப்பட்ட நிலையில் 2 எலும்புக்கூடு தொகுதிகள் நேற்று தினம் அடையாளம் காணப்பட்டிருந்தது. 257 மற்றும் 288 எண்புக்கூடுகளை ஒன்றின் மீது ஒன்றாக போடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. அவற்றில் ஒரு எண்புக்கூட்டு தொகுதியின் தலை மற்றும் 8 எண்புக்கூட்டு தொகுதியின் கால் பகுதியில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை அகழ்வு பகுதியில் குவியலாக எண்புக்கூடுகள் காணப்படும் நிலையும் அவை இலக்கமிடப்படாத நிலையே காணப்படுகிறது. மண்படைகள் அகற்றப்படும் போதே அவை பற்றிய மேலதிக விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: ஆமாம், அந்த அசௌகரியத்துக்கு மன்னிக்கவும். தொடர்ந்து இந்திய செய்திகள்.
2: இந்திய செய்திகள்.
1: டெல்லி மாவியா நகரில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 37 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். தீ விபத்தில் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியின் தெற்கு பகுதியில் உள்ள மால்வியா நகரில் உள்ள ஒரு உணவகத்தில் காலை சுமார் 8:50 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். கட்டடத்தின் பல தளங்களில் தீ வேகமாக பரவியது. கட்டடத்திலிருந்து அடர்த்தியான புகை வெளியேறியதால் மீட்புப் பணிகளில் சிரமம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். மீட்கப்பட்ட பலர் கடுமையான தீக்காயங்களுக்கும் புகை காரணமாக சுவாச பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்பட்டதாக மீட்புப் படையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலருக்கு சுவாச கோளாறுகளும் தீக்காயங்களும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமான எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் இந்த தகவலை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், மேற்கு ஆசிய போர் நெருக்கடியால் உயர்ந்து வரும் விமான எரிபொருள் விலையிலிருந்து இந்திய விமான நிறுவனங்களை பாதுகாக்க 10,000 கோடி ரூபாய் விலை நிலைப்படுத்தல் நிதிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த முடிவின் மூலம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு அரசு 10,000 கோடி ரூபாய் வரை வட்டியில்லா முற்பணம் வழங்கும். உலகளாவிய இறக்குமதி விலை அரசு நிர்ணயித்த விலையை விட அதிகரிக்கும் போது எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை இந்த நிதி ஈடு செய்யும் என தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் விலை குறையும் போது எண்ணெய் நிறுவனங்கள் கூடுதல் தொகையை இந்திய ஒருங்கிணைந்த நிதியத்திற்கு திருப்பி செலுத்தும் என கூறப்படுகின்றது. இதன் மூலம் எரிபொருள் விலை கட்டுப்படுத்தப்படும். இதன் காரணமாக விமான நிறுவனங்கள் கூடுதல் கட்டணத்தை பயணிகள் மீது சுமத்தாது எனவும் கூறப்படுகின்றது. இதனால் பயண கட்டணம் உயராமல் தடுக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. 10:00 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450க்கும் மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு, முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங், ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
2: உங்கள் பட்ஜெட்டு கிட்ட விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓரிடம் பிரிக் அவுட்லெட். டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறதே பிரிக் அவுட்லெட். தளவாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% வரையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். இவ்வாறு இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு பில்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
3: CMR Tamil FM.

நேரம் இப்பொழுது 9:57. மிருதன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்ற இந்த பாடலை விஜய் ஜெயஸ்வாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியிருக்கின்றார்கள்.

நேரம் 10:12. சியம்மா தமிழ் எஃப்எம் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் உமாபதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ட்ரீமிங் சேவையாளர்களின் கனேடிய உள்ளடக்க பங்களிப்புகள் குறித்து கனேடிய வானொலி, தொலைக்காட்சி மற்றும் தொலைத்தொடர்பு ஆணையத்தின் முடிவை மறுஆய்வு செய்ய ஒட்டாவா வலியுறுத்துகின்றது. கனடா முழுவதும் வீடுகளை மீண்டும் மலிவு விலையில் கிடைக்க செய்வதற்கு நகராட்சி மேம்பாட்டு கட்டணங்களை குறைப்பது மட்டும் போதுமானதாக இருக்காது என்று கனேடிய மத்திய வீட்டுவசதி முகமை கூறுகின்றது. வடக்கு ஸ்ரீலில் ஆஸ்திரேலிய படைகள் மீது இன்று தாக்குதல் நடத்தியதை ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்றது. குவைத் நாட்டின் விமான நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து ஈரான் தூதரகத்தின் இரு ஊழியர்கள் வெளியேற குவைத் வலியுறுத்தியுள்ளது.

0: கனேடிய செய்திகள்.
1: கனேடிய உள்ளடக்கத்திற்கான ஸ்ட்ரீமர்களின் நிதி பங்களிப்பை மும்மடங்காக்கிய தனது சமீபத்திய முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு கனேடிய வானொலி, தொலைக்காட்சி மற்றும் தொலைத்தொடர்பு ஆணையத்திற்கு உத்தரவிடப் போவதாக ஒட்டாவா தெரிவித்துள்ளது. இணையதள ஸ்ட்ரீமிங் சட்டத்தை சிஆர்டிசி செயல்படுத்தும் விதத்தை சரி செய்வதற்காக ஒட்டாவா ஒரு புதிய கொள்கை வழிகாட்டுதலை வழங்கும் என்று அரசாங்கம் கூறுகின்றது. நெட்ஃபிளிக்ஸ் போன்ற பெரிய ஸ்ட்ரீமிங் சேவைகள் தங்களின் கனேடிய வருவாயில் 15% கனேடிய உள்ளடக்கத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்று மே மாதம் சிஆர்டிசி கூறியிருந்தது. அதற்கு பதிலாக கனடாவின் ஒலி மற்றும் ஒலி ஒலி துறைகளுக்கு $600 மில்லியன் வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறுகின்றது. ஸ்ட்ரீமர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமெரிக்க குழுவான மோஷன் பிக்சர் அசோசியேஷன் தற்போதைய அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்யுமாறு அமைச்சரவையை கேட்டுக்கொண்டது. அத்துடன் கனடாவுக்கான அமெரிக்க தூதுவர் இந்த கொள்கையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருந்தார். சுற்றுச்சூழல் கொள்கைகளில் ஒட்டாவா பின்வாங்கும் தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் கனடாவின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் குழுக்களில் சில கூடின. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை கொள்கைகளை சீர்குலைப்பதில் ஒட்டாவா வரம்பு மீறி சென்றுவிட்டது என்று 14 குழுக்களின் பிரதிநிதிகள் கூறுகின்றனர். கடந்த மாதம் ஒட்டாவா 2 கலந்துரையாடல் ஆவணங்களை வெளியிட்டது. அவை மற்றவற்றுடன் திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதற்கு முன்பே அங்கீகரிப்பது மற்றும் ஆபத்தில் உள்ள உயிரினங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களிலிருந்து சில திட்டங்களுக்கு விதி விலக்கு அளிப்பது போன்றவை முன்மொழியப்பட்டன. இந்த கலந்துரையாடல் ஆவணங்கள் 30 நாள் கலந்து ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. முன்மொழியப்பட்ட சில மாற்றங்களை தொடர்ந்து சில திமிங்கில இனங்களை அழிவின் விளிம்புக்கு தள்ளக்கூடும் என்று அக்குழுக்கள் எச்சரிக்கின்றன. இன்று காலை தனது வாராந்திர லிபரல் கட்சி கூட்டத்திற்கு செல்லும் வழியில் கனேடியன் செய்தி ஊடகத்திடம் பேசிய பிரதமர் மார்க்கானி, அரசாங்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புகளை கைவிடவில்லை என்றும் தனது புதிய இயற்கை சார்ந்த உத்தியை சுட்டிக்காட்டியும் கூறினார். நாடு முழுவதும் வீடுகளை மீண்டும் மலிவு விலையில் கிடைக்க செய்வதற்கு நகராட்சி மேம்பாட்டு கட்டணங்களை குறைப்பது மட்டும் போதுமானதாக இருக்காது என்று கனேடிய மத்திய வீட்டுவசதி முகமை கூறுகின்றது. வீட்டுவசதி விநியோகத்தை அதிகரிக்கவும் மலிவு விலையை மேம்படுத்தவும் நகராட்சி மேம்பாட்டு கட்டணங்களை பாதியாக குறைக்க ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசாங்கம் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிடுகின்றது. மேம்பாட்டு கட்டணங்களை குறைப்பது அல்லது முற்றிலுமாக நீக்குவது சில நகரங்களில் சாத்தியமான திட்டங்களின் எண்ணிக்கையை 14% வரை அதிகரிக்கக்கூடும் என்று கனேடிய மத்திய வீட்டுவசதி முகமை கூறுகின்றது. ஏற்கனவே அதிக மேம்பாட்டு கட்டணங்களை கொண்டுள்ள நகரங்கள் அந்த கட்டணங்களை குறைப்பதன் மூலம் மிகப்பெரிய ஊக்கத்தை பெறும் என்றும் மற்ற நகராட்சிகளுக்கான ஆதாயங்கள் மிக குறைவாகவே இருக்கும் என்றும் முகமை கூறுகின்றது. சில நகரங்களின் நிதி திட்டங்களில் மேம்பாட்டு கட்டணங்களுக்கு ஒரு இடம் உண்டு என்றும் அந்த கட்டணங்களை நீக்குவது மலிவு விலையை மீட்டெடுக்கும் என்று நினைப்பது யதார்த்தமற்றது என்றும் முகாமை கூறுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: உலகச் செய்திகள்.
1: குவைத் நாட்டின் விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்ததைத் தொடர்ந்து ஈரானிய தூதரகத்தைச் சேர்ந்த இரு ஊழியர்கள் 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று குவைத் இன்று வலியுறுத்துகின்றது. இது தொடர்பில் தெரிவித்த குவைத்தின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஹமத் சுலைமான் அல் மஷான், குவைத்தில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரியான ஹமீத் யாஹூபி ஃபெராஜை வரவழைத்து ஈரானின் தொடர் தாக்குதல்கள் குறித்தும் நாட்டில் உள்ள ஈரானிய தூதரக ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது குறித்தும் தெரிவித்ததாக கூறினார். அத்துடன் அத்தூதரகத்தின் இரு ராஜ தந்திரிகளை ஏற்றுக்கொள்ளத்தகாத நபர்களாக அறிவித்து அவர்கள் அதிகபட்சம் 24 மணி நேரத்துக்குள் குவைத் நாட்டின் எல்லைகளிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கோருவது குறித்தும் வலியுறுத்தியதாக அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வடக்கு ஆஸ்திரேலியில் ஆஸ்திரேலிய படைகள் மீது இன்று தாக்குதல் நடத்தியதே ஹிஸ்புல்லா பொறுப்பேற்றது. இந்நிலையில் ஆஸ்திரேலிய மற்றும் லெபனான் அதிகாரிகள் வாஷிங்டனில் 2வது நாளாக நேரடி பேச்சுவார்த்தையை தொடங்கினர். இந்த பேச்சுவார்த்தைக்கு ஹிஸ்புல்லா எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ராணுவம் போர் நிறுத்தத்தை மீறியதற்கு பதிலடியாக வடக்கு ஆஸ்திரேலியில் கூடியிருந்த ஆஸ்திரேலிய எதிரி ராணுவ வீரர்களை தங்கள் போராளிகள் ராக்கெட் தாக்குதல் மூலம் குறிவைத்ததாக ஹிஸ்புல்லா ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற குழுவானது வடக்கில் உள்ள ஆஸ்திரேலிய சமூகங்களை குறிவைத்து எரிகணைகளை ஏவினால் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தும் என்று ஆஸ்திரேலிய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலைப்பாட்டுக்கு வாஷிங்டனின் ஆதரவு இருப்பதாக அவர்கள் கூறினார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வார தொடக்கத்தில் தொலைபேசி வாயிலாக ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை விமர்சித்ததாக வெளியான செய்திகளை உறுதிப்படுத்தியுள்ளார். லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் ராணுவ நடவடிக்கை ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்லும் முயற்சிகளை சிக்கலாக்குவது குறித்து தாம் சற்று கலக்கமடைந்திருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த வெளிப்படையான கருத்து வேறுபாடு இருந்த போதிலும் நெட்டன்யாகுவுடனான தனது உறவு வலுவாகவே நீடிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய தலைவரை தாம் நெருக்கமாக பணியாற்றுபவர் என்றும் இருக்கும் போர்க்கால தலைவர்களாக இருந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்றும் அவர் விவரித்தார். வெனிசுவலாவின் தற்காலிக ஜனாதிபதி டெல்சி ராட்ரிக்ஸ் 5 நாள் அரசு பயணமாக இன்று டெல்லியை சென்றடைந்தார். குறித்த பயணம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதையும் எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இது தொடர்பில் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்த பயணம் இருதரப்பினரும் தங்கள் இருதரப்பு கூட்டாண்மையில் உள்ள உத்வேகத்தை மேலும் வளர்த்துக் கொள்ளவும் ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகளை ஆராயவும் ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
0: விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: ஜமேக்கா கிங்ஸ்டனில் உள்ள சபீனா பார்க் மைதானத்தில் நடைபெற்ற மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச போட்டியில் இலங்கை அணி 41 ஓட்டங்களால் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 303 ஓட்டங்களை குவித்தது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பாக குசல் மெண்டிஸ் 62 பந்துகளில் 72 ஓட்டங்களையும் பட்டும் நிசங்க 66 ஓட்டங்களையும் பெற்று பலம் சேர்த்தனர். 304 ஓட்டங்கள் என்று இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 49.2 ஓவர்களில் 262 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. அந்த அணி சார்பில் அதிகபட்சமாக அணித் தலைவர் ஷாய் ஹோப் 56 ஓட்டங்களையும் ஜஸ்டின் கிரீம்ஸ் 45 ஓட்டங்களையும் பெற்றனர். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இலங்கை அணி 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ட்ரீமிங் சேவையாளர்களின் கனேடிய உள்ளடக்க பங்களிப்புகள் குறித்து கனேடிய வானொலி, தொலைக்காட்சி மற்றும் தொலைத்தொடர்பு ஆணையத்தின் முடிவை மறு ஆய்வு செய்ய ஒட்டாவா வலியுறுத்துகின்றது. கனடா முழுவதும் வீடுகளை மீண்டும் மலிவு விலையில் கிடைக்க செய்வதற்கு நகராட்சி மேம்பாட்டு கட்டணங்களை குறைப்பது மட்டும் போதுமானதாக இருக்காது என்று கனேடிய மத்திய வீட்டு வசதி முகாமை கூறுகின்றது. வடக்கு ஆஸ்திரேலியில் ஆஸ்திரேலிய படைகள் மீது இன்று தாக்குதல் நடத்தியதே ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. குவைத் நாட்டின் விமான நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து ஈரான் தூதரகத்தின் இரு ஊழியர்கள் வெளியேற குவைத் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
4: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
5: Singaraj is the best for the Tamil community.
6: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
7: உரும்பிராய் மக்கள் ஒன்றிய கனடாக்களை நடாத்தும் தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவு தின கூட்டம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 பாபா பேங்கட் ஹாலில் நடைபெறும். 416-841-2953. வட்டுக்கோட்டை இந்து வாலிபர் சங்க கனடா கிளையின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 2, ரொசல் ரோடில் உள்ள ஆடம்ஸ் பார்க், ஏரியா 4 நடைபெறும். 416-996-6915. தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னதுரையின் பவளவிழா சிறப்பு மலர் அறிமுக விழா ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு, இலக்கம் 3474 கிங்ஸ்டன் ரோடில் அமைந்திருக்கின்ற கியூசிஸ் பேங்க்வெட் ஹாலில் நடைபெறும். 416-561-8624.
6: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
5: நேரம் இப்பொழுது 11:18. நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் FM ஓடு 10:30 செய்தியின் பின்னணியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இந்த பொழுதிலே CIBC வங்கியின் மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் அவர்களுடைய வர்த்தகம் குறித்த வியாபாரம் குறித்த தகவலை உங்களுக்காக வழங்குகின்றோம். உங்கள் முதல் வீடு அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க நீங்கள் திட்டமிட்டிருக்கின்றீர்களா? அல்லது தற்போது உள்ள பி லெண்டர் மோர்கேஜை மாற்றி சிறந்த வட்டி வீதமும் நல்ல சலுகைகளும் CIBC வங்கி ஊடாக பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு உதவ தயாராக இருக்கின்ற CIBC மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் அவர்கள். மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ், டிரான்ஸ்ஃபர், அதே நேரம் புதிய மோர்கேஜ் செல்ஃப் எம்ப்ளாயிட் அல்லது கனடாவுக்கு புதியவர்களுக்கான மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் என உங்கள் தேவைகளுக்கு பொருத்தமான சரியான தீர்வுகளை வழங்குகின்றார். உங்களுக்கு மிக அருகாமையில் உள்ள CIBC கிளைகளிலேயே இவரை நீங்கள் நேரில் சந்தித்து உரையாடி கொள்ளலாம், உங்களுக்கான மோர்கேஜ் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனையும் குறிப்பிட்டு இருக்கிறார். அதேநேரம் கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் அதிக பயன்பெறவும் சிறந்த வட்டி வீதங்களை அறியவும் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் CIBC வங்கியின் மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் அவர்களை. தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கத்தை தருகின்றோம். 647-4597-57 647-459-9757.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்று தருகிறார் கஜன் கனக விநாயகம். குறைந்த வருமானமா அல்லது அப்ரைசல் சிக்கலா, கவலையை விடுங்கள். அழையுங்கள் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. பிரதான வங்கிகள் ஊடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. கஜன் கனக விநாயகம்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? Sue sir.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: நேரம் இப்பொழுது 11:33 நிகழ்ச்சியிலே தொடர்கின்றது செய்தியின் பின்னணி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தேச எல்லைகளை தாண்டிய உலக அரசியலும் பிராந்திய அளவிலான உள்நாட்டு அரசியலும் நாள்தோறும் புதிய அதிர்வுகளையும் எதிர்பாராத திருப்பங்களையும் சந்தித்து வருகின்றன. இந்த நகர்வுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான அரசியல் காரணிகள் என்ன போன்ற நுணுக்கமான விடயங்களை விவாதிப்பதே இந்த செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த விவாத களத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற முக்கியமான பேசுபொருள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்திலே அரங்கேறிய வெசாக்கூடு சேதப்படுத்தப்பட்ட அந்த சம்பவம் குறித்தாக அமைய இருக்கின்றது. இந்த சம்பவமானது உண்மையிலேயே ஒரு வெறும் சமய சின்னத்தின் மீதான தாக்குதலாக மட்டும் நாங்கள் இந்த சம்பவத்தை நோக்கிவிட முடியாது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் பல விடயங்கள் இருக்கலாம் என்று ஊகிக்க தோன்றுகின்றது. அதே நேரம் இந்த நாசகார செயலை ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதான ஒரு கூட்டு பண்பாட்டு குற்றமாக சித்தரிக்க சிலர் முயல்கின்றார்கள். ஆனால் இதனை முகாமைத்துவ பீட மாணவர் ஒன்றியத்தின் அறிக்கையானது மிக சாணக்கியமாக முறியடித்திருக்கின்றது. இந்த விடயம் குறித்து ஆழமானதொரு நேர்காணலுக்காக எம்மோடு இணைகின்றார் அரசியல் ஆளுமையும் ஆய்வாளருமான திரு சுரேஷ் தர்மா அவர்கள். வணக்கம் சுரேஷ் தர்மா.
1: வணக்கம். வணக்கம் ஜோதி. வணக்கம் நேர்களே.
0: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம்.
1: நன்றி.
0: ஆமாம் சுரேஷ் தர்மா, இன்றைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது உங்களுக்கு தெரியும், சுமார் 30% அதிகமான சிங்கள மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு பல்லின பண்பாட்டு நிலப்பரப்பாக இது மாறி வருகின்றது என்பதனை பார்க்க முடிகின்றது இல்லையா? இத்தகையதொரு சூழலிலே தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்கள் பரஸ்பர ஒப்புதலோடு முன்னெடுத்த இந்த வெசாக் கூட்டினை சிலர் நள்ளிரவிலே திட்டமிட்டு சேதப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான வன்மங்கள் விளைவது மாணவர்களிடையே நிலவக்கூடிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை முற்றாக சீர்குலைத்து அவர்களை ஒரு உளவியல் ரீதியாக பிரிப்பதற்கான ஒரு பேராபத்தாக கூட நாங்கள் பார்க்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது. அதே நேரம் இந்த சம்பவத்தை தனிப்பட்ட ஒரு குற்றச்செயலாக பார்க்காமல் ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதான ஒரு கூட்டு பழியாக பொதுமைப்படுத்த முயல்கின்றார்கள். இந்த இடத்திலே உங்களிடம் கேட்பது, இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையான அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்னவாக இருக்கும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? திட்டமிட்ட திரை மறைவு சதிகள் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றதா?
1: இல்லை, இங்கு இரண்டு விடயங்களை நீங்கள் தொட்டு சென்ற விடயங்களில் இருந்து எடுத்து அதனை நாங்கள் பார்த்த பிறகு உள் செல்வது நல்லது. முதலாவதாக, இந்த பல்கலைக்கழகம் என்பது சாதாரணமாக கல்லூரிகளை கடந்த அதி உயர் உச்ச பீட பாட விதானங்களை கொண்ட அல்லது ஒரு புனித ஆலயமாகவும், அதே நேரம் அதனுடைய எண்ணிக்கை என்பது மாணக்கர்களின் எண்ணிக்கை என்பது பாடசாலைகளை போன்றில்லாது 10,000-14,000 மாணவர்களை கொண்டதாகவும், தன்னிடையே பல பிரிவுகளை கொண்டதாகவும் உள்ள ஒரு பாரிய ஒரு அதாவது அறிவியல் சார்ந்த சமூகத்தை உருவாக்குகின்ற அறிவியல் தேசத்தின் அறிவியலுக்கான விதை போடுகின்ற ஒரு இடமாகத்தான் பல்கலைக்கழகங்கள் அமைந்திருக்கின்ற சாட்சியம் இருக்கின்றது. இந்த உலகத்திலும் எந்த இனத்திலும் ஒரு பல்கலைக்கழகம் என்பது தன்னை மிளிர்வுபடுத்தி வைத்திருக்கும். அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது பல தசாப்தங்களாக தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் அல்லது தமிழர்கள் குறித்த ஆளுமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கும் அல்லது அது ஒரு ஆயுத போராட்டமாக மாறுகின்ற காலத்தில் அதற்கான உந்துதலை கொடுப்பதற்கான ஒரு கருவியாக கூட இருந்திருக்கின்றது. மக்களுக்கான விளக்கம் அல்லது மக்களுக்கான தலைமையேற்றல் என்பதை ஏற்று நடத்துகின்ற ஒரு இடமாக. இரண்டாவது விடயமாக நீங்கள் தொட்டு சென்ற விடயம், இந்த மதம் என்பது உண்மையிலேயே ஒரு உணர்ச்சி மேம்பட்ட இடம். உங்களுக்கு வந்து, அதாவது வந்து உங்கள் குடும்பத்தை நேரடி உங்கள் இரத்த உறவுகளுக்கு அடுத்ததாக நீங்கள் எதில் உணர்ச்சி படுவீர்கள் என்றால் மதம் மீதான விடயத்தில். சிலர் குடும்பத்தை விடவும் மதம் மீதான விடயங்களில் அதிக உணர்ச்சி வசப்படுவது வந்து தவிர்க்க முடியாத விடயமாக இருக்கிறது. இந்த அதாவது வந்து இந்த விடயங்களை வைத்துத்தான் இந்த உலகிலேயே பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணங்கள் எல்லாம், அதாவது வந்து காரணமாக இருந்திருக்கின்றது. மதம் மற்றும் அரசியல் மற்றும் அதனுடன் சார்ந்த பிரதேசம் சார்ந்த தாக்கம், அந்த பிரதேசத்தில் என்ன தாக்கம் அதிகமாக இருக்கின்றது, மற்றது பொருளாதாரம், மற்றது வந்து அடையாளம், இன அடையாளம் அல்லது மொழி அடையாளம். மொழி அடையாளம் என்பது எங்களை பொறுத்தவரையில் தமிழர்கள் என்பவர்கள் இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லீம்களாகவும் பரங்கியர்களாகவும் இருக்கின்ற நாலு இனங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரு மொழியை பேசுகின்றது என்பது. நாங்கள் மொழி சார்ந்த ஒரு இனம், நாங்கள் சமயம் சார்ந்தவர்கள் அல்ல. இருந்த பொழுதிலும் நாங்கள் இந்த உலக வரலாற்றிலேயே எடுத்து பார்த்தோம்னால், ஏன் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பிரிந்ததே மதப்போரால் தான். அதே போன்று உலகத்திலே இந்த குருசேட் போர் எனப்படுகின்ற கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான போராக இருக்கட்டும், அல்லது 30 ஆண்டு போர் எனப்படுகின்ற கத்தோலிக்கர்களுக்கும் புரொட்டஸ்டாண்டர்களுக்கும் இடையேயான போராகட்டும், அல்லது இந்த நோர்தர்ன் அயர்லாந்து அதாவது வட அயர்லாந்து பிரச்சனை, அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இவற்றிற்கெல்லாம் அடிநாதகமாக இருப்பது. ஏன் இப்பொழுது நாங்கள் சமகாலத்தில் கண்டுகொண்டிருக்கின்ற மத்திய கிழக்கு பிரச்சனையில் 3 மதங்கள் சம்பந்தப்பட்ட பொருதி கொண்டிருக்கின்றன, குறிப்பாக யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம். எனவே மதங்களுக்கு இடையான போர் என்பது மிகவும் வலிமையானது. அந்த வகையில் பார்க்க போனால் இதன் அரசியல் பின்னணி என்பது இதனை எவ்வாறும் திருப்பலாம், எந்த விடயத்திலும் திருப்பலாம். நீங்கள் அதாவது வந்து மக்களுடைய சிந்தனை போக்கை உடனடியாக மலங்கடிக்க முடியாது. ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தகவல் பரப்பப்படுகின்ற பொழுது அதன் உள்ளுடல் என்பது ஆராயப்படாமல் மேலெழுந்த உணர்ச்சியில் செயற்படுகின்ற பலரும் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்றால், சமூகமானது அதன் தலைமையை மீறி செயற்படுகின்ற இடங்களுக்கு செல்லக்கூடியதாக, இந்த வன்முறை விரும்பியவர்கள் அதனை இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இதனை இவ்வாறு நடந்துவிட்டது, ஒரு தமிழனுக்கு அடியுங்கள் என்று ஒருவர் சொல்வாராக, ஒரு வன்முறைவாதி இருந்தார் கூறுவாராக இருந்தால், அதனை செய்வதற்கு பலர் இருப்பார்கள் என்றால், அது அவ்வாறான அந்த உணர்ச்சி ஊட்டப்பட்ட இடம் அல்லது மதத்தின் மீதான நம்பிக்கை என்பது மறுதளிக்க முடியாத ஆன்மீகம். நாங்கள் பிரபஞ்சம் என்பதையே மதம் என்று கொள்கின்ற காலமாக இருந்தாலும், மதம் என்பதன் அடிப்படை அசைக்க முடியாதது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று எவ்வாறு குறிப்பிடப்பட்டதோ அது எந்த மதத்திற்கும் பொருந்தும், எந்த மதமும் அதையும் போன்றதொரு நிலைப்படுத்தான் இருக்கும். அந்த வகையில் இந்த விடயத்தில் ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக மாணக்கர்களின் ஒரு சிலர், அவர் வன்முறை விரும்பிகளாக இருக்கலாம் என்றால் அது நல்ல ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒரு கண்காணிக்க கூடிய இடத்தில் நடைபெற்றிருக்கின்றது, வெளியார் சென்று நடத்தி இருக்க முடியாத நிலை இருக்கின்றது. இது சில வேளைகளில் மது போதைகள் அல்லது போதைகளுக்கு அடிமையானவர்களால் கூட நடத்தப்பட்டிருக்கலாம், அல்லது இரவு வேளைகளில் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் வந்தவர்கள் சில வேளைகளில் அவ்வாறான தாக்குதல்களை, அதாவது தங்களை அறியாமல் அந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் இதன் தாக்கம் என்பது பெரிதாக வரும் என்கின்ற ஒரு ஐயம் இருந்தாலும், அது எவ்வாறு இப்பொழுது இருக்கின்ற நிலை எவ்வாறு என்று சொன்னால், ஊடகங்கள் இதனை பெரிதாக காவல், ஆனால் சமூக வலைத்தளங்கள் அல்லது இந்த சமூக வலைத்தளங்களின் மூலம் பிரபலம் பெறக்கூடியவர்கள் டிக்டாக், யூடியூப், பேஸ்புக் மூலம் தங்களுடைய வலைப்பக்கங்களை அதிகமாக பார்க்க வைக்கக்கூடியவர்கள் இதனை பெரிதுபடுத்தி சில வேளைகளில் ஒரு மாற்று உணர்வு வருவதற்கான வழியமைப்பை கொண்டு வரலாம். அவ்வாறான
0: நிச்சயமாக நீங்க இந்த மாதிரி ஊடகங்களையும் இணைத்து பேசுகின்ற பொழுதுதான் யோசிக்க தோன்றுகிறது, தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த விசாக் கூட்டை உருவாக்கி இருக்கின்றார். அந்த உண்மையை மாணவர் தரப்பே மிக உரக்க சொல்கின்றார்கள், தாங்கள் ஒற்றுமையாகத்தான் இதை உருவாக்கினோம் என்று. ஆனால் நீங்கள் சொல்வது மாதிரி இதனை ஒரு இனவாத தாக்குதலாக சித்தரிக்க சில நபர்களும் சில சமூக வலைத்தளங்கள், நீங்க கூறுவது போல சமூக வலைத்தளங்களும் உட்படுகின்றன. இந்த உண்மையான முகத்தை திட்டமிட்டு மூடி மறைத்து ஒரு இன பிரச்சனையாக பொதுமைப்படுத்துவதன் பின்னால் எப்படியான ஆபத்துகள் நிறைந்திருக்கும் என்பதனை நீங்க நினைக்கிறீங்க? அதே நேரம் இந்த சமூக வலைத்தளங்களினுடைய தார்மீக கடமை, சமூக பொறுப்பு குறித்து உங்களுடைய ஆதங்கங்கள் என்னவாக இருக்கும்?
1: இல்லை, இந்த அதாவது வந்து நிச்சயமாக இது ஒரு அரசியல் பிரச்சனையா என்றால் இல்லை. ஒரு சாதாரணமாக பல்கலைக்கழகத்தால் விசாரிக்கப்பட்டு அந்த பிரிவினர் சந்திக்கப்பட்டு பல்கலைக்கழகம் அறிக்கையை விட வேண்டும். அது துணைவேந்தருக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவர், குறிப்பாக இந்த மாணவர் அமைப்புகள், மாணவர் அமைப்புகள் தமிழர் சார்ந்த விடயங்களை வெளிப்படுத்துவையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் கூட இதனை ஆராய்ந்து இது எவ்வாறு நடந்தது, யார் குற்றவாளிகள், பகிரங்கமாக அவர்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு வர வேண்டிய தேவையை இது செல்கின்றது என்றால் இது அவ்வாறான ஒரு விடயம் என்பது உடனே இதனை அதாவது அந்த ஒரு ஆசுவாசப்படுத்திவிடும் அல்லது மௌனிக்க வைத்துவிடும். இல்லையில் விடை காணப்படாத ஒரு தேடலாக இது செல்கின்ற பொழுது மற்ற பிரிவால், அதாவது வந்து இதனை ஒரு பிரச்சனையாக ஆக்க விரும்புகின்ற பிரிவால் இது பெரிதுபடுத்தக்கூடிய சாத்தியங்கள் பலவும் உண்டு. இப்பொழுது ஒரு கதைக்கு ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது, ஆம் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்து விட்டார்கள் என்றால் அந்த விடயத்திற்கான எதிர்ப்புணர்வு என்பது ஒரு 60-70% குறையக்கூடிய சாத்தியத்தை அடையும், அல்லது ஒரு 75% தன்னும் அது குறைந்து இந்த விசாரணையின் முடிவுகளை அறிவதற்கான நிலை நோக்கி மக்கள் நகர்வதாக இருக்கும். அந்த மதம் விரும்பிய மக்கள் அல்லது பௌத்த மக்கள் அதை விடுத்து அது அடையாளம் காணப்படாத பொழுது இவர்கள் இப்படி என்கின்ற அந்த இரண்டாம் மனநிலை என்பதை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறும். அதே நேரம் இதன் காரணமாக மேல் அதிகமான விசாக்க வெளிச்சக்கூடுகள் யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்குகளில் படைகளாலும் போலீசாராலும் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்றால் அவர்களுக்கு ஒரு உள் ஆதங்கம் வரும். இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது அல்லது எங்களுடைய நாடு என்கின்ற தன்மையானது வரும் பொழுது இந்த இரு இனங்களுக்கும் இடையேயான அந்த ஒரு அந்த புரிந்துணர்வு என்பது அல்லது தற்பொழுதுள்ள நிலைமை என்பது சற்றே மாறுபடக்கூடிய தன்மையை அடையும். குறிப்பாக இவ்வாறும் கூறலாம், அதாவது வந்து 2020-21 கோவிட் கொடும் தொற்று நோய் காலத்திலேயே வெசாக் பண்டிகை கொண்டாடப்பட வேண்டாம் என்று அறிவித்த நிலையில் கூட யாழ்ப்பாணத்தில் பல இடங்களிலும் வெசாக் பண்டிகை கூண்டுகள் தொங்கவிடப்பட்டதான செய்திகள் அப்பொழுது வந்திருந்தன. எல்லாரும் வீடுகளில் ஒதுங்கியிருந்த பொழுது கூட, எனவே இந்த அதாவது வந்து ஒரு பிரதேசத்தை சார்ந்த மக்களின் விருப்புகளுக்கு இது மதிப்பளிக்கின்றதா என்றால் நிச்சயமாக இந்த மக்களுக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை. ஆனால் மாணக்கர்கள் அதை 30%, நீங்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது அதாவது வந்து அங்கே ஒரு 1000 மாணவர்கள் படிப்பதில்லை, 14,000-15,000 மாணவர்கள் கல்வி கற்கின்ற இடம். அவ்வாறான இடத்தில் ஏனைய மதங்களுக்கான விட்டுக் கொடுப்பும் அவர்களுக்குரிய அந்த சுதந்திரம் இருக்க வேண்டுமா என்றால் 100% இருக்க வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அந்த வகையில் பல்கலைக்கழகம் என்பது தனது செயற்பாட்டில் எந்த மாற்றத்தையும் கொண்டிருக்கவில்லை. இது ஒரு மாற்று தரப்பால், அதாவது இனங்களுடைய புரிதல் இல்லாமல் செய்வதற்கான ஒரு தரப்பால் மேற்கொள்ளப்பட்ட விடயமாக இருப்பதால் இது குறித்த விசாரணைகளுக்கு குறிப்பாக இந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் கூட குரல் கொடுக்க வேண்டும். அவர்கள் கூட இவ்வாறான விடயத்தை கண்டறிவதற்கான நிலைமைகளை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அதில் கல்வி மையம் மாத்திரமல்ல, பல்கலைக்கழகம் என்பது ஒரு உச்ச பீடம், மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு, அதாவது வந்து அனாதியற்று நிற்கின்ற மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையை ஏற்கின்ற தரப்பாக இருக்கின்ற ஒரு பீடம், அதன் இடத்தை ஒரு கரை படிவதை தமிழர்கள் எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் அவ்வாறானவர்கள் அல்ல. அதனை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவையை பல்கலைக்கழகம் தானாக சுமந்து நிற்கின்றது. அதிலும் இப்பொழுது இந்த மாணவர் அமைப்பு என்பது வெறுமனே அறிக்கையுடன் நின்றுவிட முடியாது. அவர்கள் இந்த விடயத்தில் ஆழ இறங்கி செயற்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது என்றால் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாணக்கர்கள் மக்களாக இப்பொழுது தோற்றம் காட்டுகின்றார்கள் என்றால் இது தமிழர்களால் செய்யப்பட்டது என்கின்ற ஒரு பிரமையை ஏற்படுத்த முனைகின்றது. அது அவ்வாறுதான் ஏற்படுத்தப்படும். அவ்வாறு ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது அதன் விளைவுகள் என்பன தேவையற்றதாகவும் தற்போதைய நிலையில் உள்ள சாதாரண வாழ்வியலுக்குள் சென்று கொண்டிருக்கின்ற மக்களை அது பாதிப்பதாகவும். நீங்கள் இன்னொரு விடயத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த யாழ் மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 11. அதன் பிறகான இடம்பெயர்தல், குறிப்பாக புலம்பெயர்தல் என்பது வேறு, அதாவது மேற்கத்திய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் கொழும்பு மற்றும் இதர இலங்கையின் பிரதேசங்கள் தொடர்பான இந்த இடப்பெயர்வு என்பது அங்கே இப்பொழுது வெறுமனே 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்திருக்கின்றது. சனத்தொகை கூட குறைந்து விட்டது. அதாவது வந்து 8 லட்சத்தில் இருந்த சனத்தொகை இப்பொழுது 6 லட்சத்திற்கு அண்மையாக இருக்கின்றது. அந்த நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் வருகின்ற பொழுது இது எங்களுக்கு ஒரு பலவீனம் ஊட்டும் ஒரு செயலாக மாற்றம் தரும். எனவே இது நிச்சயமாக ஒரு வெளிப்படைத்தன்மையாக விசாரித்து அறிய வேண்டிய செயல். நாங்களும் இதனை கண்டிப்போம். அதாவது வந்து மத அடையாளத்துடனோ அல்லது மத விவகாரங்களுடனோ இவ்வாறான சீண்டுதல் செய்வது என்பது உலக வரலாற்றை எவ்வாறு மாற்றியது, நாங்கள் எடுத்து கதைத்தது போல அதைவிடவும் முக்கியமாக பங்களாதேஷும் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் பிரிந்தது கூட அவர்கள் ஒரு மதமாக இருந்தாலும் அவர்களுடைய இல்ல வேற்றுமை. அதே போல மத்திய கிழக்கில் சுன்னி மற்றும் சியா முஸ்லிம்கள் பிரிந்திருப்பதற்கான காரணம் கூட அவர்கள் ஒரே கடவுளை கும்பிட்டால் கூட அவர்களுக்குடியே உள்ள பிரச்சனை, அவர்களுக்குடியே உள்ள வேறுபாடுகள், அவ்வாறான நிலைகளில் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே இந்த மதம் தொடர்பான பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அதில் மீண்டெழுகின்ற இனமாக, அதாவது வந்து தமிழர்கள் என்பவர்கள் நான்கு மதங்களை சார்ந்தவர்களாக ஒரு மொழி பேசுகின்ற இனம், அதேவேளை மதம் சார்ந்த தாக்குதல்கள் என்பன எங்களுக்கு பல இடங்களிலும், அது நவாலி தேவாலயத்திலிருந்து பல இந்து ஆலயங்கள் அதை பொழுது வெடுக்கினாரியாக இருக்கட்டும், பல இடங்களிலும் அது தொடர்பான பிரச்சனைகள், அதாவது தமிழர்களின் ஆலயங்களை தொல்பொருள் திணைக்களம் கைப்பற்றுவது என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு போரியல், இது ஒரு

0: கேள்விக்கான நேரடி பதிலாக இருக்க முடியும்.
1: கண்டிப்பாக, நீங்க சொன்னது மாதிரி கண்டிக்கவும், அதே நேரம் இந்த நிலையிலே பல்கலைக்கழக நிர்வாகமும் பாதுகாப்பு தரப்பும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியதனுடைய அவசியம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: இல்ல, அதுதான் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளை கொண்டு வரும். இது வந்து அல்லது அங்கே இடம்பெறப் போகின்ற பிரச்சனை, இப்பொழுது ஒரு இந்த மாணவர்களிடையேயான புரிந்துணர்வு எவ்வாறு இருக்கின்றது என்கின்ற பிரச்சனை இருக்கின்றது. அங்கே பல கட்டுப்பாடுகளை அது கொண்டு வர முயற்சிக்கும், அல்லது அங்கே பல்கலைக்கழகத்திற்குள் பாதுகாப்பு படைகள் வர வேண்டியது அல்லது போலீசாரின் கடமைகள் வர வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்கும். அங்கே என்னென்னா, தனியே மதம் சார்ந்தது என்று பார்த்தால் இஸ்லாமியர்களும் இருக்கின்றார்கள், பௌத்தர்களும் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள், இந்துக்களும் இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான அந்த மதம் சார்ந்த மாணாக்கர்களிடையே இவ்வாறான ஒரு பிரச்சனை வருவது என்பது அங்கே உள்ள இயல்பு நிலையை பாதிப்பதாக இருக்கும். எனவே அவ்வாறான நிலை ஒன்றை அனுமதிக்க முடியாது. அவ்வாறு ஏனென்றால் அதைவிட மேலாகவும் இலங்கை அரச கட்டமைப்பின் ஒரு அங்கமாகத்தான் பல்கலைக்கழகம் இருக்கின்றது. அதன் மானியத்தில் தான் இவர்கள் கல்வி கற்றுகின்றவர்களாக கூட இருக்கின்றார்கள். எனவே அதில் உள்ள தொடர்பாடல்கள் கூட குறையாத வகையில் செயல்பட வேண்டும். எங்களுடைய சுதந்திரமும் எங்களுடைய எழுத்தாளுமை மற்றும் தலைமைத்துவம் என்பதும் எங்களுக்கானது. அதனை அவர்கள் பறைசாற்றுகின்ற ஒரு சுதந்திரம் அந்த இடத்தில் இருக்கின்றது. அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கமாக இவ்வாறான சிரமங்களை கொடுப்பது என்பது நிச்சயமாக ஆரோக்கியமானதில்லை என்றால் அதற்குரிய அதாவது சமகால இனப்பெரம்பலோ அல்லது சமகால தலைமைத்துவமோ அதற்குரிய தர்க்கீகத்தை கொண்டிருக்கவில்லை. நீங்கள் இப்பொழுது தலைமை மலினமான தலைமையுள்ள இனமாக தமிழ் இனம் இருக்கின்றது. ஒரு முன்னேற்றங்களை தடுக்கின்ற இனமாகவும் அல்லது முன்னேற்றங்களை அனுமதிக்காத இன தலைமைகளாகவும் அதேவேளை பல குற்றச்சாட்டுகளை அதாவது சிங்கள அரசிற்கு சார்பாக இருக்கின்றார்கள், பார் பமிட் போன்றவற்றுக்காக தங்களுடைய இனத்தை விற்கின்றார்கள் போன்ற பல குற்றச்சாட்டுகளை உடையவர்களாகவும் அந்த தலைமைகள் இருக்கின்றதும் அதைவிடவும் 70-80 ஆண்டுகள் அல்ல இந்த வரலாற்றிலேயே பார்க்க போனீர்கள் என்றால் ஒரு சிங்கள கட்சிக்கு 3 ஆசனங்களை பெரும்பான்மையாக இருந்து யாழ்ப்பாணத்தில் யார் பெரும்பான்மை என்று கேட்டீர்களானால் ஒரு சிங்கள கட்சி. உங்களால் நம்ப முடியாவிட்டால் யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. மக்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை, அவர்கள் 4 ஆசனங்களை வைத்திருக்கின்றார்கள். தமிழர் விடுதலை கூட்டணி 1 ஆசனத்தை வைத்திருக்கின்றது, தமிழ் காங்கிரஸ் 1 ஆசனத்தை வைத்திருக்கின்றது, ஒரு சிஎச்சி 1 ஆசனத்தை வைத்திருக்கின்றார். பாருங்கள் எங்களுடைய பரம்பல் எவ்வாறு மாறுகின்றது என்று. இவ்வாறான நிலையில் இது நிச்சயமாக விசாரிக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது உண்மைத்தன்மை வெளிப்பெறும். ஏனென்றால் இது உண்மையிலேயே ஒரு மது போதையோ அல்லது போதை பொருட்களை பாவிப்பவர்களோ சில வேளைகளில் அவ்வாறான பாவனையின் பின்னர் அந்த பகுதியால் வருகின்ற பொழுது ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு சென்றிருக்கலாம், இதே நிலை இருக்கிறது என்று அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம் என்பது எங்களுடைய கேசியம். அதை ஆராய வேண்டியது பல்கலைக்கழகத்தின் கடமை. இல்லை, இது திட்டமிட்டே நடத்தப்பட்டிருக்கின்றது என்றால் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதத்திலும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது என்று சொன்னால், உங்களுக்குரிய உரிமைகளை பெறுவதற்காக போராடுகின்ற ஒரு இனம் மற்றவர்களுடைய உரிமைகளை மதிக்காது இருக்குமான இருந்தால் அந்த இனத்தால் போராட முடியாது, அந்த இனத்தால் வெல்ல முடியாது. அந்த இனத்திற்குள்ளேயே உள்ளவர்களை பாதிப்பதாகவும் அவர்களை அடக்குவதாகவும் இருக்கின்ற இனமாக நாங்கள் எங்களை வளர்த்து வருகின்றோமா என்கின்ற கேள்வி ஒரு விடை தெரியாத ஒரு ஆழ விருட்சம் போல வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனை நாங்கள் தடுத்தே ஆக
1: வேண்டும். இந்த சம்பவம் குறித்த திரைமறைவு அரசியல் நகர்வுகளை உங்கள் மிகுந்த அரசியல் புலமையோடு எமது நேயர்களுக்காக வழங்கியமைக்கு மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம்.
0: நன்றி ஜோதி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.
1: ஆம் நேயர்களே, அடுத்த வாரம் மற்றும் ஒரு கருத்தாளம் மிக்க விவாதத்திலே இணைவோம். வணக்கம்.
2: இனிமை, இளமை, புதுமை என்றும் உங்களுடன் உங்கள் CMR தமிழ் FM.

0: வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள் அழையுங்கள். 416-293-3444-416-293-3444 லீஃப் ட்ரக் டிரைவிங் ஸ்கூல்.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டு
2: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் கோசலியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்கள்
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773 Soul and Fire Events kilikoo.ca.
5: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM
6: நேரம் இப்பொழுது 10:55 11 மணிக்கு மால்வியல் வசந்தம் என்ற ஒரே அரங்கிலே உங்களை சந்திக்க போகின்றோம். அற்புதமான ஒரு தலைப்பு, நாங்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு, சிந்திக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு மிக்க ஒரு தலைப்பு. அதுவும் சமகாலத்தில் நாங்கள் கண்டிப்பாக இதை மிக ஆழமாக பேசி பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு அந்த தலைப்பினை நான் தந்திருந்தேன். எங்களுடைய உணவு பற்றிய ஆரோக்கியமான ஒரு விழிப்புணர்வு தலைப்பாக இந்த தலைப்பு அமைய இருக்கின்றது. ஆமாம், அக்கால மக்களுக்கும் இக்கால மக்களுக்கும் நடைமுறையில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இக்கால மக்களுக்கும் உணவு கலாச்சாரத்தில் அந்த ஆரோக்கிய விழிப்புணர்வு எப்படி இருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் பேச போகிறீங்க. இன்றைய உணவு கலாச்சாரம் குறித்தும் உங்களுக்கு பல ஆதங்கங்கள் இருக்கலாம், அவற்றையும் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். ஆனால் அதிகம் விழிப்புணர்வு எந்த மக்களிடம் இருந்தது? அக்கால மக்களிடமா, இக்கால மக்களிடம் இருக்கின்றதா, அல்லது இரு சாராரிடமும் இருக்கின்றது? அப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த காலத்தில் மட்டும்தான் என்று சொல்ல முடியாது, அக்காலத்திலையும் இருந்திருக்கிறது. அப்படியெல்லாம் எப்படி நீங்கள் நுணுக்கமாக ஆராய போகிறீங்க? இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த பொழுதிலே ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் அவர்கள் வழங்குகின்ற சிறப்பு அறிவித்தலையும் உங்களுக்கு மறுபடியும் தருகின்றோம். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு புத்தம் புதிய இல்லத்தை நீங்கள் வாங்க திட்டமிட்டு இருக்கின்றீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களுக்குள் விரைவாக கூடியேறுவதற்கான குயிக் க்ளோசிங் வசதி வேண்டுமா? உங்களுக்காகவே 3 மற்றும் 4 படுக்கை அறைகளை கொண்ட டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச்ட் ஹவுசஸ் இப்பொழுது விற்பனைக்கு தயாராக இருக்கின்றன. அடுத்த 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம்புதிய வீட்டிலே குடியேறிய நினைப்பவர்களுக்கும் இது ஒரு அருமையான பொன்னான வாய்ப்பாக இருக்கும். நேயர்களே, அதனை அவர்களும் அறிய தருகின்றார்கள். இந்த இடத்திலே மிக முக்கியமான சிறப்பு அம்சம் ஒன்றையும் பகிர்ந்து கொள்ளலாம். புதிய வீடுகளுக்காக ஒன்றாரியோ அரசு வழங்குகின்ற $130,000 வரையிலான HST ரீபேட் சலுகையை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம் என்பது. இந்த வீடுகளினுடைய விலை ஸ்டார்டிங் ஃப்ரம் 719,990 டாலர்ஸ் மட்டுமே என்று சொல்லி இருக்கின்றார்கள். இப்போது இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கனவு இல்லத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளலாம். அதற்காக நீங்கள் மேலதிக விவரங்களுக்கு அழைக்க வேண்டியவர் ஜே பரமநாதன் அவர்கள். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-700-2222 இதனை விட இணையதளமும் இருக்கின்றது. அதனூடாகவும் நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். இணையதள முகவரி j.ca என்பது j.ca.
4: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
7: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள் பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம்
8: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com
5: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டில் இருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
6: நேரம் இப்பொழுது 11:00 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீங்க. கச்சேரியை நாங்கள் ஆரம்பிப்போம். கண்டிப்பாக இந்த உரையரங்கம் பல அன்பு நேர்களுக்கு பிடித்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். இணைந்திருக்கிறீங்க, மிக்க மிக்க நன்றி. உங்கள் அனைவரையும் அன்போடும் தமிழின் பண்போடும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆமாம், இது ஒரு பட்டிமன்றமாக செய்தால் இன்னும் அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுடைய வாதங்கள் பிரதிவாதங்களை நீங்கள் முன்வைக்கலாம். அதுக்கு முன்னதாக இப்பொழுது நாங்கள் சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் அவர்களுடைய வியாபார தகவல்களை உங்களுக்கு மறுபடியும் வழங்கி கொண்டு விரைவாக சந்திப்போம். உங்களை உங்கள் முதல் வீடு அல்லது முதலீட்டுக்கான சொத்தை நீங்கள் வாங்க திட்டமிட்டு இருக்கின்றீர்களா, அல்லது தற்போது உள்ள பீலெண்ட் மோர்கேஜை மாற்றி சிறந்த வட்டி வீதமோ நல்ல சலுகைகளும் சிஐபிசி வங்கி ஊடாக பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கின்ற சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் அவர்கள். மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ், டிரான்ஸ்ஃபர், புதிய மோர்கேஜ், செல்ஃப் எம்ப்ளாய்டு அல்லது கனடாவுக்கு புதியவர்களுக்கான மோர்கேஜ் சொல்யூஷன் என உங்கள் தேவைக்கு பொருத்தமான சரியான தீர்வுகளை வழங்குகின்றார். உங்களுக்கு மிக அருகாமையில் உள்ள சிஐபிசி கிளையிலேயே இவரை நேரில் சந்தித்து உங்களுக்கான மோர்கேஜ் சேவைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதனையும் உங்களுக்கு அறிய தருகின்றார்கள். அம்மேற்களே, கனடாவின் புதிய மோர்கேஜ் விதி முறைகள் மூலம் அதிக பயன்பெறவும் சிறந்த வட்டி வீதங்களை அறியவும் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் சிஐபிசி வங்கியின் மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் அவர்களே. இவரோடு தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6474-9757
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
12: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
13: ஏசியா கோல்டிங்
12: 20 அனுபவம் கொண்டவர்கள் பொன்னுருக்கி தாலிக்கொடி நகைத்திருத்த வேலைகள்
13: விதவிதமான நகை தெரிவு
12: 916 KDM முறையில் தரமான நகைகள்
13: லேசர் கட்டிங்
12: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட் யூனிட் 16B.
13: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
12: ஏசியா கோல்டிங் 416-746-2742.
14: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
6: வாழ்வியல் வசந்தம். வாழ்க்கை என்பது ஒரு வசந்தமாக மாற வேண்டும் என்றால் நாங்கள் கண்டிப்பாக பல விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் இல்லையா நேயர்களே? அது சமூகம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, முதல்ல குடும்பம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, அதே நேரம் எங்களுடைய பொருளாதார விஷயங்கள், பல விடயங்கள் இருக்கின்றன. எங்களுடைய வாழ்க்கையை வசந்தமாக மாற்றுறதுக்கு என் அரசியல் காரணிகள் கூட இருக்கின்றன, பிரதானமானவை அவையும் கூட. அப்படி பல விடயங்களையும் பல்வேறு தலைப்புகள் ஊடாக நாங்கள் இந்த பகுதியிலே பேசி வருகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் என்று சொல்வார்கள் இல்லையா? மிக முக்கியமாக உணவு என்பது மிக முக்கியம், அதுவும் ஆரோக்கியமான உணவு. கண்டதையும் அப்படியே சாப்பிட்டு விட்டு போகாமல் நாம் கண்டிப்பாக எங்களுடைய உணவு ஆரோக்கியம் மிக்கதாக இருக்க வேண்டும், அதை பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டும். ஆகவே உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்ற தலைப்பு உணவு பற்றிய ஆரோக்கிய விழிப்புணர்வு என்பது அக்கால மக்களிடமா இக்கால மக்களிடமா அதிகமாக இருக்கின்றது என்பதை குறித்து நீங்க ரெண்டு சாராரையும் ஒப்பிட்டு பேச போறீங்க. அதுக்கான காரணங்களையும் ஒரு சிலவற்றையும் நீங்க சுட்டிக்காட்டலாம். அதே நேரம் இக்காலத்தில் கூட உங்களுக்கு உணவு கலாச்சாரம் சார்ந்து ஒப்பிடுகின்ற பொழுது பல ஆதங்கங்களும் வெளிப்படலாம் இல்லையா? அவற்றையும் நீங்க அழுத்தமாக பேசுங்க. நிச்சயமாக அக்கால மக்கள் உணவை மறந்து என்று வாழ்ந்தவர்கள். எங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு தெரியும், ஆதி தமிழர்கள் இருந்து எங்களுடைய தாத்தா பாட்டி அம்மம்மா அம்மப்பா வரைக்கும் அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் தான். அதுக்காக இப்ப அப்படி வாழையில் என்று நான் சொல்ல வரவில்லை. அதையும் நீங்க உன்னிப்பாக கவனித்திருப்பீங்க. பல விஷயங்கள் அங்கே இருக்கும் நவீனத்துல, ஆகவே அவற்றையெல்லாம் நீங்க பேச போறீங்க. உண்மையிலேயே உணவு என்பது உடலை வளர்ப்பதோடு மட்டும் நின்று விடுவது இல்லை, உள்ளத்தையும் நல்வழிப்படுத்த ஆற்றல் கொண்டது உணவு. அந்த வித்தியாசத்தை, அந்த மாற்றங்களை நம்ம நம்ம வாழ்வியல்லையே நாங்கள் எங்களுடைய உடல்நிலையில் மனநிலையிலேயே நாங்கள் உணர்ந்திருப்போம் இல்லையா? ஆகவே பார்த்தீர்கள் என்றால் இந்த நாகரீக வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, கால மாற்றம் இவையெல்லாமே ஒரு மனிதனுடைய உணவு பழக்க வழக்கங்களிலே பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றன. இவை குறித்து நீங்க இரண்டு காலகட்ட மக்களையும், குறிப்பாக எங்களுடைய தமிழ் இனத்து தமிழ் உறவுகள் குறித்து நீங்க பேசலாம். ஏனென்றால் அது அவர்கள் நம்மிடம்தான் ஆரோக்கியமான என்னும் உணவுகள் தானியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. கொரோனா கோவிட் காலத்தில் கூட நம்முடைய மஞ்சளை, நம்முடைய இஞ்சியை, அதுக்காக மட்டையின இஞ்சி சாப்பிட்றேன் இல்லை, இருந்தாலும் இது எல்லாம் ஆதி தமிழர்கள் கண்டுபிடித்த மூலிகைகள் இல்லையா? சித்தர்கள் நமக்கு என்ன சொல்லி வைத்து சென்றார்கள் என்பதெல்லாம் நாங்கள் பேச போறோம். இனிமையாக மகிழ்ச்சியாக உங்களை அன்போடு நான் மறுபடியும் வரவேற்கின்றேன். முதலாவது நேயர் எங்களோடு, வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுவோமா? பேச வேணும், அழைப்பில் இருந்தா. வணக்கம். முதல் நேரை வந்து குழப்பி பண்ண கூடாது. இப்பொழுது அடுத்த நேயர், வணக்கம்.
10: வணக்கம் ஜோதிகா, நான் ஜோகேஸ்வரன் நினைக்கிறேன்.
6: இனிய வணக்கம் ஜோகேஸ்வரன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
10: நல்ல சுகமா இருக்கேன், நீங்களும் நல்ல சுகமா இருக்கேன் நினைச்சுக்கொண்டு.
6: ஆமா ஆமா, நலமாக இருக்கிறேன், சொல்லுங்க.
10: நன்றி. தலைப்புகளை போன வந்து சொன்னால் இக்காலத்துல விட என்ன பொறுத்தவரை அக்கால மக்கள் உணவுக்கு கொடுத்த முக்கியம் வந்து கூடுதல் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னா அவைகளுக்கு வந்து உணவு பழக்கம்ன்றது அவையோட வாழ்வியலோட சேர்ந்த ஒரு முக்கிய விஷயமா தான் கருதப்பட்டது. அப்படியேதான் வந்து அந்த அவையற இதுல வந்து வந்திருக்கு. ஆனா இக்காலத்தை பார்த்தா உணவுக்கு முக்கியம் கொடுக்க வெளிக்கிட்டாலும் விஞ்ஞான தகவல் தொழில்நுட்ப அறிவுகள் புரட்சி ஏற்பட்டு மனிதனுக்கு அறிவியல் வித்தி எல்லாம் ஏற்பட்டாலும் கூட சாப்பிடுறது முக்கியத்துவம் இருக்குன்றது தெரிஞ்சு கொண்டாலும் கூட சாப்பிடாமத்தான் திடீரம்ன்றதுதான் அந்த இது முக்கியம் காணாதுன்றதுதான் நான் சொல்லுவேன்.
6: சாப்பாட்டுக்கு சாப்பிடாம திரியினவன் நினைக்கிறீங்களா? அவ்வளவு பிஸியா இருக்கிறார்கள் போல சாப்பாட்டுல அக்கறை.
10: நிச்சயமா சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் குறையிற மாதிரி. ஏன்னா இப்ப வளர்ந்து வர்ற இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அதுல வந்து சாப்பாடு ரெண்டு நேரம் கூட சாப்பிடணும் இல்ல. ஆனா நாங்கள் ஆரம்ப காலத்துல மூன்று நேரம் முக்கியம் எங்கட சாப்பாடு. என்ன என்னதான் இருந்துச்சோ இல்லையோ மூன்று நேரம் நாங்க சாப்பிட்டே தான் தீருவோம். மற்றது அந்த மிகவும் தரமான ஃபுட் என்னென்றா பதப்படுத்தல் இல்ல. டிரெக்டாவே நாங்கள் வந்து அறுவடையில இருந்து உணவா சாப்பிடுறதான் இருந்துச்சு. அப்ப வந்து அதுல மினரல்ஸ் வைட்டமின்ஸ் எல்லா சத்துக்களுமே வந்து அதுல உள்ளடக்கம் நல்லா இருந்திருக்கு. ஆனா இப்ப வந்து பல்தேசிய கம்பெனிகள் மூலம் எங்களுக்குரிய அந்த கிடைப்பனவு உணவுட குவாலிட்டி அந்த அழகுபடுத்தி பொதுப்படுத்தி தரப்படுத்தி நிற்கிறாங்களே தவிர, ஓ அதுல வந்து நாங்கள் அதுல பார்த்து அந்த அழக பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வாங்கி சாப்பிட்டாலும் அந்த குவாலிட்டி என்றது வந்து முதல் இருந்த மாதிரி இல்லை. முதலாவது விஷயம் நிச்சயமா இருக்காது, ஏனென்றா இருக்க முடியாது. அப்ப கூடுதலா பார்த்த எங்கட ஆதிகால தாக்கல் வந்து சாப்பாட்டுக்கு கொடுத்த முக்கியம் வந்து மிகவும் கூடுதல் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
6: ஆனால் என்ன சொல்லுங்க பார்ப்போம், இப்பொழுது நீங்க குறை இக்கால மக்களிடம் சில ஆதங்கங்களை தெரிவிக்கிறீங்க மக்களுடைய உணவு பழக்க விளக்கத்திலேயே. ஆனால் இந்த டின்னுகள் இந்த மாதிரி பேக்கிங் இதுகளில் வர அந்த உணவுகளுக்கான ஊட்டச்சத்து விபரப்பட்டியல் இருக்கின்றது இல்லையா, அதே நேரம் காலாவதியாகின்ற அந்த தேதி எல்லாமே போட்டிருக்கின்றார்கள். இப்படியானவற்றை பார்த்து தனி கால மக்கள் உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்கின்றார்கள். அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி இல்லை இல்லையா, அன்றைக்கு இணையம் இருந்ததா, தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததா உணவுகளை, அன்றைக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு இன்னும் மிக கவனமாக இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து தான், இப்பொழுது ஒரு டயட்டிங்கில் இருப்பவர்கள் கூட இவற்றையெல்லாம் மிக உன்னிப்பாக நுணுக்கமாக பார்த்து தனி செயல்படுகிறார்கள். ஆகவே விழிப்புணர்வு எந்த பக்கம் அதிகம் என்று நினைக்கிறீங்க?
10: இல்ல இல்ல, என்னன்னு சொன்னா அப்ப வந்து விழிப்புணர்வு என்ற விஷயம் வந்து இருந்தது எப்படி என்று சொன்னா, அவங்களுக்கு வந்து இப்ப ஃப்ரிட்ஜ் இல்ல உண்மையிலேயே, அப்படி பதப்படுத்தல் அந்த தேவையே இருக்கு இல்ல. என்னண்டா டிரெக்டா சப்ளைல இருந்தே டிரெக்டா குக்கிங் அண்ட் தென் ஈட்டிங், அப்ப அவங்களுக்கு வந்து அதுல அவங்களுக்கு தெரியும் அவ்வளவு சத்தும் அதுக்குள்ளேயே இருக்குது, அந்த அவங்களும் சத்தம் பதப்படுத்த வேண்டிய பார்க்க வேண்டிய தேவையில இல்லையா. ஆனா இப்ப வந்து இதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து ஆக்களுக்கு அந்த கவர்ச்சியை கொடுத்து, ஆனா கொண்டு வரப்பட்ட ஃபுட்ர குவாலிட்டியை பாத்தீங்கன்னா எல்லாம் கெமிக்கலைஸ்ட் ரைட். அந்த
6: கண்டிப்பா என்ன சொல்லுங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த சந்தை உபாயம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்பது அவர்கள் தங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணுவதற்கான ஒரு உபாயங்கள் ஒழிய சமூகத்தின் மீதான அக்கறை என்பது குறைவு.
10: நிச்சயமா இல்ல, மார்க்கெட்டிங் ப்ரொஃபிட் அவைலபிள் மார்க்கெட்டிங் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து அதை ஓரியன்ட் பண்ணியே தான் நவீன சேனவே தவிர, இதெல்லாம் மக்களுக்கு எவ்வளவு இது இருக்கணும் அது இருக்கணும் வந்து அவையில் கருத்துற மாதிரி தெரியலை. அதான் அந்த அழகுபடுத்தப்பட்ட அந்த கவர்ச்சியத்துக்குள்ள மக்களை கொண்டு வந்து தள்ளி இருக்கார்கள். ஆனா வந்து உண்மையிலேயே வந்து அது ஆரோக்கியமானதை நான் கருத மாட்டேன் என்ன பொறுத்தவரை.
6: மிக்க நன்றி, உங்க வருகைக்கு மீண்டும் பேசுவோம்.
10: நன்றி,
6: வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம். சுருக்கமாக, பல நேர்கள் இருப்பதனால சற்று விரைவாகவும் ஆழமாகவும் நாங்கள் செல்லலாம்.
15: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி, நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
16: Everything okay? No problem. Dijinam.
17: Bar kalamu closing da. Tadikira nadi.
18: The customer you're trying to reach is not available.
19: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155.
6: நேரம் இப்பொழுது 11:13 பொறுமையோடு எல்லாரும் காத்திருக்கிறதுக்கு முதல்ல நன்றி. என்னுடைய கருத்தை விட உங்களுடைய கருத்தை கேட்பது தான் என்ன மகிழ்ச்சி. அந்த வகையிலே அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம் தயவுக்கு வந்து நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற விருப்பம் இல்லாத நேயர்கள் இந்த அழைப்பு இணைப்பில் இருந்து விடுபட்டுக் கொள்ளுங்கள். மற்ற நேயர்களுக்கு அது சௌகரியமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மன்னிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
20: இனிய வணக்கம். நான் விஜய் கதைக்கிறேன்.
6: இனிய வணக்கம் விஜய். உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.
20: நன்றி. என்ன பொறுத்தவரை இந்த காலத்துல வந்து எங்களுக்கு அந்த கெடுதல் மிக்க உணவுகளை நாங்க கூட உட்கொள்றோம். அந்த காலத்துல மிகவும் சத்தான உணவுகளை உட்கொண்டார்கள் என்றதை நான் அவதான் வச்சிருக்கேன். பட் அவர்களுடைய அந்த உடல் கட்டுமானங்கள் மற்றது வந்து ஒரு நோய் நொடி இல்லாம நீண்ட காலம் வாழ்ந்ததையும் நாங்க பாத்துருக்கோம். இப்ப வந்து நாங்க அது பெரிய ஒரு சவால், அதுக்குள்ள போய் மாட்டப்பட்டு போய் தான் கிடக்கிறோம். அதை தவிர்த்து நாங்க வாழவும் முடியாது. இந்த உணவு இண்டஸ்ட்ரியல் என்று சொல்லப்படுகிற அந்த அவையின் அந்த வியாபார ஜோதியர்களை சிக்கப்பட்டுட்டோம். அப்ப நாங்க அதுல இருந்து எப்படி தப்பி வாழலாமண்டா, நாங்க இப்ப நீங்க இந்த பான வகைகள் இருக்கு தானே, இந்த சுவையூட்டப்பட்ட பான வகைகளை வந்து நாங்க ஒரு ஆசைக்கு போய் அதை எடுத்து தண்ணி விடான்னு சொல்லி போட்டு நாங்க தண்ணியை குடிக்காம இன்னொரு ஆசைக்காக போய் அதை எடுத்து குடிக்கிறோம். ஏதோ ஒரு ஜூஸையோ இல்லாட்டா ஏதோ ஏதோ ஒரு பிராண்டட்டு இதில் எடுத்து இங்கேயும் பார்த்தா தாயகத்துல வந்து அது கூடாளியுது. நாங்க ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாங்க, இப்ப வந்து காச்சொம்பு தண்ணி தான் நாங்க அந்த சோடான்ற வகையில குடிக்கல, ஒரு கொஞ்சம் தான் குடிக்கிறோம். என்ன அதுல கூட எங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவு வருது. அந்த தண்ணியில் இவ நீங்க சொன்ன மாதிரி இவர்கள் இந்த பானத்துல இவ்வளவு சத்து இருக்கு, இதுல கலவரம் இருக்கு, அது இருக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்கார்கள். ஆனா தண்ணியில ஒன்றும் எழுதப்பட இல்ல. ஆனா அங்க நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது மாதிரி இப்ப நீங்க அந்த நேரங்கள்ல நாங்க இந்த கீரை வகையில இருந்து வெள்ளாரை எல்லாம் எழுத தானிய வகைகள் மிகவும் நிறைய விஷயங்களை நாங்க சாப்பிட்டுறாங்க. இப்ப வந்து அது அதுக்குள்ள இல்லாம நாங்க இந்த இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டுக்குள்ள சிக்கி கிடக்கிறதால அந்த அதுகள் இல்லாம அதுவும் அவன் மருந்து அடிக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட பல வகையில இருந்து எல்லாமே சாப்பிடுறேன். இப்ப நீங்க தாயத்தை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அந்த காலத்துக்கு காலம் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பழங்கள் இருக்கும். விளாம்பழம் இருக்கும், பாலப்பழம் இருக்கும், நாவல் பழம் இருக்கும், அந்த காட்டு பழங்கள் கூட இருக்கும். அது மாதிரி இந்த வாழைப்பழங்கள்ல இருந்து பல வகைகள் நிறைய இருந்து நாங்க நிறைய அதை உண்டாக்கினார்கள் எங்களுடைய மூத்தவர்கள் எல்லாம். அதுகளை பிடிங்க எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்ப இங்கே நாங்க நம்பி போட்ட வாங்கி அதை வெட்டி சாப்பிட வழிக்கிட்டாலே அதுல என்ன கிடைச்சதுன்னு போட்டு அரைவாசியை சாப்பிட்டு அரைவாசி எறிகிறோம். பப்பா பழங்கள் எல்லாம் நாங்க 10 வாங்கினோம்னா அதுல 1 தான் நாங்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அது கூட அங்கத்திய சுவைக்கு இருக்காது. ஆனால் அந்த சத்துகளும் வந்து அந்த மருந்து அதுகள் எல்லாம் அடிச்சடிச்சு அவர்கள் அதை வளர்க்கறதால அந்த முந்தின இதுகள் இல்ல. நாங்க அதுல இருந்து தப்ப முடியாது, என்னோட வேற வழி இல்ல. நாங்க அதுக்குள்ள சிக்கிப்பட்டு தான்
6: இருக்கோம். மறுபடியும் இயற்கை விவசாய முறைக்கு சில இடங்களில் வந்து கொண்டு இருக்கின்றார்கள்.
20: இருந்தாலும் அதுவும் இண்டஸ்ட்ரியலுக்குள்ளதான் மாட்டுப்பட்டு கிடக்குறது மாதிரி தான் நாங்க பாக்கிறோம். ஓர்கானிக்ன்ற லேவல நம்பி நாங்க வாங்குறோம். அது எந்த தூரம் அது உறுதிப்படுத்தப்படுதுன்னு எங்களுக்கு தெரியாது. நிச்சயமா அப்படி பாக்கல. இந்த காலத்துல தப்ப முடியாம தான் இருக்கு. நீங்க இந்த காலத்துல கூட சொல்ற மாதிரி அந்த என்ன சொல்றது அந்த சில சில உணவுச்சாலைகளை வந்து நியூட்ரிஷன் உணவுச்சாலைன்னு சொல்லி சில சில இடங்களை வந்து வச்சிருக்கிறார்கள். ஜூஸ்கள் அது எல்லாம் அடிச்சு கொடுக்கிறார்கள். பட் அதுக்கு அவர்கள் வந்து தாங்களை எவ்வளவோ கட்டுப்படுத்திதான் அப்படியான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். ஆனா நாங்க இரண்டே இவ்வளவு தூரம் பெரிய அளவுல சிக்கப்பட்டுகிறார்களா தாங்க ஒரு கொஞ்சம் பேர் தான் அதுக்குள்ளேயும் இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லோருமே வந்து மிகவும் சிக்கலான உணவு பழக்கங்கள் தான் இந்த காலத்துல கையாளுகிறார்கள் தான் என்னுடைய.
6: கண்டிப்பா இன்றைக்கு அதிகமா பிள்ளைகளுக்கு கூட ஒரு துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட் வந்து அதிகமாக கொடுக்கறது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இப்படி நீங்க சொல்றது மாதிரி தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள்.
20: நாங்க ஒரே ஒரு விஷயம், இப்ப நாங்க பாடசாலைகளுக்கு கூட நாங்க கட்டாயமாவர்களுக்கு 3 உணவு வகைகள் கொடுத்து விட வேண்டி இருக்கிறது. அதுல ஏதோ ஒரு வகையில நாங்க அந்த பேக்கிங்களை தான் கூடுதலா கொடுக்கறோம். இப்ப நாங்க எங்களுக்கு நாங்க பழக்கி கொள்ளலாம் குட்டியோ இல்லாட்டா சோறையோ இல்லாட்டா குளச்சு அந்த மெயின் மத்தியானத்துக்குரிய முக்கியமான அந்த உணவு வந்து அவர்கள் எடுக்கிறதுக்கு நாங்க பழகி கொள்ளலாம். அதுவும் எத்தனை பேர் அதை செய்யறாருன்னு எனக்கு தெரியும்.
6: நிச்சயமாக நிச்சயமாக மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். ஆமாம், எங்களுடைய தாயக உணவு கொடுத்து விடுகின்ற பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். கண்டிப்பாக அதை நாங்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது. இந்த சமபோசா அந்த சமபோசா அந்த மா இருக்கின்றது இல்லையா, அது கூட குழந்தைகள் கொண்டு வருவார்கள் பெரியவர்கள் எல்லாருமே. அப்படி எல்லாம் இருக்கின்றது. பார்க்கலாம் தொடர்ந்து எப்படி பேச போறீங்க. உங்களுடைய வருகையை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கின்றோம். அடுத்த நேயர் நம்மோடு வணக்கம். இனிய வணக்கம் குயின்சன். சற்று விரைவாக செல்ல போன்றோம். சொல்லுங்க குயின்சன், எப்படி எந்த பக்கத்திடம் அதிகம் விழிப்புணர்வு இருந்தது அன்றா என்றா?
21: ஏனென்றால் நாங்க இவ்வளவு கதைக்கிறோம், ஆனால் அதுக்கு எந்த விழிப்புணர்வு இங்கு
1: இப்பதான் இருக்கு. முதியோர்கள கேட்டால் சத்தான உணவுன்னு ஒரு காலமும் சொன்னது இல்லை. அவர்கள் வாழ்வியலோட கலந்து போனதுதான் உணவு. இந்திய ஆக்கள் விழிப்புணர்வோட இருந்தாலும் ஆனா பாஸ்போர்ட் வினாடிதான் செல்கிறார்கள். முதியோர்கள் வந்து அவர்களுக்கு தெரியாமலே நல்ல கல்சியான போட்டு சாப்பிட்டார்கள். விழிப்புணர்வு இன்றைக்குதான் கூட இருக்கு, ஆனால் அன்று நல்ல கல்சியான போட்டு சாப்பிட்டார்கள்.
6: மிக்க நன்றி குயின்சன், மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி
6: வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து விரைவாக பேசலாம்.
21: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
6: தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
22: ஹலோ, வணக்கம் ஜோதி. கரண்
6: இனி வணக்கம். கரண், உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சொல்லுங்கள்.
22: நலமா?
6: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
22: நல்ல சோமா இருக்கிறேன். பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை ஜோதி. அதே மாதிரிதான் பழைய உணவுகள் போல புதிய உணவுகள் இல்லை, அதுல மாற்ற கருத்து
6: இல்லை. அன்றெல்லாம் பழைய சோற்றை வைத்து சாப்பிட்டார்கள், நல்ல பாக்டீரியா இருந்து அவர்களுக்கான உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தது. இன்றைக்கு அதை அழித்து விட்டு மறுபடியும் பழைய சோற்றில ஈடுபாடு காட்டுகின்றார்கள் இன்றையவர்கள்.
22: ஈடுபாடு காட்டுகின்றார்கள், அது சரி. ஆனால் இப்ப உள்ள உலகத்தின் முதல் பிரச்சனை என்னன்னு, இப்ப உலக சனத்தொகை 100 மில்லியன். 100 வருஷத்துக்கு முன்னா 1/3 இருந்தது. அப்ப அந்த 1/3 சனத்தொகைக்குரிய உணவை அந்த நேரம் பெற்றுக்கொள்வது இயற்கையாக ஈஸியாக இருந்திருக்கிறது. அந்த மற்றது அந்த நேரம் வந்து மனிதன் தேவைகளும் குறைவாக இருந்தது. இப்ப மனித தேவைகள் எண்ணற்ற மனித தேவைகள், எண்ணற்ற சனத்தொகை. அப்ப அந்த சனத்தொகைக்கு ஏற்ற உணவுகளை கொடுத்தே ஆக வேணும். நாங்கள் சத்துள்ள உணவு பழைய உணவுன்ட்டு நாங்கள் சொல்றதை விட இந்த அளவு 700 பில்லியன் சனத்தொகைக்கு உணவு கொடுத்தும் ஆக வேணும். அதுக்கேற்ற உணவு உற்பத்திய பெருக்குள்ள வந்து நிறைய புது விதமான மாற்றங்களை கொண்டு வந்துதான் உணவு உற்பத்திகளை பெருக்கலாம். அப்ப அந்த நேரம் ஓர்கானிக் என்று சொல்ற உணவு வகைகளை மட்டும் இப்ப சாப்பிடுறேன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு சனத்துவைக்கும் உணவு கொடுக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. பழைய உணவு பழமைக்கு மாற்று கருத்து இல்லை. அது எப்பவுமே பெஸ்ட் தான். ஆனால் இப்ப இருக்கிற சனத்தொகை, இப்ப இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி அதுகளை பாவிச்சு தான் இப்ப உணவுகள் தயாரிக்க வேண்டி இருக்குது. அப்ப அதுல வந்து நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கும், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னா மனுஷன் ஆயுட்காலம் 50 வருஷம் 60 வருஷம் தான் இருந்திருக்குது. ரெண்டு தரவுகள் சொல்லுது, 50-60 வருஷம் தான் மேக்சிமம். ஆனா இப்ப மனுஷன் ஆயுட்காலம்
6: காலம் எல்லாம் 100க்கும் மேற்பட்ட வயசுலயும் இருந்திருக்கின்றார்கள்.
22: ஒரு சில ஆனா மனித ஆயுட்காலம் வந்து தரவுகள் சொல்றதன்படி 50-60 வயசு தான் இருந்திருக்குது. ஆனா இப்ப மனுஷன ஆயுள் காலம் வந்து நார்மலா 80 வயசு, நீங்க யாரையுமே பாக்கலாம் இப்ப 80 வயசுன்றது இப்ப நார்மல்.
6: என்ன சொல்லுங்க, இன்றைக்கு தொற்றா நோய்களாக நீரிழிவு நோய் இருக்கின்றது, கொலஸ்ட்ரால் இருக்கிறது, இதய கோளாறு இருக்கிறது, ஹை பிளட் பிரஷர், அந்த மாதிரியான தாக்கத்துக்கு
22: அதுக்கு தவிர்க்க முடியாது. இவ்வளவு சனத்தொகைக்கும் உணவு கொடுத்து ஆகணும்னு சொன்னா சிலதுகளை தவிர்க்க முடியாது. பழமைக்கு நிகர் இல்ல, ஆனால் நாங்கள் அதுலயே நிக்க முடியாது. நாங்கள் புதுமையை அடை பண்ணித்தான் வாழ வேணும். இதைத்தான் நான் சொல்றேன். என்னண்டா நாங்கள் அந்த திருப்பி அந்த பழமைக்கு நீ போக முடியாது. அப்ப இந்த புதுமை இவ்வளவு சனத்தொகைக்கு உணவு போட வேணும், இவ்வளவு மற்ற மனிதன் இப்ப வாழ்க்கை இவ்வளவு வேகமாக போய்கொண்டிருக்கு. இந்த வேகத்துக்கு வந்து மனிதன் இருந்து இப்ப யார் வீட்டுல 3 நேரம் சமைச்சு சாப்பிடணும்?
6: உண்மை.
22: ஒரு நாளைக்கு சமைச்சால் ஃப்ரிட்ஜ்ல இருக்கும் சாப்பாடு, கிளம்ப கணக்குல இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு. ஆனா பழைய காலத்துல அப்படி இல்லை. பழைய காலத்துல காலமே சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு சுட சுட சமைச்சு சாப்பிட்டார். அதே ஒரு ஹெல்த்தியான ஃபுட். அந்த உடனே சமைச்சு சாப்பிடுறதே ஒரு ஹெல்த்தியான ஃபுட். அதுக்கே நிகர் இல்லை. இப்ப வந்து யாருமே டைம் இருந்தா கூட ஒவ்வொரு நாளும் சமைச்சு சாப்பிடுற சிச்சுவேஷனே இல்லையா? அப்ப எல்லாமே அது ஒரு சேஞ்ச். அப்ப இந்த சேஞ்ச் கூடாகத்தான் மனித வாழ்க்கை இப்ப போய்கொண்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்ப வந்து அதே நேரம் வந்து இப்போ புதுமை ஊடாக வந்து நாங்கள் நிறைய புதிய உணவுகளை, புதிய பழங்கள், இப்ப வெஜிடேபிள்களை எல்லாம் நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாயும் இருக்குது சில இடங்கள்ல பாருங்க. ஆரம்பத்துல வந்து
6: அப்படி ஒன்றும் இருக்கவில்லை. இப்பொழுதுதான் புதுசு புதுசு.
22: இல்ல இல்ல, ஆரம்பத்துல இருக்கவில்லை என்று இல்ல, இப்ப புதிய தொழில்நுட்பங்கள் அதுகளால வந்து புதுமையான இப்ப சின்ன உதாரணத்துக்கு
6: சொல்றேன்,
22: உதாரணம் வந்து டிராகன் ஃப்ரூட். நாங்கள் எங்கட ஸ்ரீலங்காவில நான் கேள்விப்பட்டதே
6: இல்லை
22: முந்தைய ஒரு காலத்துல. இப்ப வந்து டிராகன் ஃப்ரூட் நார்மலா விளையுது எங்கட நாட்டுல. இந்த டிராகன் ஃப்ரூட் எப்படி கிடைக்குது? இது வந்து புதுமை ஊடாகத்தான் வந்தது. புதுமை ஊடாகன்றது புதிய தொழில்நுட்பங்கள் ஊடாக இது தான் இது வந்திருக்குது. அப்ப அதே மாதிரி வந்து இந்த இவ்வளவு சனத்தொகைக்கும் உணவு போடைக்குள்ள வந்து நிச்சயமாக வந்து சைட் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற உற்பத்தியோட கூட்டைக்குள்ள வந்து சில பாதகமான விளைவுகள் இருக்கும். ஆனால் இவ்வளவு சனத்தொகைக்கும் உணவு கொடுத்தே ஆகும்.
6: மிக்க நன்றி கரண், உங்களுடைய வருகைக்கு
22: நன்றி.
6: மிக்க நன்றி. அவங்களுக்கு ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திப்போம்.
0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 1-600-222-222. 905-417-6069.
6: நல்ல ஒரு விழிப்புணர்வு மிக்க தலைப்பிலே பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே சொன்னது மாதிரி கண்டிப்பா உணவை மருந்து என்று சித்தர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டிவிட்டு போனார்கள். அவற்றை நாங்கள் எல்லாம் கடைபிடித்தால் எங்கேயோ போயிருப்போம் இல்லையா? அதை விடுத்து இன்றைக்கு உணவுதான் நோய்களுக்கெல்லாம் மிக முக்கிய காரணியாக இருக்கின்ற ஒரு அவல நிலையில மனிதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் உண்மையிலேயே உடம்பு என்பது ஒரு ஆலயத்துக்கு சமம் என்று சொல்வார்கள். அது எப்பொழுதுமே தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் புனிதமாகவும் வைத்திருக்கணும். அப்பொழுது தான் நாங்கள் வாழலாம். அதுக்கு அப்போ நாங்கள் பார்த்து பார்த்து தேவையான ஆரோக்கியம் மிக்க உணவுகளை உண்ண வேணும். இதில் நாங்கள் இணைத்து கொண்டு செல்லலாங்கள். தமிழர்களுடைய பெருமைகளையும் சொல்ல வேணும் தானே. சொல்றதுக்கு நிறைய இருக்கான, நீங்களும் பேசுறதுக்கு நிறைய இருக்கும். திருமூலர் மிக அற்புதமாக சொல்கிறார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் என்று சொல்கிறார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்கிறார். என்னொருடத்திலே சொல்கிறார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தம் காளா மணிவிளக்கு என்று சொல்கிறார். ஆகவே இந்த உடல் என்பது, இந்த பிண்டம் என்பது ஆலயத்துக்கு சமமானது. அதை எப்படி நாங்கள் பக்குவமாக பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் சிறப்பாக நாங்கள் வாழலாம். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
6: இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம் அலோசியஸ், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க.
3: உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு
6: மிக்க நன்றி. சொல்லுங்க.
3: இதுல வந்து ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று வந்து எங்களோட முன்னோர்கள் உணவு முறை மிகவும் அற்புதமானது. அது அவருடைய உணவு முறைகள் வந்து அந்த நேரங்களில் எங்களுக்கு குளிர்சாதன பெட்டிகள் இருக்கவில்லை. அதனால் வந்து இயற்கையான முறையில் தங்களோட உணவுகளை மேற்கொண்டார்கள். அதாவது வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ சொல்லுவோம் ஸ்மோக்கிங் ஃபுட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்மோக் பண்ணி அதை பதப்படுத்துகிற ஃபுட்டை வந்து அவர்கள் அப்போவே செய்து கொண்டார்கள். அவருடைய உணவு முறைகள் தான் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது என்னுடைய கணிப்பு. ஆனால் இப்போ இருக்கிறார்கள் வந்து 70-80 வயதுக்கு மேல் வாழ்கின்றார்கள். அது வந்து ஹெல்த்தி ப்ராப்ளம். அதாவது வந்து எங்களுக்கு இருக்கின்ற அதாவது வந்து என்னென்னு சொல்றது ஹெல்த்தியான இதுகள், அதாவது வந்து வைத்திய வசதியாக நாங்கள் வாழ்ந்து கொள்கின்றோம். அந்த நேரங்களில் இருந்தவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் தங்களுடைய உணவுகளை வைத்துத்தான் அவர்கள் தங்களை ஹெல்த்தியாக வச்சிருந்தார்கள், ஆரோக்கியமாக வச்சிருந்தார்கள்.
6: குறிப்பிடுவதற்கு இன்று அறிவியல் அவ்வளவுக்கு வளர்ச்சி அடைந்து விட்டது. அன்றைக்கு நீங்க சொல்றது மாதிரி அவர்கள் எந்த காலத்தில் என்ன சாப்பாடு சாப்பிடணும், ஒரு குளிர்காலத்தில் எவ்வளவு எப்படி சாப்பிடணும், உஷ்ணமான காலத்தில் எப்படி சாப்பிடணும் என்பதை எல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிட்டார்கள்.
3: நீங்க சொன்னீங்க இந்த பழைய சாதம் சொல்லிக்கொன்னீர்கள், எல்லா இடங்கள்லயும் அது இருந்து கொண்டது என்ன, நோமலா சாப்பிட்டு கொண்டார்கள் என்ன, இப்பதான் கண்டுபிடித்தார்கள் அது உள்ள வந்து இத்தனை விதமான ஹெல்த்தியான அதாவது ஆரோக்கியமான இதுகள் இருக்கான்னு சொல்லி. கொய்யாப்பழத்துல வந்து இப்ப டாக்டர் அங்க இருக்கிற டாக்டர் வைத்தியர்கள் சொல்லுகின்றார்கள், கொய்யாப்பழத்துல சாப்பிட்டால் அது மிகவும் ஆரோக்கியமானதுன்னு சொல்லி எல்லா விதமான உணவுகளும் அவர்கள் அந்த நேரம் செய்து கொண்டார்கள். இப்பொழுதுதான் நாங்கள் அதை கண்டுகொள்கின்றோம், அதை சாப்பிட்டா நல்லம் இதை சாப்பிட்டா நல்லம் சொல்லி. அது வந்து அவர்களுக்கு அந்த நேரம் சொல்லி கொடுத்தார்களோ என்ன தெரியாது, இயற்கையான முறை இதே அவர்கள் அதை செய்து கொண்டார்கள். குரக்கன் சாமை அதாவது இந்த கோதுமை மாவு வந்து இப்பொழுதும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது, மைதா கோதுமை என்று
6: சொல்லுவது
3: மைதா என்றால் மரவள்ளி கிழங்கு மாவு என்றார்கள். அப்படி கோதுமை மாவை கோதுமை மாவு என்றார்கள், அது எனக்கு டவுட்டா தான் இருக்கின்றது.
6: அது சொல்லிக் கொள்வார்கள், மன்னிக்கணும் நான் வைத்தியர் இல்லை, இருந்தாலும் அது மைதா மாவு வந்து குடலின் இயக்கத்தை முடக்குகிறது, அது ஒரு அது ஒரு நச்சு, அந்த மாதிரி விமர்சிப்பவர்களும் இருக்கின்றார்கள் இல்லையா? ஆமாம் வடிவா, எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் படித்ததை வைத்துக் கொண்டு சொல்கிறேன்.
3: எனக்கும் அது ஒரு ஒரு டவுட் இருக்கின்றது, இது மைதா என்ன கோதுமை என்ன என்று சொல்லி எனக்கும் ஒரு டவுட் இருக்கின்றது. அவருடைய உணவு மறக்கம், அதாவது வந்து குரக்கன் சாமை மற்றது வந்து அவர்கள் அந்த நேரம் பாவித்த நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய உணவு கூழ், அதாவது வந்து சீ ஃபுட் கூல், அதான் இங்க வந்து சீ ஃபுட் சூப் என்று
6: சொல்றாங்க.
3: நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், அதாவது வந்து முருங்கை இலை சூப் மிகவும் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லி பல்கலைக்கழகத்துல அது ஆராய்ச்சி
6: செய்திருக்கின்றார்கள்.
3: இப்பதான் கண்டுபிடித்திருக்கின்றார்கள், பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அது எங்கட முன்னோர்கள் அந்த நேரம், ஆனால் அந்த உணவுகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிச்சேன்னா அது வந்து வறியவர்களின் உணவு.
6: நிச்சயமாக நிச்சயமாக வீட்டு காணி வளவுக்குள்ளேயே எல்லாம் இருக்கும்.
3: அந்த நேரம் நீங்கள் முருங்கையில சுண்டல் சாப்பிட்டீங்க என்றால் அவர்கள் உங்களை அவர்கள் சொல்வார்கள் இது வறியவர்களின் உணவு, மரவள்ளி கிழங்கு வறியவர்களின் உணவு, பிரெட் அண்ட் பட்டர் தான் அதை வந்து மேற்கட்டு மக்களின் உணர்வு என்ன
6: அப்படி சொல்ற ஸ்டைல் அவர் பிரெட் அண்ட் பட்டர்
3: ஸ்டைல் நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது எங்களை பாரம்பரிய மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து உணவு முறை வந்து அவர்கள் வந்து ஹெல்த்தியா வாழ்ந்திருக்கின்றார், ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அதுக்காக இப்ப அப்படி என்று இல்ல, மற்ற சொன்ன மாதிரி ஒரு நேரத்துக்கு மூன்று முறை கட்டாயம் உணவு அருந்தி இருக்கின்றார்கள். நான் வந்து கடந்த திங்கட்கிழமை என்னுடைய முதல் உணவு வந்து மாலை 5 மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன். என்ன லைஃப், அதாவது வந்து அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து அவர்கள் வந்து திட்டமிட்டு செயல்பட்டார்கள். இது வந்து நாங்கள் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஓடிக்கொண்டு இருக்கின்ற வாழ்க்கை, அதாவது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய
6: மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக அன்றைய காலத்தில் எல்லாம் இந்த தானியங்கள் என்று சொல்கின்றோம், தினை சாப்பிட்டிருக்கிறார்கள், வரகு சாமை குரக்கன் குதிரைவாளி இந்த மாதிரியான சிறு தானியங்கள் தான் தமிழர்களுடைய இந்த அரங்கிலே. நான் தமிழர்களை பற்றி பேசுவதால் எங்களுடைய இனம் குறித்து சொல்கிறேன். அதனைத்தான் தமிழர்கள் முதன்மை உணவாக கொண்டிருந்தார்கள் என்பதனை நாங்கள் அறிய முடிகின்றது இல்லையா? குறிப்பாக இந்த சங்க இலக்கியங்கள் அதுக்கு பிற்பட்ட சங்கமரவிய கால ஆசார கோவை எல்லாம் மிக அற்புதமான ஒரு நூல் இல்லையா? அவற்றில் இவை எல்லாமே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் அங்க போகொண்டாம் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுடைய தாத்தா பாட்டி அம்மம்மா அம்மா எப்படி வீட்டில் வாழ்ந்தார்கள், எப்படி எல்லாம் எங்களுக்கு இவற்றையெல்லாம் தந்தார்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்றைக்கு இது எல்லாமே போய் ஒரு இப்போ அரிசியை எடுத்தா கூட தீட்டப்பட்ட அரிசி, அது தீட்டாத அரிசி எல்லாம் நாம் எடுப்பது அது சிலருக்கு, ஆனால் நோய்வாய்ப்பட்ட பின்பு எடுக்க வழிக்கெடுக்கின்றோம் இல்லையா? ஆகவே அங்கே தீட்டினால் தனித்து கார்போஹைட்ரேட் மட்டுமே அங்கே எஞ்சி இருக்கும். இது வந்து நீரிழிவு நோயை இலகுவாக கொண்டு வரக்கூடியது, நார்ச்சத்து எல்லாமே போய்விடும். அப்படியாக பல விபரீதங்கள் இன்றைக்கு நடக்கின்றன. அதுக்காக இன்று விழிப்புணர்வு இல்லை என்று இல்லை, ஆனால் ஒருவேளை யோசிக்க தோன்றுகிறது நோய்வாய்ப்பட்ட பின்பு தான் விழிப்புணர்வாக இருக்கின்றார்களா என்று சொல்லி. ஆனால் அக்கால மக்கள் எப்பொழுதுமே அவர்கள் அந்த வாழ்க்கையை ஒரு விழிப்புணர்வு மிக்கதாகவே வாழ்ந்து வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள். இப்பொழுது அடுத்த நேர் நம்மளுக்கு என்ன சொல்ல போகின்றார்? வணக்கம், வணக்கம், பேச வேணும் நீங்கள். அடுத்த நேரை நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம்,
7: இனிய மாலை வணக்கங்கள் சூதி அவர்களே. முதல்கண் உங்கள் வருகையை ஏற்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
6: மிக்க நன்றி, மிக்க நன்றி. சொல்லுங்க.
7: நாங்கள் பழையன புதியன என்று சொல்லி வகுக்க முடியாதே என்று சொன்னால், நாங்கள் அந்த நாளையிலே நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகள் எல்லாம் உடனே நாங்கள் ஆக்கி சாப்பிட்டோம். உடலிலே நெல்லை அவிச்சு அந்த பாயிலே காய விட்டு உடனே உரலில் போட்டு குத்தி உடனே சமைச்சு தருவார்கள்.
6: அப்போ
7: மீனை பிடிச்சாலும் உடனே உயிர் மீனா பிடிச்சுதான் நாங்கள் துடிக்க துடிக்கத்தான் மீனை விட்டு சாப்பிடுவோம். அப்ப எல்லாம் அந்த நாங்கள் அங்கே ஒரு காணிக்காய் சாப்பிட்டோம். நாங்கள் என்ன இங்கே கண்டு ஒரு காணிக்கின்றார்கள், என்ன ஒரு காணிக்கண்டு தெரியும், பால்லயே தனி விதமான ஒரு காணிக்கை இருக்கு, எந்த மாற்ற கிடந்தார்கள் தெரியவில்லை. பாலப்பழத்தை சொல்லுகிறார் இல்லத்தையும் சொல்லுகிறார். நாங்கள் அங்கே நாங்கள் எங்களுடைய ஆட்டு எருவைத்தான் போட்டு நாங்கள் எல்லா மரக்கறிகளையும் செய்தோம், ஒரு விவசாயத்துக்கு அதைத்தான் செய்தோம். அப்ப அந்த நாளில் நாங்கள் கூடுதலாக இந்த பனை மரத்தில் உள்ள அனைத்தையும் சாப்பிடுவோம். என்ன புட்டு, ஒடியல் மா புட்டு, அது எவ்வளவு சத்தான சாமான். மற்றது நாங்கள் உடனே காலமேலே அம்மாக்கள் என்ன வரணும்னு சொன்னா மாவடிக்கைகளே குறிஞ்சாயில் புடிங்கின்னு சொல்லி குறிஞ்சாயில் புடிங்கி அந்த மாவோட சேர்த்து இடிச்சு குறிஞ்சாயில் புட்டு வச்சு தருவார்கள்.
6: அப்ப
7: அதெல்லாம் சரியும் அந்த சத்தான சாமான்கள் சாப்பிடையும் ஒரு இதா இருக்கும். அப்ப நாங்க அந்த நேரத்துல இந்த மரக்கறி வகைகளே கீரை வகைகள் கூடுதலா சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி முருங்கையில எல்லாம் அந்த ஒவ்வொருத்தர் வீட்டு வளவு முழுக்க வேலி வழி முழுக்க முருங்கையா தான் இருக்கும். முருங்கையிலேயே எவ்வளவு நாங்க அப்ப தெரியாது சத்தானது, இப்ப தான் சொல்றாரு சத்து முருங்கை சாப்பிடணும் கொள்ளணும். இப்ப இங்க நாங்கள் புரோசில் இருக்கிற வண்டி சாப்பிட வண்டி கிடக்குது அப்படியான கட்டங்கள் இப்ப நாங்கள் அப்ப தெரியவில்லை எங்களுக்கு இப்படியான இதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்ற எங்களுக்கு அப்ப தெரியவில்லை. வீட்டை சுத்தி முருங்கை பிறந்து என்றது அப்ப தெரியவில்லை. அப்ப இன்றைக்கு இங்க வந்த உறவுதான் இப்ப நாங்க அங்க கொவ்வங்காய் எல்லாம் நம்ம வேலியிலே படந்துடுக்கு நாங்கள் அடிக்க அந்த வேலி புதுசா கட்டைக்குள்ளே நம்ம அடிச்சு கொட்டி போட்டுதான் நாங்கள் இங்க வந்து நாங்கள் இங்க கனடாக்கு வந்த போது பார்த்தால் இங்க அந்த கொவ்வங்காயை வச்சு விற்று கரைக்காய்ச்சிறார்கள். அப்ப அங்க இருக்கும் போது எங்களுக்கு தெரியாது. அப்ப அதே சரியான சத்தான சாமான சொல்லி வண்டி சமைக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு அது அங்கு தெரியவில்லை. இப்ப முதல் இந்த நேரம் சொன்ன மாதிரி ராக்கின் புரோட்டன் சொன்னது சைனாவில இருந்து வந்திருந்தது. நாங்கள் இப்ப இந்தியாவிலே எல்லாம் அதுக்கு காலமேல இருந்து பின்னேறம் வரையும் யூஸ் அடிச்சு கொடுக்கிறார்கள் நல்ல சாமானு சொல்லி இங்கே மதத்தான் செய்கிறார்கள். அப்ப அது சைனாவில இருந்து வந்திருக்கிறது அது புதுசானது. நாங்கள் எங்க ஊர்ல இல்ல இப்ப எல்லா இடத்துலயும் வந்திருக்காக்கும். அப்ப எங்கட ஊர்ல உள்ளதே நாங்கள் அப்ப சாப்பிட எங்களுக்கு எங்கட ஐயாக்கள் அம்மாக்கள் இருக்கலாம் நாங்கள் சாப்பிட்டோம். இப்ப அதெல்லாம் அங்கேயே கஷ்டமான நிலைமைகள் சொன்னால் இங்கே விட மோசமா இருக்க சனம் எல்லாம் இங்கே நாங்கள் அப்ப அங்க உரலிலேயே அரிசியை குத்தினோம் மாவு இடிச்சோம் தூள் இடிச்சோம் எல்லாம் உடனே உடனே எல்லாம் செய்தோம். இப்ப அங்கேயும் எங்களை விட மோசமா தான் இருக்கிறாள். அங்கே கிரண்டரை வச்சா அரைக்கிறார்கள் அடுப்பு கேஸ்ல. நாங்கள் அங்க பிறகுல தான் மூட்டி அப்ப நாங்கள் சமைப்போம் மண் பானையில.
6: கண்டிப்பா கண்டிப்பா.
7: இப்ப இப்ப அங்க எங்களை விட மோசம். இப்ப நாங்க பரவாயில்லை இங்க வெளிநாட்டுல பரவாயில்லைன்னு சொல்லலாம். நாங்கள் வேலைக்கு போறோம் வருவோம் அவை அப்படி இல்லை. அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு 24 மணி நேரத்தாலும் இந்தியா பக்கத்துல கூட டிவி முழுக்க பாத்துக்கிட்டு இருந்தால் அங்க அவைகளுக்கு வேலை வெட்டி இல்லை. அப்ப அதுகளுக்கும் அங்க இங்கத்தை விட அவைகளுக்கு அவர் வருத்தம் அங்க எங்களை விட அவைகளுக்கு தான் கூட வருத்தமா இருக்கிறது. உடம்புல ஒரு வேலைக்கும் போறது இல்ல அங்க போகலாம். அப்படி இல்லையம்மா நாங்க காலம் இருந்து பின்னேறம் வரையும் நாங்க வெள்ளாமைக்கு போகணும் தோட்டத்துக்கு போகணும் எல்லா ஆளுகளும் செய்வோம். இப்ப அங்க எல்லாம் குறைவு இப்ப செய்ய முடியாது. அங்க இருந்த அந்த எங்கட உடம்பும் அந்த சாப்பாட்டு இதுல இருந்தா நாங்கள் இவ்வளவு நாளும் நல்ல ஹெல்த்தியா வாழ்ந்து நாங்கள் இப்ப இங்க வந்த உறவு எங்களுக்கு நேரம் கெட்ட சாப்பாடுகள் கண்டதையும் சாப்பிட்டோம். இப்ப எங்களுக்கு வருத்தம் வந்துட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப காலையில உடம்புல சுகர் குளுசை போடணும்
6: மத்தியானத்துல
7: 5-6 குளுசை என்ன கொலஸ்ட்ரால் குளுசை போடுறோம் சுகர் குளுசை போடுறோம் மற்றது தைராய்டு போடுறோம் மற்றது எல்லாம் எத்தனை 18-20 குளுசை போட்டு தான் அதுக்கப்புறம் அந்த நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் சாப்பிடுறோம் என்ன முக்காவாசி குளுசை எல்லாம் எங்கட உடம்பு ஓடுது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு மென் மணி சந்திப்பு
6: கண்டிப்பாக. இந்த மாதிரி அவர் ஆதங்கப்பட்டு கொள்றதுக்கு கூட உண்மையிலேயே இன்றைய உணவகங்களும் பன்னாட்டு நிறுவனங்களும் உணவை ஒரு ஆரோக்கியத்தின் அடிப்படையில் தயாரிப்பதில்லை என்ற பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதனையும் நாங்கள் நாளாந்த செய்திகள் ஊடாகவும் பார்க்கின்றோம் இல்லையா. அந்த பொறுப்போடு சமூக பொறுப்போடு இவையெல்லாம் செய்கின்றனவா என்றால் பல இடங்களில் இல்லை என்றும் சொல்ல தோன்றுகிறது. பிரதானமாக ஒரு எப்படி சொல்றது ஒரு அடிமைப்படுத்தும் சுவை அடிப்படையிலே நாங்கள் அதுக்கு அடிக்டட் ஆகி விடுகின்றோம் இல்லையா, அடிமைப்பட்டு விடுகின்றோம். அந்த அடிமைப்படுத்தும் வகையில் தன் நிறுவனங்கள் எல்லாம் இந்த மாதிரியான தயாரிப்புகளை மேற்கொள்கின்றன என்பதனையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்களும் பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திப்போம்.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
9: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்
8: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
11: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன் எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990
4: 2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
13: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
13: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
13: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
23: What's happening? Suzanne.
24: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
25: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
6: நேரம் இப்பொழுது 11:44. சற்று கடுகதி வேகத்தில் செல்லலாம். இப்பொழுது மன்னிக்க வேண்டும், இப்பொழுது எங்களோட அடுத்த நேர். வணக்கம்.
26: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
6: நலமாக இருக்கின்றேன். உங்களுடைய பொறுமைக்கு மிகுந்த நன்றி. முதல்ல தேவகுமார் சொல்லுங்க, வரவேற்கிறேன் சொல்லுங்க. சற்று விரைவாக.
26: அருமையான ஒரு தலைப்பு கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. உண்மையில அந்த பழைய காலத்துல வந்து உறவே தான் மருந்தா இருந்ததுக்கு சாட்சிகளும் சான்றுகளும் அவற்ற ஆரோக்கியம். இன்றைக்கு நாங்கள் ஓகே, இப்ப நீங்கள் ஒரு நேர் குறிப்பிட்டிருந்தார், அன்றைக்கு வந்து 60-80 வயசான் இருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் மருத்துவ உதவிகளோட தான், நம்ம விஞ்ஞான முன்னேற்றங்களோட தான், மருந்துகளோட தான் மீதி காலங்களை நாங்கள் கழித்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு அந்த நேரம் மாரடைப்பெல்லாம் வந்தது கிடையாது. இன்றைக்கு 20-30 வயதுலேயே மாரடைப்புகள் வந்திருக்குது. மற்றது நான் இப்போ அங்கே நாட்டில் இருக்க சில ஒரு பெண்மணிக்கு மாரடைப்பு வந்தேன்னு சொல்லி நான் இந்த காதான் நான் இதுக்கு மட்டும் கேள்விப்படையில்லை. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயே எத்தனை நீங்களே அறிய எத்தனை பேருக்கு மாரடைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து உணவு பழக்கங்கள். மற்றது வந்து
6: சின்ன இளம் பிள்ளைகளுக்கே அந்த மாதிரி வருகின்றது மாரடைப்பு.
26: அது ஒன்று ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் அவையெண்டா அந்த உணவு பழக்கங்கள் மாறிவிட்டன. என்று சொன்னால் அன்றைக்கு நாங்கள் அந்த ஓடி திரிந்த கோழிகளை அடித்து சாப்பிட்டோம், துள்ளி திரிந்த மீன்களாகத்தான் சாப்பிட்டோம். இன்றைக்கு வந்து அங்கேயும் வந்து குளிர்சாதன பெட்டிகள் அது இதெல்லாம் வந்தபடிங்க. மற்றது அங்கேயும் வந்து இப்போ வேகமான அந்த துரித உணவு உணவகங்கள்ல உணவு காலமே சில விட அங்கேயே சொன்னா நம்ப மாட்டீங்க, காலமே ஆர்டர் பண்ணி தான் எடுத்து சாப்பிடுறார்கள். அது யாழ்ப்பாணத்துல அந்த கிராமப்புறங்கள்ல படிய கூட காலமே சாப்பாடு. அப்ப அப்படியான இதுகள்ல வந்து ஜோதிச்சு பாருங்க. முந்தி இந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு நல்ல தண்ணி கிணறு எடுக்க போறதுக்கு நாங்கள் படிக்கிற காலத்துல வீட்டுக்கு உதவி செய்ய எங்களை வீட்டை பொம்பளை பிள்ளை இல்லாத கால கட்டத்தில் நாங்கள் வந்து அம்மாவுக்கு காலம்பள்ள நடந்து தண்ணி அப்பாடல ஒன்றுமில்ல சொன்னால் தண்ணி எழுதி கொடுத்து அந்த வேலைகளை செய்து உதவி செய்து பின்னர் அம்பந்தான்னு சொன்னால் லாபாய்க்கு தச்சிடா என்று சொன்னால் அவங்களுக்கு வேலைகள் அது இருக்கும். எங்களுக்கு அந்த இந்த அரிசி தேவையில் அது இதெல்லாம் வாங்குறது இல்லை. உடனே நெல்லை குத்தி அரிசி அரிசி அடித்து அதிலேருந்து புட்டை வச்சு தான் சாப்பிடுவார்கள். தேங்காய் எங்களோட வளவு தேங்காய் எல்லாம் தான் பாவிப்பார்கள். அப்ப அப்படியான இதுகள்ல வச்சிருக்கல எங்கட உணவு பழக்கங்கள் ஆரோக்கியமா இருந்தது. மேல எங்கட மாமா எல்லாம் உண்டைக்கு இப்ப கிட்டடியில தான் மோசம் போயிருந்தாரு. அவருக்கெல்லாம் 93 வயது. பெரிதான ஒரு ஒரு பெரிய வார்த்தைகள் அப்படி இப்படி சொல்லி இல்லை. கடைசி நேரங்களில் கூட அவர் தனக்கு அந்த குளிகளை அவர் கொடுத்த மாதிரி சொல்லி இருந்தால் அவர் அதே போட மறுத்தபடியாத்தான் அவர் கடைசி நேரத்தில் அவர் இக்கட்டா நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். ஆரோக்கியமாக தான் இருந்தார். ஒரு விதமான இதுகளும் இல்லை. அந்த எங்கடப்ப அந்த உணவு வகையில் அந்த பார்க்கல. இனிமேல் நாங்கள் சந்தைக்கு போய் மீன் வாங்குறத விட நாங்கள் எல்லாம் எங்கடைய உடுப்பு அந்த கடற்கரை வழியைத்தான் போய் உடனே பிடிச்சி வர்ற மீன்களை தான் கடைக்கு வந்த உடனே போய் வேண்டி சாப்பிடுவோம். அப்ப இங்கே இப்பதே போல அந்த வளர்ப்பு கோழிகள் எல்லாத்தையும் அங்கே அந்த நேரம் வாங்குறதுன்னு சரியான இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க கோழி வளர்க்கறது இல்லை. வீடு வழியே முருங்கை மரமே இல்லை. எங்களை வீட்டுக்கு எல்லாம் நாங்கள் கொழும்புல இருக்கிற நேரம் எல்லாம் எங்களோட வீட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு போக போற அந்த லீவு டைம்ல வந்துட்டு கொழும்புக்கு திருப்பி போற நேரம் ஒரு இந்த சாக்கு சாக்கு மாதிரி அதுக்குள்ள கட்டி வாழை இலைக்குள்ள வச்சு கட்டி
6: தேவகுமார் என்ன சொல்லுங்க, இந்த கிராமப்புறங்கள்ல எல்லாம் நீங்க சொன்னது மாதிரி அன்றைக்கே முருங்கை மரம் அந்த மாதிரி எல்லாமே இருந்தன தான் வீடுகளுக்கு.
26: அதை நாங்க கட்டி கொண்டு போய் அவர்கள் பெரிய ஒரு வரவேற்பா அங்க கொழும்புல இருக்கிறார்கள்.
6: சொல்ல வருவது என்னென்றால் இன்றைக்கு அங்கே காடுகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன அதிவேகமாக. ஆகவே அந்த காடுகளை அழிக்கல அந்த குரங்குகள் இனிய விலங்குகள் எல்லாம் ஊர்மனை ஊர்களுக்குள்ளே வருகின்றன. இவர்கள் எல்லாம் வந்து இந்த மாங்காய் முருங்கை எல்லாவற்றையும் அடித்து சாப்பிட்டு விட்டு போகின்றன. அதுவும் ஒரு காரணமும் இருக்கின்றது
26: காடழிப்பு. அது தவிர எங்கட இதுக்குள்ள நின்ற மரங்கள் எல்லாம் அதான் நாங்கள் எல்லாம் சந்தை முருங்கை மரம் எல்லாம் சும்மா நின்ற மரங்கள்ல எல்லாம் அந்த முருங்கைக்காய கூடி அவ்வளவு தூரம் கூடி நாங்கள் சந்தை படுத்துற அளவுக்கு வந்தது. திருப்பி ஒரு நேரம் என்னத்துக்காரன் அந்த நாங்கள் விட்டுட்டு வந்த அப்புறம் யாரோ எங்கட அவைண்ட காணியும் அல்ல நாங்கள் விட்டுட்டு வந்த அப்புறம் அந்த முருங்கை மரம் எல்லாம் தரத்துறாங்க வளவு அந்த காணிகளுக்கு எல்லாம் முருங்கை மரம் நிக்க கூடாதுன்னு சொல்லி அவர்களே தரைச்சு விட்டாங்க. ஜோதிக்க பாருங்க மதுக்குட்டி வர்றது அது இதான் சொல்லி அந்த நேரம் எல்லாம் விட்டுதான்.
6: கண்டிப்பா கண்ணி எல்லாத்துக்குள்ளே தானே வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தோம். மிக நன்றி உங்க வரைக்கும் மீண்டும் பேசுவோம், நிறைய பேசுவோம்.
26: நன்றி
6: வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கலாம்.
10: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
12: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
10: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். CMR தமிழ் FM 101.3.
1: ஆமாம், இந்த வாழ்வியல் வசந்தமுறை அரங்கிலே கருத்துக்களை முன்வைப்பதற்கு அவளோடு காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி. பல நேயர்கள் காத்திருக்கிறீங்க. ஒரு நிமிடங்கள் எடுத்துக்கொண்டா எல்லாரையும் உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் புருஷோத்தம் மங்காயக்கரன்.
1: இனிய வணக்கம் புருஷோத்தம் சொல்லுங்கள்.
2: நான் என்ன சொன்னால், இப்ப நாங்கள் இங்கே இப்ப இந்த மின்சாரங்களோ தண்ணீரோ தடைப்படாம வந்தா நாங்கள் அதை விழிப்புணர்வா இருக்க மாட்டோம் தானே. இப்ப அதே போல இப்ப ஆரம்ப காலத்துல வந்து அதை எதுவுமே தடைப்படாம கிடைத்தபடியா அதை பத்தி ஒருத்தரை பத்தி யோசிக்க இல்லவேயும் இல்லை. மிகது ஆரம்ப காலத்துல வந்து உணவே மருந்தாக இருந்தது. அதால வந்து அங்க ஆரம்ப காலத்துல அந்த கீரியல் மற்ற அந்த பழைய சோறுவல் இப்ப மரவள்ளி கிழங்கு எல்லாம் வந்து இப்ப நாங்க வேண்டினா அண்டே சாப்பிடுவோம். அந்த கிழங்குல வந்து அங்க நீளம் ஊறும், அங்க தெரியும் தானே. இங்க பாருங்க, மரவள்ளி கிழங்கு எல்லாம் 3 மாதத்துக்கிட்ட எல்லாம் கிடக்குது. அங்கே ஒரு நாளைக்கு மேல மரவள்ளி கிழங்கு சாப்பிட மாட்டேன். அந்த மரவள்ளி கிழங்கு புடிங்க மரத்துல இருந்து.
1: உண்மை உண்மை, அதுவும் இங்க அங்க தவிர்த்துக் கொள்வது நல்லது. அதை பார்த்து நீங்க வாங்க வேணும் இல்லையா?
2: செய்தபடியா அங்க அந்த மிளகாய் அரைக்கிற பிளேட் எல்லாம் நாங்க 12 நாள்ல செஞ்சிடும். அப்ப அவ்வளவும் வந்து அதிச்சுதான் இருந்தாலும் உலகத்துக்கும் கூடாதான் என்று ஒன்னா. இப்ப ஆரம்ப காலத்துல உரல்ல அடிச்சார்கள், இயற்கை வழியா எல்லாம் உணவுகள் எல்லாம் இயற்கை தானே, குறாக்க நூலாது என்று சொல்லி எல்லாம் இயற்கை வழி. மற்ற அவை இந்த வாழ்க்கை முறைகள் மற்றது அதால அவன் நல்லா இருந்தா மற்ற வெங்காயக்கோ. நன்றி,
1: மிக்க நன்றி புருஷோத்தமன், மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி
1: உங்களுக்கு. இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம், இது அருண் கணேசன்.
1: இனிய வணக்கம் அருண் கணேசன், உங்களை நான் போடு வரவேற்கிறேன், சொல்லுங்கள்.
3: வணக்கம் ஜோதி அம்மா, நல்ல ஒரு தலைப்பு. நான் என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அந்த காலங்கள்ல வந்து காலத்துக்கு ஏற்ப நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் சாப்பாடு முறைகளும் மாறிக்கொண்டே வந்துட்டு.
1: இப்ப
3: எங்கட அம்மம்மாண்ட அப்பப்பாண்ட காலங்கள்ல பார்த்தோம் என்று சொன்னா, எங்கட ஊர் பகுதிகளில் வந்து ஃப்ரிட்ஜுகள் இருக்கே
1: இல்லை.
3: கட்டாயம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பொன்னாங்கனி சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு தூதுவளை சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு அகத்திக்கீரை சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு முருங்கங்கீரை சாப்பிடுவோம். பிறகு சனிக்கிழமை என்று சொன்னா கூழ் காட்சி தருவீங்க, நம்முடையல் கூழ்.
1: சனிக்கிழமை என்றா சனி நீராடு மாதிரி ஒரு தலையில முழுகி பிறகு ஒரு ரசம், இந்த மாதிரியான சாப்பாடுகள் எல்லாம்.
3: அந்த முறையல் எல்லாம் இருந்து கொண்டு வந்தபடியா எங்களுக்கு உடம்புல வந்து இங்க பிறந்த பிள்ளைக்கு 6 மாதத்திலேயே புற்றுநோய் என்று சொல்றாங்க, 1 வயசுல புற்றுநோய் என்று சொல்றாங்க. எங்களுக்கு எல்லாம் வந்து ஊர்ல புற்றுநோய் என்று நாங்கள் பிறந்த காலங்கள்ல கேள்விப்படவே இல்லை. அப்ப அந்த காலங்கள்ல வந்து எங்களுக்கு இப்ப இங்கதான் நாங்கள் ஜிம்முக்கு போறோம். அங்க காலம்புற பள்ளிக்கூடம் போயிட்டு காலம்புற ஒரு அந்த கஞ்சி காட்சி தருவினம் பல கஞ்சி, அந்த கஞ்சியா குடிச்சு போட்டோ இல்லாடி ஒரு காலம்புற ஒரு ஆகாரத்தோட நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னு சொன்னால், திருப்பி வந்து நாங்கள் மத்தியானம் 1 மணியிலிருந்து 5 மணி வரையிலையும் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம். அப்ப தேகங்கம் வந்து ஆரோக்கியமா இருந்தது, நல்ல சாப்பாடு நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் இருந்தது.
1: அப்ப இன்ன
3: வந்து அம்மா பிசி, அப்பா பிசி, பிள்ளைகள் பிசி, எல்லாரும் வந்து ஒவ்வொரு போன்ல ஆர்டர் பண்ணி போட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வருத்தங்களை தான். இந்த எத்தனை சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்கு, அது இருக்கு, இங்கதான் டேப்லெட் போறோம். இப்ப சில பேரை பாத்தீங்களா, வெக்கேஷன் வரையினா அவை இந்த 23 கிலோகிராம் லக்கேஜை விட வந்து அங்கால ஒரு 10 கிலோகிராம் லக்கேஜ் மருந்துகளோட தான் பெருகினோம். என்ன
1: சரியா சொன்னீங்க, மிக்க நன்றி உங்க வருகைக்கு அருண் கணேசன். நாங்க மீண்டும் ஒரு பொழுதில் நிறைய பேசுவோம் இப்படி ஒரு தலைப்பில்.
3: நன்றி, வணக்கம. நன்றி,
1: நன்றி, வணக்கம். இப்பொழுது பல நேயர்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்வோம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
4: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன்.
1: இனிய வணக்கம் சிவானந்தன், நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
4: ஓமாம், இதுல நாங்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியது நீங்கள் டெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லி இருக்கீங்கள். அதுல தெட்டு பக்கத்தாலும் ஓரளவுக்கு நியாயங்கள் இருக்கின்றன. எங்களோட பழக்க வழக்கங்கள் ஊரிலே சில விஷயங்கள்ல நன்றாக இருக்கிறது, சில விஷயங்கள்ல திருந்த வேண்டி இருக்கிறது. குறிப்பாக வந்து நாங்கள் வந்து இந்த ஊர்ல

0: வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டும் ஃபேட் ஃபுட்டும் அந்த சுகர் இன்டேக் அதுகளை தான் நாங்கள் அடிக்டடா போயிட்டோம். அது காரணம், முக்கிய காரணம் எங்களோட ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், எங்களுடைய எங்களுக்கு டைம் இல்லாத ஒரு பிரச்சனை, பணம் சேர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை காரணமாக நாங்கள் குறுகிய வட்டத்தில் இருக்கிறோம், குறுகிய நேரத்தில் எல்லாம் செய்யணும் என்றதுக்காக கண்டதை எல்லாம் சாப்பிடுகிறோம். அது ஒரு பிரச்சனை ஆயிருக்கிறது. ஊரில் வந்து நாங்கள் எடுத்ததுக்கெல்லாம் நாங்கள் காரில் போய் சாப்பாடு படிங்கனது சாப்பிட்றதல்ல. இங்க வந்து இன்னும் ஒன்று, இங்க காஃபி தான் இங்க கூட கன்சியூம் பண்றார்கள், டீ இல்லை. நாங்கள் சிலவங்கள டீ தான் நாங்கள் பாவிக்கிறோம். டீ வந்து உண்மையில நல்லது. பட் எங்களுடைய சாப்பாடு ஊர்ல வந்து மசாலா எல்லாம் நாங்கள் கலந்து சாப்பிடுவோம். அந்த அந்த மசாலா வந்து உண்மையில எங்களோட உடம்புக்கு அந்த டாக்ஸிக்க கிளீன் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக நாங்கள் பாவிக்கிறோம். பட் நாங்கள் அந்த சாப்பிடக்குள்ள பாருங்க, இந்த கீரை வகைகள் இருக்குத்தானே, ஊர்ல எல்லாம் ஒரு 100க்கும் மேற்பட்ட கீரை வகைகளை நாங்கள் எங்களை கண்ணால் பார்த்தோம். எனக்கு பெயர்கள் எல்லாம் தெரியாது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் கீரை வகைகள் ஒரு ப்ளவுஸுக்கு போறீங்களா, எத்தனை கீரைகளை நீங்கள் பார்ப்பீங்க?
1: நிறைய நிறைய வகை வகையா இருக்கின்றன.
0: இருந்தாலும் அந்த இருந்தாலும் நாங்கள் எங்களோட ஊர்ல கண்ட மாதிரியான கீரை வகைகள் இங்கே இல்லை. காரணம் வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரி, அது இந்த நாடுகள்ல வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல கோல்ட் கண்ட்ரிஸ்ல வர்றதுக்கு சந்தர்ப்பம் கூட. மற்றது ஒரு நன்மை, இந்த ஊர்ல வந்து நாங்கள் ஓட் மீல் சாப்பிடுறோம். நாங்கள் மற்றது பலரும் வந்து இந்த வால்நட் எல்லாம் சாப்பிடுவோம். இதுல மட்டும் அந்த ஃபிஷ்ல கூடி நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சல்மன், இந்த சாடின் எல்லாம் சாப்பிடணும். அது கட்டாயம் சாப்பிடுறதால என்ன, விட்டமின் டி வரும். அது வந்து எங்களுடைய பல பிரச்சனைகள் சால்வ் பண்ண பார்க்க. என்ன செய்யணும், கொலஸ்ட்ரால் வந்து HDL நாங்கள் கூட்டி அதுலதான் எங்களுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதை நாங்கள் ஒன்று வந்து HDL நாங்கள் வந்து அது வந்து கூட்ட வேணும். LDL அதை வந்து பேட் கொலஸ்ட்ரால், அதை குறைக்க வேணும். அதில் எல்லோரும் கவனிக்க வேண்டும்.
1: என்ன சொல்லுங்க அண்ணா அவர்களை, குறுக்கிடுவது இப்பொழுது உங்களுக்கு ஒரு நீரிழிவு நோயோ அல்லது பிளட் ப்ரெஷரோ இந்த மாதிரி வந்தால் ஒன்றோடய ஒன்று தொடர்பட்டு நீங்க சொல்ற மாதிரி பேட் கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி எல்லாமே வர தொடங்கும், தானாகவே வரும். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் என்பது தானாக வரும் என்று சொல்கிறார்கள், தெரியல. ஆனாலும் கூட அது ஒரு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது
0: இல்லையா? நாங்கள் உண்மையில கவனித்துக் கொள்ள வேண்டிய எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு அட்வைஸ் நான் சொல்லக்கூடியது என்னென்றால், அந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஆட்டிறைச்சியை, இந்த ரெட் மீட்டுகளை நாங்கள் குறைச்சு கொள்ள வேணும். அதுல ஃபேட் இருக்குது, அது டேஸ்டா இருக்கும். எது எந்த சாமான உங்களுக்கு டேஸ்டா இருக்குது அது உங்களுக்கு ஆபத்து என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்.
1: மிக்க நன்றி உங்க வருகைக்கு. நன்றி, சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம், தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி சிஎம்மாரோட ஒரு புடி ஒரு ராஜா.
1: இன்னும் வணக்கம் ராஜா, உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
2: நீட்டிச்சு கிடைக்கிறது வந்த நபர்கள் எல்லாருமே நடத்துற மக்களை பேர் தான் கிடைக்கிறது. எங்க நாட்டுல இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்ல, உடுத்த மாறு கொடுத்த உடுப்பு இல்ல, அதெல்லாம் பத்தி யோசிக்கவே இல்லை. நடத்துறவர்கள் பத்தி நாங்க மீனை சாப்பிடுவோம், குடகன சாப்பிடுவோம், திரையை சாப்பிடுவோம், அதுவே இல்லாமல் இவ்வளவு. ஆனா இங்க நாங்க புண்ணிய பூமியில வாழ்றோம், இதுதான் பெஸ்ட் லைஃப். என்னுடைய ஆணுத்தரமான அடிச்சு சொல்றேன், எல்லா வசதியும் இங்க பாருங்க.
1: உங்களுடைய கருத்துக்களோட
2: ஒரு காரண்டு பார்த்தா ஒரு ஒரு கட்டைக்கு அங்காலதான் அதன் கூட்டி ஒரு காரணிக்கு எட்டி எட்டி பாக்குற வேலையால அதையும் கல்லால அடிச்சு வச்சிருவான். இல்ல ஒரு டாக்டர் இருக்க, இன்ஜினியர் இருக்க, ரெண்டாயிரம் ஒரு கிலோமீட்டர் இருக்காங்கால ஒரு ஆள் இருப்பேன். இங்க ஒரு வீட்டுக்கும் பத்து காரணிக்கு, பத்து இன்ஜினியர் டாக்டர் எல்லா வசதியும் என்ன உறவு உங்களுக்கு
1: எப்படி பழக்க வழக்கம் எப்படி இருக்கின்றது இப்பொழுது?
2: உணவு பழக்கம் உங்களுக்கு எல்லா தரமும் இருக்கு, எல்லா சாப்பாடும் இங்கே இருக்கு. ஆனா இப்ப கலியுகாலம், ஸ்ரீலங்காலையும் நிறைய மக்களுக்கு எல்லா ஹார்ட் அட்டாக் அதுகள் எல்லாம் வருது, நமக்கு தெரியாது. இங்க அந்த தொழில்நுட்பம் இருக்கபடியா நாங்க எல்லாத்தையும் அறியக்கூடியா இருக்கு, ரேடியோ இல்லையோ மற்ற ஊடகங்கள்ல சொல்ல படிக்க
1: ஊடகங்கள் அந்த மாதிரி குறைவு, அதனால அங்கேயும் நடந்திருக்கும். அப்பவும்
2: நமக்கு தெரியாது. ஆனா என்ன பண்றது, ஜோதி முடிக்கிறேன், எனக்கு புண்ணிய பூமி இந்த வாழ்க்கை பிடிக்கும் கனடாவில்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் பேசுவோம். பல நேர்கள் இருக்கிறீங்க, அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் தங்கஜி.
1: இனிய வணக்கம். யார் பேசுறீங்க? இனிய வணக்கம் ஆகாஷ், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க.
3: மிகவும் ஒரு சிறந்த ஒரு தலையங்கம்.
1: நிச்சயமாக, நிச்சயமாக. உங்களுக்கு நேரம் போதாம இருக்குது.
3: கணக்கு கணக்கு கணக்கலாம். ஆனா இன்னொன்று, பழைய உணவுகளா புது உணவுகளா, அந்த காலமா இந்த காலமா கேக்கல. அந்த கால உணவுகள் நல்லது, அதே நேரத்துல இந்த காலத்துல வந்து இல்லையண்டு இல்ல. நாங்க தேவையானதை மட்டும் சாப்பிடணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுகளை குறைக்கணும். எல்லாம் சாப்பிடலாம் அளவோட. தயவு செய்து நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டு, எக்ஸசைஸ் செய்யுங்க. உடம்பு உடம்பு வேர்க்க வேணும்.
1: நிச்சயமாக.
3: இந்த சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் பறந்துடும்.
1: என்ன சொல்லுங்க ஆகாஷ், இப்ப உணவு பழக்க வழக்கம் மட்டுமல்ல, உடல் பயிற்சி, அதே நேரம் நித்திரை, போதுமான நித்திரை, இது எல்லாமே மிக முக்கியம். அதெல்லாம் தொலைச்சு விட்டோம் இல்லையா?
3: பழங்கள் சும்மா சொல்லிடணும், பழங்கள் சாப்பிடக்கூடாது, சுகர் இருக்கு, காஃபில தீனி போடக்கூடாது, எல்லாம் எல்லாம் அளவோட சாப்பிடலாம். ஒரு 1 hour உடம்பு வேர்க்க எக்ஸசைஸ் செய்யுங்க, நடவுங்க ஃபாஸ்டா. அரவாசி வருத்தம் பறந்துடும். கை நோ கால் நோ சுகர்.
1: மிக்க நன்றி
3: கண்டிப்பாக.
1: உடல் பயிற்சியோடு சாப்பிடுங்க என்று ஆகாஷ் சொல்லிட்டார். இப்பொழுது அடுத்த நேர் உங்களுக்கான நேரத்தை நாங்கள் தருகின்றோம். ஆமாம், அதன் பின்பு பாடல் கேட்ட மகளெல்லாம் வணக்கம்.
4: வணக்கம் காந்தி.
1: இனிய வணக்கம் காந்தி, அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க.
4: ஊர்ல வந்த ஒரு அரிசியோ இதை வந்து உலைய வச்சோம்னா சாப்பாடு வந்து 2 நாளைக்கு பழதாகாம இருக்கு. ஆனா இப்ப இங்கத்த நிலைமை என்னன்னா, அரிசியை போட்டா உடனெடுத்து ஒரு 4 hours 5 hours உள்ளத்துக்கு கிடைக்கும், அல்லது பச பசன்னு போயிடும். அதே மாதிரிதான் எல்லா சாப்பாடுகளும். ஆனா ஆனா இங்க மச்சரம் இல்லாட்டி அவ்வளவுதான் வாழ்க்கை. அதே மாதிரிதான் வந்து இப்ப நாங்க அந்த சாப்பாட்டு கடை போனாலும், நான் பேக்கரில வேலை செய்தபடியா நாங்க அடித்து கொடுப்போம். வந்து டேட் வந்து 6 months 1 year பண்ணி கொடுப்போம். அதுக்கேற்ற கெமிக்கல் போட்டு அதைத்தான் நீங்க கடையில வந்து வாங்குறீங்க. அவங்க சூடாக்கி போட்டு பக்கோல போட்டு எடுத்து தருவாங்க. அப்படி ஆவி பறக்கும். அது டீ ஐட்டங்கள் இல்லை, அந்த பன்னு கேக், பீஃப் கேக், அந்த பீஃப்புகள், அந்த அந்த சிக்கன் பன், அதுகள் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி கொடுப்போம். கொடுத்தவொடனே 6 months இருக்கும், வந்து அப்படியே இருக்கும். ஃப்ரீஸ்ல போடுவாங்க. நீங்க ஓட கொடுத்தா அப்படி எடுத்து எங்க உடம்ப நாங்களும் அங்க மனசுதான் காரணம் எல்லாத்துக்கும். மனசு சுத்தமா இருந்தா எல்லாம் சுத்தமா.
1: இனி மனசையும் பாதுகாக்கிறது உணவு தான். இன்றைக்கு மன சோர்வு, மன அழுத்தம் அப்படியெல்லாம் நாம சொல்லி கொண்டு தெரியறோம். அது பல காரணங்கள் இருக்கின்றன. கவலை, அது இது, ஒரு பிஸியான லைஃப். இருந்தாலும் கூட உணவும் மிக முக்கிய பங்கெடுக்கின்றது மன ஆரோக்கியம்.
4: மனசு மனசு இடம் கொடுத்தாத்தான உணவு நாங்க ருசிச்சு சாப்பிடணும்.
1: மிக்க நன்றி உங்க வருகைக்கு. முன்ன பேசலாம்.
4: நன்றி,
1: வணக்கம். தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து.
5: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000.
6: 1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000. அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.
7: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: நேரம் இப்பொழுது 12:05 நள்ளிரவையும் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு அரங்கம் உங்களை நாங்கள் மாற்றிவிடக்கூடாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் உள்ளேயும் இந்த உணவு சார்ந்த விழிப்புணர்வான பல விடயங்கள் சொல்கிறதுக்கு இருக்கும். அது இணையவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இன்னும் சில நிமிடங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக எடுத்துக்கொண்டு பின்பு பாடல்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த நேயர் எங்களோடு இணையப் போகின்றார். யார் என்று கேட்போம். வணக்கம்.
8: வணக்கம் டீச்சர். இதெல்லாம் சரியா பாட்டு கேட்க தலைப்பு தலைப்பு சொல்லுங்க. எனக்கு தலைப்பு தெரியாது.
1: வானொலி அறிவிப்பாளர். சரி, தலைப்பு கண்ணன் உங்களுக்கு
8: இல்ல? நான் பாட்டு பன்னெண்டு மணிக்கு கூட பாட்டு நினைச்சுதான்
1: நீங்க சொல்லுங்க. அக்கால மக்களிடம் அக்கால எண்ணெய்க்குள்ள நீங்க சங்ககாலம் வர போக தேவையில்லை. சரியா 2000 ஆண்டுகளுக்கு பயந்து ஓடிடாதீங்க. உங்களுடைய அம்மம்மா அம்மாப்பாவை எடுங்களேன். சரி, அவங்க வீட்டுல எல்லாம் உங்களுக்கு கண்ணனுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்திருப்பார்கள். எப்படி
8: குரக்கன் புட்டு?
1: சரி, என்னத்தோட சாப்பிட்டீங்க குரக்கன் புட்டு?
8: இந்த காலத்துல என்ன அவன் அந்த வெங்காயம் மிளகா தயிர்
1: அவ்வளவுதான். வெங்காயம் மிளகாய்
8: மிளகா தயிர் ஓ அது வந்து அப்பப்பா விவசாயி அவங்க அந்த அதுதான் அவங்க சாப்பாடு குரகம் புட்டு.
1: அருமை. சரி, இப்ப எப்படி பாக்குறீங்க? ஆரோக்கியம் மிக்க உணவு சாப்பிடுறீங்களா என்ன மாதிரி?
8: நிச்சயமா இரவுக்கு புட்டு தான், மத்தியானம் சோறும்
1: தான்.
8: குரகம் புட்டு இல்ல, நார்மல் புட்டு.
1: இது கோதுமை மாவுல புட்டு செய்து சாப்பிடுறீங்க?
8: ஆட்ஸ்ல செய்யலாம்
1: குரக்கன் உளுந்து எல்லாமே இருக்கு. கோதுமை அதுக்காக எங்களுக்கு இப்ப நேர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க விரும்பலாம் சாப்பிடுங்க. ஆகாஷ் வந்து அழகா சொன்னார், நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க, எல்லாம் பறந்துடும். அந்த மாதிரி
8: உடல் பயிற்சி அது எங்கட ஊர்ல வந்து நாங்க செய்யற வேலைகள் எல்லாமே உடல் பயிற்சி தான். இப்ப நீங்க போய் ஒரு குளத்துல போய் குளத்துல தண்ணி எடுத்துட்டு வாரது, இல்ல உரம் எடுத்துட்டு வாரது, விவசாயம் செய்யறது எல்லாமே எங்கட இயல்பிலேயே அது அது இயற்கையாவே இருக்குது. இங்க இல்ல, இங்க எல்லாம் ஈஸி சுவாரஸ்யமா அந்த ஈஸியா வந்தபடியா அந்த உடல் பயிற்சி எங்களுக்கு இல்ல மிஷினரி. அதால அப்ப நாங்க செய்யத்தான் போனோம். இங்க உடல் பயிற்சி செய்யத்தான் போனோம்.
1: அறிவியல் அங்க உள்ளவர்களையும் இப்ப இப்பொழுது நாசமாக்கி கொண்டிருக்கின்றது. என்ன செய்யலாம்? என்ன சொல்ல போகின்றார்? பாட்டுக்கு வந்திருக்கீங்க, யார் மாட்ட போறீங்க? வணக்கம்.
9: வணக்கம். எப்படி சமாளிக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கின்றேன் ராகு, அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க, உணவு பற்றி என்ன சொல்ல போறீங்க?
9: முதலில் உங்களுக்கு வருக வருக, உங்கள் வரவு நல்வரையாக என்று
1: கூறிவிட்டு.
9: ஆமா, தமிழகத்தில் நான் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட வருடத்திற்கு 4 முறையாக சென்று
1: விடுகிறேன்.
9: ஒவ்வொரு முறையும் சேர்ந்தால் ஒவ்வொரு வேளையும் புதுசான சாப்பாடு, அதாவது 3 வேளையும் சமைச்சுதான் சாப்பிடுகிறோம். அங்கு ஆரோக்கியம் அதிகம். ஆனால் நாம் இங்கு கனடாவில் அப்படி அல்ல. அனைத்தும் வந்து ஃப்ரீசர் உணவு, அதனால் இங்கு உணவு சரியில்லை. பழங்காலத்தில் எப்படி சொன்னார்களோ அதைதான் இன்றும் சாப்பிடுகிறார்கள் கிராமத்தில். அது மிகவும் சிறப்பானது.
1: ஆமாம் ஆமாம். இதில் நீங்கள் அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் படித்து இருக்கிறீங்களா?
9: ஆமாம், அதாவது நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி என்ற குருவாக அது எல்லாம் நாங்கள் செய்து வருகிறோம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக ஒவ்வொரு உணவையும் நாங்கள் பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டும். மற்றது சாப்பிட்டது சமைப்பாடு அடையாமலுக்கு நாம் சாப்பிடக்கூடாது, மேலே மேலே போட்டு இறுக்கி கொண்டு இருக்கக்கூடாது. அதுக்கு கூட ஒரு சித்தர் உங்களுக்கு நாளாந்த நாம் பேசுகின்ற சித்தர், அவரையும் நாம் பேசாமல் இந்த இடத்துல போனோம் என்று சொன்னால் தமிழர்களுக்கு அழகில்லை, பெருமை இல்லை. மருந்தன வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று சொன்ன சித்தர்கள் வரிசையிலே சேர்க்கப்பட்டிருப்பவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அவர் என்ன சொல்கிறார், உண்மையிலேயே அருந்தியது போற்றியுனின், அதாவது நீங்கள் கண்டிப்பாக செரிப்பதை செரிமானம் அடைவதை பார்த்து நீங்கள் சாப்பிடணும், சும்மா சும்மா எல்லாம் கண்டபடி சாப்பிடக்கூடாது, எந்த வகையான உணவுகளை சாப்பிட வேணும் என்றதையெல்லாம் பார்த்து சாப்பிடணும். அப்படி எல்லாருமே சொல்லி வைத்தார்கள், நாம தான் கடைபிடிக்க கஷ்டப்படுகிறோம்.
9: அந்த தெய்வ புலவர் இங்கு கனடா உள்நாட்டுக்கு தான் கூறியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்தியாவில் அப்படி அல்ல, ஒவ்வொரு ஒருவேளை சாப்பிட்ட பின் ஒரு 4 மணி நேரத்தில் பசி பசிக்கிறது,
1: பசித்து புசி என்று சொன்னார்கள், பசிக்காம நீங்க சாப்பிடக்கூடாது.
9: அது அங்கே நடக்கிறது, இங்கு அப்படி இல்லை. அதனால தான் அங்கு நாம் சிறப்பாக இருக்கிறோம், இங்கு அப்படி இல்லை.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
9: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அடுத்த நேரம் எங்களோடு. வணக்கம்.
10: வணக்கம், நான் கலியுகவரதன் கேட்கிறேன்.
1: இனிய வணக்கம் சொல்லுங்க கலியுகவரதன்,
10: வரவேற்கிறேன். எல்லாரும் அருமையாக நல்லா கதைச்சினாம். நான் நீங்க சொன்ன கேள்விக்கு வந்து, நான் ஒரு கிராமத்து, எந்த அப்பா அம்மா கிராமம் விவசாயம் செய்யறது, நாங்கள் வந்து இந்த வாழ்க்கையில வந்து எங்களை பத்து சவரங்க நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடை சொல்றேன். நாங்கள் கடையில வாங்குறோம்னு சொன்னா உப்பும் சீனியும் தான் கடையில வாங்குறது, மற்றதெல்லாம் எங்களோட வீட்டுல அம்மா அப்பா நெல்லு குத்தி அரிசி உடன் அரிசி குத்தி இருக்கும், மற்றது பகமாடு. காலையில வந்து அங்க எங்களுக்கு சும்மா இப்படி புட்டு வெடிக்க போப்படா அவைக்கு அம்மாவுக்கு நேரம் இல்ல. அம்மாவுக்கு காலையில கணக்க வேணும், அம்மா என்ன செய்வா, ஒரு பெரிய பானை இருக்கு, அதுல பச்சை அரிசி சோறு அவிச்சு போட்டு ரக்கி வச்சுட்டு போவோம். ஒரு சம்பளம் உண்டு, சம்பளோட சாப்பிடுறது நெய் சுண்டு தயிர் இருக்கும். அப்ப விரும்பினாக்கள் நெய் விட்டு சாப்பிடலாம். அந்த நெய்யை செய்யல, நெய்யில ஒரு சுண்டு உண்டு சொல்றது, அதுவும் நெய் சுண்டு, கொஞ்சம் உப்பு தெளிச்சு போட்டு சாப்பிடுவேன். ருசியா இருக்கும் காலை சாப்பாடு, அதுதான் கூடுதலா அதான் காலையில வேண்டு. நாங்கள் எல்லாரும் விவசாயம் தானே, வயலுக்கு தோட்டத்துக்கு எல்லாரும் வேலையே போயிடுவோம். ஒரு 10 மணிக்கு பழஞ்சோத்து கரையலன்னு சொல்லி அந்த தயிர் இருக்கும் பெரிய சட்டி இல்ல, அப்ப அம்மா பால் எல்லாம் கறந்து போட்டு வந்து இந்த புதுசா பால் விடுறேன்னா தயிர் எல்லாம் தயிர் அந்த பழைய சோத்துக்குள்ள போட்டு கரைச்சு போட்டு விட 10 மணிக்கு நாங்கள் ஒரு பானையில கொண்டு போய் இல்ல வேலை செய்யறாங்க தோட்டத்துல. நாங்கள் மட்டுமில்லை வேலை செய்யற ஆட்களோடு சேர்ந்து நாங்களும் வேலை செய்யறது. அப்ப அதை குடிப்போம், அதை குடிச்சு போட்டு எல்லாரும் வெயிலுக்கு நின்று வேலை செய்வோம். தோட்ட வேலை முடாக்கண்ணா 3 ஏக்கர் 4 ஏக்கருக்கு வைப்போம். அப்ப நாங்களே வேலை செய்து அப்படித்தான் நாங்கள் வளர்ந்த நாங்கள்
1: வியர்க்க வேணும். இங்க வியர்வையே நம்மளுக்கு தெரியாது.
10: ஓ, இங்க வந்து எங்கட அப்பா இந்த தங்கச்சி 106 வயது இங்க இட்டோபிக்கிறான். அப்படி வந்து பழைய ஆளுதாக்கள் எங்கட அப்பா மோசம் போவது 98 வயது, அப்பா ஆஸ்பத்திரிக்கு போனதே எனக்கு தெரியாது. அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தாங்கள். இப்ப அப்படித்தான் நானும் அப்பா அந்த குளத்துல வாழ்றேன். கூடுதலா டாக்டருட போற கிடையாது, வேலை செய்யறேன், வேர்க்குது, நல்லா எல்லாம் சாப்பிடுவேன். இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு நான் சாப்பிடறது கிடையாது. வீட்டுல வந்து எங்கட எங்க அவ மச்சான், அவ ஊர் கோயில் விரதம் பண்ணா 15 நாளைக்கு மரக்கறி வைப்பா, நல்ல ருசியா நல்ல பழப்பள்ளி சொதியலம் வைப்பா, வடிவா சுசிச்சு சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிடுவான். இவ்வளவுதான் எங்க இதெல்லாம் ஒரு கிராமத்துல அடிப்படை, ஒரு காசு இல்லாத கஷ்டப்பட்டார்கள் வாழ்க்கை வாழலதான். அது நல்ல சத்தான சாப்பாடு அந்த காலத்துல நாங்க சாப்பிடுறது, இரவுல மரவழிக்கலாம் சாப்பிடுவோம். அப்படி எல்லாம் இயற்கையா தான் சாப்பிடுவோம். வாய்ப்புக்கு நன்றி.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்களுக்கு. இனி பாடலுக்குள்ளே நாங்க செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த நேரிடமும் கேட்டு பார்த்து கொண்டு. வணக்கம்.
11: வணக்கம் ஜோதி, என்ன பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சது, என்ன தலைப்புன்னு தெரியல, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறேன் அம்மா. இனி நாங்க பாடல் கேட்கின்ற பொழுது பேசுவோம் திலகவதி அம்மா, அப்படியே இருந்து கொள்ளுங்க.
11: எனக்கு கண்டிப்பா இன்றைக்கு ஒரு பாட்டு தேவைப்படும்.
1: நிச்சயமாக நிச்சயமாக, உங்களுக்கு இல்லாத பாடலாம். மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம். ஆம் நேர்களே, நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போகின்றோம். உங்களுக்கும் பேசுறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்கும். இருந்தாலும் கூட நான் அவசரம் அவசரமாக உங்களுக்கு எல்லாம் சொல்லி வழி அனுப்பி விட்டோம், போங்க போங்க என்று சொல்லி பேசுறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே இன்று அறிவியல் பூர்வமான விழிப்புணர்வு இன்றைக்கு இருக்கிறது, இல்லை என்று இல்லை, சயின்டிபிக்கா நிறைய விழிப்புணர்வு இருக்கின்றது. ஒரு உணவு எடுத்தா கூட எவ்வளவு கலோரிஸ் நாங்கள் சாப்பிட வேணும், எவ்வளவு புரோட்டீன் இருக்கணும், அதுல கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்கணும், ஃபேட் எவ்வளவு இருக்கணும், வைட்டமின்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கணும் என்ற என்னென்ன அளவில் என்று பார்த்து தான் நாங்கள் இன்றைக்கு உள்ளவர்கள் நவீனத்தில் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இல்லையா, பார்க்காமல் சாப்பிட்றவர்களும் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த விழிப்புணர்வு இன்றைக்கு இருக்கின்றது. அதே நேரம் டயட்டிங் பின்பற்றுகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இனி ஒரு நீரிழிவு நோயாளர்கள், ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இவர் தகுந்த உணவு முறைகளை எல்லாம் கடைபிடிப்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இல்லை என்று இல்லை, இருந்தாலும் கூட சிலர் கண்டிப்பாக உணவு மட்டும்தான் இன்றைக்கு இந்த அவல நிலைகளுக்கு காரணம் என்று இல்லை. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், யுத்தங்கள், கவலைகள், பிரிவுகள் எத்தனையோ இருக்கின்றன காரணங்களாக. அந்த கால மக்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய சமையல் அறையே ஒரு மருத்துவமனை மாதிரி இருக்கும். கண்டிப்பா அதை நாங்களும் மறுபடியும் கொண்டு வர வேணும் அந்த நிலையை. இன்றைக்கும் இருக்கின்றது இல்லை என்றில்லை, அந்த அஞ்சறை பெட்டி என்று சொல்வார்கள், அப்படி ஒரு சொல்லை நான் அறிந்து கொண்டேன். அது அந்த சமையல் அறையிலே இருக்கும் இந்த மூலிகைகள், எங்களுடைய மிளகு, ஜீரகம், மஞ்சள், இஞ்சி, பூண்டு என்று சொல்லி இவை எல்லாமே இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை கொண்டிருக்கக்கூடியவை எல்லாம். அதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், கொரோனா காலத்தில் கூட இவற்றையெல்லாம் நாங்கள் தேடி தேடி வாங்கினோம். ஒரு மஞ்சளுடைய விலை எவ்வளவாக இருந்தது யோசிச்சு பாருங்க, ஏலக்காயினுடைய விலை எவ்வளவாக இருந்தது, அப்படி தாயகத்தில எல்லாம் அந்த மஞ்சள், மிளகு எதுவுமே கிடைக்காமல் இருந்தது இல்லையா. ஆகவே இவை எல்லாமே மிக மிக இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் மிக முக்கியமானவை, ஆரோக்கியமானவை, நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களுக்கு வளர்த்து கொடுக்கக்கூடியவை, அவற்றையெல்லாம் நாம கடைபிடிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, ஆகவே இன்று விழிப்புணர்வு இல்லை என்று யாருமே கண்டிப்பாக சொல்லிவிட முடியாது. அவ்வளவுக்கு அறிவியல் முன்னேறி இருக்கின்றது. இருந்தாலும் கூட அந்த இயற்கை விவசாய முறையிலிருந்து, அன்றைய இயற்கை உணவு பழக்க வழக்கங்களில் இருந்து அவற்றையெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி மசாலாக்களில் இருந்து அவற்றை மறுபடியும் நாங்கள் கொண்டு வருவோம். இருக்கின்றது இருந்தாலும் கூட என்னும் அதிலே அதிகவனம் செலுத்துவோம் என்று சொல்லி அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்க ஒவ்வொருவரோடும் பேசியதில் எனக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. அடுத்த வாரம் புதன்கிழமை இப்படி ஒரு அழகான தலைப்பில் உங்களை சந்திக்கலாம். வணக்கம்.
12: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
13: ஆலோசனைகளும்
12: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761-4665-4661.
14: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
15: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
16: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
17: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
18: Music Connects.
17: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9 கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
13: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்த்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, ஏசியன்ஸ் Mega Sale.
19: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
20: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
21: For a career on the road, Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் ஏர்பிரேக் பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி, உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444, 416-293-3444. லீஃப் ட்ரக் டிரைவிங் ஸ்கூல்.
22: எனக்கு
1: தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்ட மகளெல்லாம் நிறைய நேர்கள் இருந்த அதனால் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்க வேண்டும், அந்த மனசில் உள்ள விடயங்களை. அதனால் நாங்கள் அந்த நேரத்தை, உங்களுடைய பாடல் நேரத்தை எடுத்துக்கொண்டோம். 1 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலோடு இணைந்திருக்கலாம். ஆமாம் ஆமாம், பல நேர்கள் வந்திருக்கிறீங்க, மிக்க நன்றி, வரவேற்கிறேன். அடுத்தது 1வது நேயர், வணக்கம்.
23: துணிவு படத்துல இருந்து சில்லா சில்லா துளிச பாட்டு
1: அனிருத் பாடிய பாடல்.
23: ஆமாம்,
1: மிக்க நன்றி கண்ணன், உங்களுக்கு மீண்டும்
23: நன்றி. நன்றி, வணக்கம்.
24: உள்ள யாருமா

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
1: July 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வியர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
7: நேரம் இப்பொழுது 12:29. அடுத்த நேரே சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் ஜோதி, சிவானந்தன்.
7: இனிய வணக்கம் சிவானந்தன் அண்ணா, சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும்?
8: ஓகே, நெஞ்சே நெஞ்சே நீ என்ற பாட்டு. இது வந்து நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளிலே, இமான் அவர்களுடைய இசையமைப்பிலே, என்னதான் பேசுவதோ என்ற திரைப்படத்தில் இருந்து வருகின்றது. நன்றி ஜோதி சந்தர்ப்பத்துக்கு.
7: மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
8: சந்திப்போம்.

0: வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. ரியல் எஸ்டேட் டென்டல் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 6476244165.
1: கிப்லி அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
2: ஏசியா கோல்டு,
1: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
2: விதவிதமான நகை தெரிவு,
1: 916 கேடிஎம் முறையில் தரமான நகைகள்,
2: லேசர் கட்டிங்,
1: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
2: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
1: ஏசியா கோல்டு, 416-746-2742.
3: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM
4: நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் FM-ஓடு. நேரம் இப்பொழுது 12:35. அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
5: வணக்கம், இது அருண் கணேசன்.
4: இனிய வணக்கம் அருண் கணேசன், சொல்லுங்க என்ன பாடல்?
5: எனக்கு ஜோதியம்மா ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு தாங்கோ, மாஜா பஜார் படத்துல இருந்து.
4: கல்யாண சமையல் சாதம்,
5: அந்த பாட்டு தாருங்கோ. நன்றி, வணக்கம்.
4: மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை திருச்சி லோகநாதன் பாடியிருக்கின்றார்.
6: கல்யாண சமையல் சாதம்,

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
4: வேலையும்
5: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
6: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
8: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
9: 416-993-8443.
10: நேயர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு. அடுத்த நேயர்களோடு இணைகின்றார். வணக்கம்.
11: வணக்கம் ஜோதி, நான் திலகவதி அமதராஜா பேசுறேன்.
10: திலகவதி அம்மா பொறுமையா காத்திருக்கிறீங்க, மிக்க நன்றி.
11: ஒன்பது மணிக்கு ரேடியோ போடுறேன், கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டேன். அதனால உங்களோட குரல் கேட்கல, இல்லாட்டி நான் வேலையா சாப்பிட நானும் வந்திருப்பேன்.
10: அதுதான் அதுதான் சமையல் பற்றி, சமையல் என்ன ஆரோக்கியம் பற்றி கதைக்கிறதுக்கு.
11: ஆரோக்கியம் பற்றி நாங்க ஆரோக்கியமா தான் ஓடி அங்கத்தே மாதிரி தான் இங்கே நாங்க சமையல் சாப்பாடு தான் வாங்குறது குறைவு, அங்கத்தே முறையில் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு
10: சாப்பிடுறீங்க சிறப்பு. அதுதான் சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
11: இன்றைக்கு அதிகாலை இன்றைக்கு 4ஆம் தேதி ஆச்சு. நேற்று என்னுடைய கணவனுடைய பிறந்த நாள். அமிர்தராஜா சில்லப்ப நேற்று நின்றுதான் கொஞ்சம் லைன் கிடைக்க கஷ்டமா போயிட்டு, பரவாயில்ல லைட் லேட்டா வந்துட்டேன். அதுல என்றைக்காலும் கிடைக்கும் ஒன்று நம்பிக்கையோட வந்தேன்.
10: நன்றி, கண்டிப்பா எல்லாரையும் விட்டுவிட விருப்பம் இல்ல. நீங்க வந்துட்டு பொறுமை இழந்து போறீங்களோ அப்படியெல்லாம் எனக்கு நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு நேரம் பொன்னானது தானே, நீ பணியிடத்துல நிப்பீங்க, நித்திர பிரச்சனை எல்லாமே இருக்கு.
11: நாங்கள் இணைந்திருக்க வேண்டியோ நீங்கள் தரையிலிருந்து
10: மீண்டும் பிறந்த தின நல் வாழ்த்துக்கள். மீண்டும்
11: பிள்ளைகளோட இந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி.
10: நன்றி.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27-இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
3: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு. உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிறைவு பகுதிக்கும் வந்துவிட்டோம். பல நேர்கள் காத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது அடுத்த நேர் எங்களோடு. வணக்கம்.
4: வணக்கம் சோதியம்மா, நான் தியாகராஜா.
3: இனிய வணக்கம் தியாகராஜா. நான் சொல்லுங்க, என்ன பாடல்?
4: எனக்கு 1901 படத்துல இருந்து அதோ அந்த பறவை போல வாழ போனும், அத்தோடு திலகவதி அம்மாவினுடைய அன்பு கணவருக்கு எங்கள் குடும்ப சால்வியின் பிறந்த நாளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து இந்த வாய்ப்பு தந்தவங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் மீண்டும் சந்திப்போம்மா. நன்றி, வணக்கம்.
3: மிக்க நன்றியும் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TM சவுந்தரராஜன் பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.

0: நேரம் இப்பொழுது 12:54 நிறைவு நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் நாட்டியார், எப்படி சும்மா இருக்கிறீர்களா? ஜெய ஜெய்.
0: நலமாக இருக்கின்றேன் ரகு, நீங்கள் நலம் தானே?
1: நன்றி கேட்டதற்கு. நான் இன்று கேட்கும் பாடல் இது பழைய 7 தசாப்தங்களுக்கு முன்பு வந்த பாடல், திருச்சி லோகநாதன், சாரி மன்னிக்க வேணும், இது வந்து கண்டசாலாவின் இசையில கண்டசாலாவும் பிலீலாவும் பாடிய பாடல், இலங்கை வானொலியை நினைவு கொடுத்த பாடல். இந்த பாடல் வந்து இன்று பிறந்தநாள் கொண்டாடும் என்ற இனிய சகோதரருக்கும் தம்பி கலியுகவரதருக்கும் பாடலை சமர்ப்பிக்கிறோம்.
0: மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நாம் நேயர்களே, அந்த நேரோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர போன்றோம். அழைப்பில் இருக்கின்ற நேயர்கள் விடுபட்டுக் கொள்ளலாம், மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். இவ்வளவு நேரமும் இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க மிக்க நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். தொடர்ந்து உங்களோட ஸ்ரீ செந்தில்நாதன் அவர்கள் இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்திப்போம்.

0: நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம்.
1: CMR
0: தமிழகம் செய்திச் சுருக்கம். உய்தயாறு தாக்குதல்கள் தொடர்பான நடப்பு விசாரணைகள் நிமித்தம் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ மற்றும் 2 ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட மூவருக்கும் கொழும்பு கோட்டை நீதவான் வெளிநாட்டு பயணத்தடையை விதித்துள்ளார். செம்மணி மனித புத்தகுளி அகழ்வாயின் 3 கட்டத்தின் 15 நாள் பணிகளின் பொழுது மேலும் குழந்தைகள் உள்ளிட்ட 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அந்த வகையில் சேர்த்து 3 கட்டங்களிலும் இதுவரை மொத்தமாக 275 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 272 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. டெல்லி மால்வியா நகரில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் உயிர் இழந்தனர். மேலும் 37 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கனடிய உள்ள அடக்கத்திற்கான ஸ்ரீவர்களின் நிதி பங்களிப்பை மும்மடங்காக்கிய தனது சமயத்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு கனடிய வானொலி தொலைக்காட்சி மற்றும் தொலைத்தொடர்பு ஆணையத்திற்கு உத்தரவிடப் போவதாக ஒட்டுவா தெரிவித்துள்ளது. குவைத் நாட்டின் விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்ததை தொடர்ந்து ஈரானிய தூதரகத்தைச் சேர்ந்த 2 ஊழியர்கள் 24 மணி நேரத்துக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று குவைத் நேற்று வலியுறுத்தியது. செய்தி சுருக்கம் கேட்டிருக்கிறோம்.

நன்றி ஜோதி. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஜூன் 4ஆம் தேதி பிறந்த நாள். திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் செய்யுமாறு கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாகத்தில் 19 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று இப்பொழுது வீசவில்லை, அமைதியாக இருக்கிறது. அதிகாலை பொழுது 13 செல்சியஸாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது கூடிய வெப்பநிலை 30 செல்சியஸாக இருக்கும். சூரியோடி நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகிறது. இடையிடையே முகில்கூட்டமாக அங்கே தெரிந்தாலும் கூடுதலான பொழுது சூரியோடியோடு இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 18 செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 28 செல்சியஸாக இருக்கும். சூரியோடியுடன் முகில்கூட்டம் அடைந்து காணப்படும். வெள்ளிக்கிழமை 30% மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சில இடங்களில் லேசான மழைத்தூரல் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 16 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சனி ஞாயிறு திங்கட்கிழமைகளில் அதிகூடிய வெப்பநிலை 25 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 16 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. படிக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்கள் திரைப்பட நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்காக தரவுகள் தரவிடும். தரவுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் திரைப்படத்தை கண்டுபிடிக்க வேண்டும். 2 படம் 3 பாடல்கள் பல நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேயர் ஜோகா. 3 நெஞ்சில் நிறந்தவை நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். நெஞ்சில் நிறந்தவை நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்போகிறோம். அந்த 5 திரைப்படங்களிலும் நீங்கள் பாடல்களை தெரிவு செய்யலாம். அந்த 5 திரைப்படங்களும் இவை தான். வெள்ளிக்கிழமை விரதம், அரங்கேற்றம், அன்னக்கிளி, காயத்ரி, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. வெள்ளிக்கிழமை விரதம், அரங்கேற்றம், அன்னக்கிளி, காயத்ரி, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இந்த 5 திரைப்படங்களிலிருந்து நீங்கள் பாடல்களை தெரிவு செய்யலாம். நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சிக்காக அழைத்து நீங்கள் பாடல்களை தெரிவு செய்ய வேண்டும். 2:30 பின்பு 3 அந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும் உங்கள் தெரிவிலே. 4 உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 வரை வைகரை பசந்த மொழி விற்பாகும். 6:00 to 9:30 வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். நேரம் 1:06. நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் ஹரணி பாடுகின்ற பாடலோடு ஆரம்பிக்கப் போகின்றோம். சரி, உங்களுக்கான திரைப்படத்தின் தரவு, முதலில் 10 எழுத்துக்களை கொண்ட திரைப்படத்தை கண்டுபிடிக்க போர்கள் 2 சொற்களாக இருக்கின்றன. 10 எழுத்து திரைப்படம், முதலில் வருகின்றது 4 எழுத்து திரைப்படம. அந்த திரைப்படத்துக்குரிய சொல் 3 எழுத்திலே வந்தாலும் திரைப்படத்துக்காக 4 எழுத்து. நவரத்தினங்களில் 1 அங்கே வந்திருக்கின்றது. நவரத்தினங்களில் 1 3 எழுத்திலே வர வேண்டியது இங்கே திரைப்படத்திற்காக அதுவல்லவா என்ற பொருள்படுகின்ற விதத்திலே இங்கே 4 எழுத்திலே வந்திருக்கிறது. பின்பு அதுவே தான் என்று குறிக்கின்றது போன்ற ஒரு சொல்லு, அதே சொல்லுத்தான், அதே நவரத்தினங்களில் 1 தான் பின்பும் வருகிறது, அதுவல்லவா என்று சொல்லி குறிக்கப்படுகிறது. எனவே 6 எழுத்து சொல் மொத்தமாக 10 எழுத்துக்களாக இருக்கின்றது. 2 சொற்களாக பிரிக்கலாம். முதலில் வருகின்ற 4 எழுத்து, பின்பு 6 எழுத்து. முதலில் வருகின்ற 4 எழுத்திலே இது நவரத்தினங்களில் ஒன்றை குறிக்கிறது. அங்கே 3 எழுத்திலே வர வேண்டிய திரைப்படத்திற்காக 4 எழுத்தாக இருக்கிறது. அதே சொல்லு தான் மீண்டும் வரப்போகிறது. அது குறிக்கின்ற சொல்லு, ஓஹோ மாற்றமில்லை, அதுவே தான் என்று பொருள்படுகின்ற விதத்திலே வருகிறது. 4:06, 5:09, 3:00, 5:05 பாடல் தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் எஃப்எம் 101.3.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூன் மாதம் 6ம் 7ம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
3: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சிஎம்ஆர் 101.3.
4: நேரம் 1:15 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்லே திரைப்பட நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக அந்த திரைப்படம் தந்தது 10 எழுத்து திரைப்படம், 2 சொற்களாக பிரித்திருந்தோம். நவரத்னங்களில் 1, 2 முறை வருகிறது என்று சொல்லி பார்ப்போம். எவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வடக்கு மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், இது ராஜவர்மன்.
4: ராஜவர்மன், சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நீங்கள் ஊகித்திருக்கிறீர்கள்?
5: இயக்குனர் ஆர் விட்டல்.
4: ஆர் விட்டல் இயக்கிய திரைப்படம் தான். ஆமாம், அந்த திரைப்படம் தான்.
5: ஆமாம், அப்படியானால் அடுத்த நேருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்போம்.
4: அடுத்த நேருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறீர்கள். நன்றி ராஜபர்மன் நிகழ்ச்சியில்.
5: நன்றி, வணக்கம்.
4: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா, சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நினைக்கிறீர்கள்? முத்தான முத்தல்லபு என்று சொல்லுகிறீர்கள். பார்ப்போம் அது சரியானபடியா என்று பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம்,
4: யோகா சொல்லுங்கள்.
6: ஜெய் கணேஷ், முத்துராமன், சுஜாதா நடித்த படம் தானே?
4: ஜெய் கணேஷ், முத்துராமன், சுஜாதா நடித்த, இல்லை, சுஜாதா, முத்துராமன், ஜெய் கணேஷ் நடித்த திரைப்படம்.
6: அதே படம்
4: முத்தான முத்தல்லவோ என்று சொல்லிருக்கிறீர்கள். சாரி, பார்ப்போம். நன்றி யோகா, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம், நார்த்தியார் இருக்கிறீர்களா?
4: மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பிரகு. நன்றி, நீங்களும் அப்படியே இருப்பீர்கள் நம்பிக்கையோடு. என்ன திரைப்படம்?
7: இயக்கமும் தயாரிப்பும் ஒரே ஆள் தானே?
4: ஆமா,
7: அதே படம் தான்,
4: முத்தான முத்தல்ல ஒன்று சொல்லுகிறீர்கள். சாரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம்,
4: தேவகுமார் சொல்லுங்கள்.
8: முத்தான முத்தல்ல, எனக்கு அப்படி ஒரு படம் வந்ததே
4: தெரியாது.
8: அது ஒன்றும் தெரியாது, ஆனால் நீங்க தந்த தரவுகளை வச்சு நான்
4: முத்தான முத்தான முத்தல்ல ஒன்று சொல்லுகிறீர்கள். 76ம் ஆண்டு தான் வெளிவந்த திரைப்படம். நீங்கள் அப்ப பிறக்கவில்லை. 76ம் ஆண்டு தான் வந்தது, நீங்கள் பிறக்கவில்லை அப்படிதான். சரி, நன்றி. ஆமாம், 1976ம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். ஆர் விட்டல் இயக்கிய திரைப்படம். இதில் முத்துராமன், சுஜாதா, ஜெய் கணேஷ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். MS விஸ்வநாதன் சேமித்த 1976 வந்த திரைப்படம் தான் முத்தான முத்தல்லவோ. முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திலிருந்து பாடல் இப்பொழுதல்ல, விளம்பரங்களை தொடர்ந்து ஒலிக்கும்.
9: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
9: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
9: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887
10: 9358 647 887 9358.
11: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
12: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
13: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
14: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
4: முத்தான முத்தல்ல போக திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுமணியும் பாடுகிற பாடல் பாடலுக்கு முதல் அடுத்த திரைப்படம் ஆறு எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. இரண்டு சொற்களாக பிரிக்கலாம், அதில் ஒரு சொல்லாக பாவிக்கலாம், இரண்டு சொற்களாகவும் பிரித்துக் கொள்ளலாம். இரண்டு சொற்களாக பிரித்து ஒன்றால் முதலில் வருகின்ற இரண்டு எழுத்து சொல் அரசனை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது, ஆனால் அங்கே நிறைவு பெறவில்லை. திரைப்படத்திற்காக அரசனை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருந்தாலும் நிறைவு பெறவில்லை. அடுத்து ஐம்புலங்களில் ஒன்றின் செயற்பாட்டை குறிக்கிறது. சற்று நேரம் யோசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஐம்புலனிலே எந்த புலன் என்பதை தெரிவிக்காமல் ஐம்புலங்களிலே ஒன்று அதன் அதாவது செயற்பாட்டை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. ஐம்புலங்களில் ஒன்று அதன் செயற்பாட்டை குறிக்கின்ற சொல் தான் அங்கே விடுகிறது. முதலில் வருகின்ற இரண்டு எழுத்து சொல் அரசனை குறிக்கின்ற சொல் அங்கே நிறைவு அடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு எழுத்திலே வருகிறது, ஆனால் அரசனை குறிக்கின்ற சொல்லும் இரண்டு எழுத்திலே தான் வரும், ஆனால் இங்கே நிறைவு பெறாமல் இருக்கிறது. அடுத்து வருகின்ற மூன்று எழுத்து சொல் ஐம்புலங்களின் ஒன்றின் செயற்பாட்டை குறிக்கிறது. 4 1 6 5 9 3 0 0 5 5.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் மறுபடியும் 24 நிமிடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைப்புத்த நிகழ்ச்சி. சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை இப்பொழுது சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், வடவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், யோகா.
1: யோகா, சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
2: நல்ல பாட்டு போறது போனது. கமல் மாதவி நடிச்ச
1: வருமா? திரும்பி
2: வரும் வரும்
1: வரும். சரி, வரும் வரும் என்று சொல்லி நம்பிக்கை விட்டிருக்கிறீர்கள். பார்ப்போம், வருகிற தாய் இல்லையான்னு சொல்லி. சரி,
2: கமல் மாதவி நடித்த படம் தானே?
1: கமல் மாதவி நடித்த திரையோடு. ஆமாம்,
2: ராஜபார்வை.
1: ராஜபார்வை என்று சொல்லியிருக்கீங்களா?
2: ஆமாம். என்னென்ன? சரி, அடுத்த பாட்டு வந்த ஒரு சொல்லுவோம்.
1: சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா, சொல்லுங்கள்.
3: இது ராஜபார்வை தான். முதல் மழை வந்தது, பனி வந்தது, மழை அடுத்தது வெயில்.
1: எனக்கு தெரியாது, வெதர் ரிப்போர்ட் இதில் இருந்தால் இருக்கிறத தான் நாங்கள் சொல்லுவோம். அப்போதாக சொல்ல முடியாது தானே? சரி, பார்ப்போம் என்ன வருகிறது என்று. நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்க. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வளப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: இது கமல்ஹாசன் 100வது படம் தானே?
1: கமல்ஹாசன் 100 தெரியவில்லை, அது தெரியாது எனக்கு.
4: ஆமாம், ராஜபார்வை.
1: சரி, ராஜபார்வை என்று சொல்லுகிறீர்கள். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வளப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன், சொல்லுங்கள்.
5: ராஜவர்மன் பார்வை,
1: ராஜபார்வை என்று சொல்லுகிறீர்கள். சரி, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது ராஜபார்வை தான். நன்றி,
5: நன்றி,
1: நன்றி. அடுத்த நேர சந்திப்பு. மடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ராஜபார்வை. மாற்றம் இல்லையா?
5: இல்லை, மாற்றம் இல்லை.
1: ஆஹா, மாற்றம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்பு. மடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம் அண்ணா.
1: தேவகுமார், சொல்லுங்கள். கமல்ஹாசன், மாதவி, வைஜி மகேந்திரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. இளையராஜா இசையமைத்து 1981 அளவில் வெளிவந்த திரைப்படம் ராஜபார்வை. ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து வைக்கும்.
7: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
8: ஆலோசனைகளும் இலவசம்.
7: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
9: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
9: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ்.
1: 2 மணிக்கு நேர்கள் படம் ஒன்று பாடல்கள் உள்ள நிகழ்ச்சியை நிகழ்க்கலாம் என்ற நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணையப் போகின்றார் நேர் யோகா. அதோடு 3 மணிக்கு நேர்கள் நெஞ்சில் நடந்த நிகழ்ச்சி. நெஞ்சில் நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய திரைப்படங்கள் வெள்ளிக்கிழமை விருதம், அரங்கேற்றம், அன்னக்கிளி, காயத்ரி, இளமை, ஊஞ்சல் ஆடுகிறது. இந்த 5 திரைப்படங்களிலிருந்து நீங்கள் பாடல்களை தெரிவு செய்யலாம். 4 மணிக்கு உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். சரி, இப்பொழுது தொடர்ந்து பெரும்பாகத்திலே வெப்பநிலை 19 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. அதிகாலை பொழுது 13 செல்சியஸாக குறைபடைந்து இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியோடு 30 செல்சியஸாக இருக்கும். 31 செல்சியஸாக உணரப்படும். சில இடங்களில் லேசான அதாவது முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 18 செல்சியஸாக குறைபடைந்து நாளை வெள்ளிக்கிழமை 28 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருந்தாலும் இடையிலே முகில் கூட்டம் காணப்படும். சில இடங்களில் அங்காங்கே மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இரவு பொழுது 16 செல்சியஸாக குறைபடைந்து சனி ஞாயிறு திங்கட்கிழமைகளில் சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் நிறைந்த நாட்களாக காணப்படும். 3 நாட்களுமே அதிகூடிய வெப்பநிலை 25 செல்சியஸாக இருக்கும். இப்பொழுது ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கப் போகிறது. அதற்கு முதல் அடுத்த திரைப்படத்துக்கான தரவு. இந்த திரைப்படத்திலேயே நாங்கள் தரவுகளை தருவோம். அந்த திரைப்படத்தை பெற்றுக் கொள்ள கண்டுபிடிக்க முடியாவிட்டால் திரைப்படத்தில் நடித்த நடிகர் திரைப்படம் வெளியானாண்டா ஆண்டு இசையமைப்பாளர் இயக்குனர் இந்த நான்கிலே ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுவிட்டு கூறலாம். இந்த 4 கேள்விகளுக்கு பதில் தெரிந்தாலும் கூட நீங்கள் விடை செல்லும் பொழுது ஒரு பதிலை சொல்லிக் கொண்டு திரைப்படம் என்னவென்று சொன்னால் மற்றவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது தவிர இணைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட மாட்டாது. போட்டி விதிபர்களில் அதுவும் ஒன்று. சரி, அடுத்த திரைப்படம் 4 எழுத்தை கொண்ட ஒரு திரைப்படம் ஒரு சொல்லாக வருகிறது. உச்சத்தை குறிக்கின்ற சொல் 4 எழுத்து திரைப்படம் உச்சத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக வருகிறது. அந்த திரைப்படம் என்ன திரைப்படம் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165930055 உச்சத்தை குறிக்கின்ற சொல். உச்சம் என்று சொன்னால் அதை இலகுவாகவே நீங்கள் கணித்து கொள்ள முடியும். ஒருவருடைய உச்சமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றின் உச்சமாக இருக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
7: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
8: நேரம் 1:37 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள். இதுல ரேகா, ராதா, ஆனந்த பாபு? ரேகா, ராதா, ஆனந்த பாபு?
9: பழகவில்லை.
8: என்ன சொல்லுகிறீர்கள்? இல்லை, பிரதான பாத்திரம். முதலி முரளி என்ற படம் இதயமா? சிகரம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், ஜோகா.
8: ஜோகா சொல்லுங்கள்.
10: அதே சிகரம் தான்.
8: அதே சிகரம் தான், வேற சிகரம் இல்ல.
10: இல்ல, வேற இல்ல. என்ன பாடு நீலால பிறந்த நாள் என்ற படிய அவரை பாடல்களும். சரி, பாப்போம் மேலும்.
8: சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், இது ராஜவர்மன்.
8: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
11: இயக்குனர் அனந்து.
8: அனந்து இயக்கிய திரைப்படம் தான்.
11: ஆமாம், அப்படி என்றால் சிகரமே தான்.
8: சிகரமே தான், மாற்றம் இல்லையா?
11: இல்லை.
8: சரி, பார்ப்போம். நன்றி,
11: வணக்கம்.
8: சொல்லுங்கள். பார்ப்போம். நன்றி, நன்றி. ஆமாம், நேரில் குறிப்பிட்டது போன்று அது சிகரம் திரைப்படம் தான். சரியான பதில். சிகரம் திரைப்படம், அனந்த் இயக்கிய திரைப்படம். இதிலே ரேகா, ராதா, ஆனந்த பாபு இவர்களோடு ரம்யா கிருஷ்ணன், இவர்களோடு எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பாலசுப்ரமணியம் இசையமைத்து 1991 வெளிவந்த திரைப்படம் சிகரம். சிகரம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு முதல் விளம்பரம், அதனைத் தொடர்ந்து பால்.
12: கிச்சன ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்கார்ப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்கார்ப்ரூ, 416-2 9993.
9: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
13: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
9: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
13: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
14: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
13: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 416-834-2266
13: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
15: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வன் 101.3.
8: வேற ஒருபடியும் 41 நிமிடம் CMR தமிழ் FM கேட்டுக் கொடுக்கிறீர்கள். CMR தமிழ் FM-லே இது திரைப்பட நிகழ்ச்சி. திரைப்பட நிகழ்ச்சியிலே சீக்கிரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்கப் போகிறது. அடுத்த திரைப்படத்துக்கான தரவு, இந்த திரைப்படத்துக்கான தரவு மொத்தமாக 8 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. முதல்ல 2 எழுத்து, பின்பு 3 எழுத்து, பின்பு 3 எழுத்து. 8 எழுத்து திரைப்படம். முதல்ல 2 எழுத்து, பின்பு 3 எழுத்து, 3 எழுத்து. முதல் 2 எழுத்து என்னை குறிக்கின்ற இன்னொரு ஒத்த சொல். என்னை குறிக்கின்ற இன்னொரு ஒத்த சொல். அடுத்து வருகின்றது கவிதைகளால் உருவாக்கப்பட்ட ஒன்று. கவிதைகளால் அல்லது கவிதையால் உருவாக்கப்பட்ட ஒன்று, அதை அதன் செய்முறையை குறிக்கிறது. அந்த 3 எழுத்து, 2வது வருகின்ற 3 எழுத்து சொல் கவிதையால் வருகின்ற செய்முறையை குறிக்கின்றது. 3வது சொல் அந்த கவிதையால் உருவானதை குறிக்கிறது. 4165930055. மொத்தமாக 8 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. முதல்லே என்னை குறிக்கின்ற ஒரு ஒத்த சொல் வருகிறது. அடுத்து வருகின்றது கவிதையால் உருவான ஒன்றை செயற்பாட்டை குறிக்கிறது. கவிதையால் உருவான ஒன்றை இப்படி செய்வார்கள், அதை குறிக்கிறது. அடுத்து வருகிறது கவிதையால் உருவான ஒன்று. 3 எழுத்து சொல் 4165930055. இதோ ஒலிக்கும் பாடலோடு KG ஜேசுதாஸ்.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்காத்தா சாப்பிட வர போயிடும் இந்த கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம் நீங்களே
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 9052708800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647713 60 49

0: நேரம் 1:50 செய்யுமாறு தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 படம் மற்றும் பாடல்கள் பல நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு ஜோஹா இணைந்து கொள்கின்றார். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
1: இயக்குனர் ஆர் சுந்தர் ராஜன்.
0: இயக்குனர் ஆர் சுந்தர் ராஜன். ஆம்
1: ஆம். அப்படி அடுத்த நேருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம்.
0: சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
2: மோகன் நளினி நடித்த படம் தானே?
0: மோகன் நளினி இதை நடித்த திரைப்படமா?
2: சிவகுமார்.
0: மோகன் சிவகுமார் நடித்த திரைப்படம், நளினி இல்லை.
2: சாரி, நளினியில மோகனும் சிவகுமார். நான் இந்த பாட்டு தொடர்பு யோசிச்சு கொண்டிருந்தேன். ஓகே, நான் பாடும் பாடல் என்னன்னா, தொடர்பு இன்னைக்கு எங்களை பாடுநர்கள் பிறந்த நடந்தபடியா அவர் அந்த போன படத்துக்கு அவர இசையமைச்சு நடித்தது. இல்லத்தில் அவர் தான் தொடர்பு.
0: ஓ, அதுதான்
2: அவர்தான், அவரே தான்,
0: அவரே தான். 100% அடிச்சு சொல்லுகிறீர்களா?
2: 100% அவர் தான்.
0: சரி, பார்ப்போம். நன்றி
2: நன்றி
0: நன்றி. அடுத்த நேரம்

0: மழை வந்தது, அகரபி பூசி
1: வந்தது, அந்தி மலையில மழை வந்தது.
0: ஓ, பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடல், அவர் சம்பந்த பாடல் நீங்கள் இதென்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறார்களோ தெரியவில்லை. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்.
0: சிவகுமார் சொல்லுங்கள்.
2: நான் பாடும் பாடல்
0: அங்கு பாடுங்கள்.
2: பாடுவோம்.
0: அது திரைப்படத்தோட அவளாதோட முடிஞ்சுதா?
2: ஆமா.
0: சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம். நாச்சியார், இந்த படத்தில் தானே சென்னை மாநகரத்திலே என்று ஒரு வசனம் வரும்?
0: தெரியவில்லை, உண்மையா தெரியவில்லை, எனக்கு தெரியாது, அதை பற்றி தெரியாது.
3: பிரபு, அதே நான் பாடும் பாடல்.
0: நான் பாடும் பாடல் என்று சொல்கிறீர்கள், பார்ப்போம். நன்றி. ஆமாம், நான் பாடும் பாடல் என்பது மிக சரியான பதில் தான். நான் பாடும் பாடல் ஆர் சுந்தரராஜன் இயக்கிய திரைப்படம். இல்லை, மோகன், அம்பிகா, சிவகுமார் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இளையராஜா சமைத்து 1984 வெளிவந்த திரைப்படம் நான் பாடும் பாடல். விளம்பரங்களை தொடர்ந்து அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது.
4: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம் ஜூன் மாதம் 6 மற்றும் 7 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள். கஜன் கனக விநாயகம், 416-274-4345, 416-274-4345. உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம்.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
6: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
6: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200, 905-667-7200.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9 கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

நேரம் 1:55 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமிலே நிறைவுக்கு வர இருக்கின்றது திரைப்புது நிகழ்ச்சி. சரி, இன்றைய திரைப்புது நிகழ்ச்சியிலே நேர்கள் திரைப்படங்களை கண்டுபிடித்திருக்கார்கள். ஆமாம், இரண்டு நேர்களும் குறிப்பிட்டது போன்று, அதாவது ஒரு நேர் குறிப்பிட்டிருந்தார் அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் தொடர்பான பாடல்கள். அந்த சிகரம் திரைப்படத்திலே கே ஜே ஜேசுதாஸ் பாடியிருந்தாலும் அந்த திரைப்பட பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் என்று சொல்லியிருக்கிறார். அது சரியாக இருக்கிறது. அதே போன்று நேயர் வெண்பா சொல்லியிருந்தார், அதாவது மலை, பனி, சிகரம், வானம், இப்படி அது சம்பந்தமாக இருக்கிறது என்று. அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது போல் தெரிகிறது. அடுத்த வரைக்கும் பாடலை பாடியுள்ளார்.

ஆர் எஸ் ஜானகி. ஓ ஓ, அங்கே விளைத்து விட்டது. நான் பாடும் பாடல் திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசைஞான இளையராஜா. பாடலை பாடுகின்றார் எஸ் ஜானகி. ஓ, அப்பொழுது பாடலுக்கான தொடர்பு. அனைத்து பாடல்களுமே ஒலிப்பதிவு கூடத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுவது போன்ற காட்சி அமைக்கப்பட்ட பாடல்கள். நன்றி. ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. திரைப்புது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: நேரம் 2:01.
1: CMR
0: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். செம்மணி மனித புதகுழி அகழ்வாய்வின் 3rd கட்டத்தின் 15th பணிகளின் பொழுது மேலும் குழந்தைகள் உட்பட 5 மனித எறும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. அவ்வகையை சேர்த்து 3 கட்டங்களிலும் இதுவரை மொத்தமாக 275 மனித எறும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. உய்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான நடப்பு விசாரணைகள் நிமித்தம் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ மற்றும் 2 ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட 3 கொழும்பு கோட்டை நீதவான் வெளிநாட்டு பயணத்தடை விதித்துள்ளார். விமான எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு 1000 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் கொள்கைகளில் ஒட்டுவா பின்வாங்கும் தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் கனடாவின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் குழுக்களில் ஒன்று பலர் ஒன்று கூடினர். வடக்கு ஸ்ரீலில் ஸ்ரீலிய படைகள் மீது நேற்று தாக்குதல் நடத்தியது ஹிஸ்புல்லா பொறுப்பேற்றது. இந்த நிலையில் ஸ்ரீல் மற்றும் லெபனான் அதிகாரிகள் வாஷிங்டனில் 2nd இன்று நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளனர். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: டொரண்டோ பெரும்பாக்கத்திலே 16 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மடக்கி 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 செல்சியஸாக குறைபடியும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 30 செல்சியஸ், 31 செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்திருந்தாலும் இடையிடையே அங்காங்கே சில இடங்கள் மட்டும் முகில்கோட்டம் தென்படும். இரவு பொழுது 18 செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை நாளை 28 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது 16 செல்சியஸாக குறைவடையும். இரவும் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 25 செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை முகில்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இடையிடையே சூரிய ஒளி தென்படலாம். ஞாயிறு திங்கட்கிழமைகள் சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. விளம்பரங்களை தொடர்ந்து நேர்கள் படம் ஒன்று பாடல்கள் பல நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்து கொள்கின்றார் நேயர் யோகா.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
6: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
0: நேரம் 2:06. படம் ஒன்று பாடல்கள் பல இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைகின்றார் நேயர் யோகா. நன்றி யோகா. என் இனிய தமிழ் மக்களே என இருகரம் கூப்பி, தமிழ் சினிமா வரலாற்றில் ஸ்டுடியோவுக்கு நடந்த படப்பிடிப்பை முதன் முதலில் கிராமத்துக்குள் எடுத்து சென்று கிராமிய வாசனையையும் நெஞ்சியுருக்கும் காதல் கதைகளையும் சமுதாய கருத்துக்களையும் மிக நேர்த்தியாக கொண்டு வந்து அழகாக கலை வடிவம் தந்து எம்மை வியக்க வைத்த தமிழ் சினிமாவின் படைப்பாளி பாரதி ராஜாவும், உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த இசைஞானியும் சேர்ந்து செதுக்கிய காதல் காவியம் கடந்த 44 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை ரசித்து கொண்டிருக்கும் சாகாவரம் பெற்ற பாடல்களுக்கு கவிதை தந்த கவி பேரரசு வைரமுத்து. அறிமுக நாயகனாக கண்ணன், நாயகியாக ராதா, ராதாவின் அத்தை மகனாக ராதா ரவி, கோயில் தர்மகத்தாவாக ஜனகராஜ் மற்றும் கவுண்டமணி காந்திமதி ஆகியோரின் நடிப்பில் 1982 வெளிவந்த தமிழ் காவியம். கிராமத்தில் தந்தை இல்லாமல் தாயுடன் வாழும் ராதா திருமணம் செய்ய காத்திருக்கிறார் அத்தை மகனான ராதா ரவி. முறைப்படி நாட்டியம் பயின்ற ராதாவிற்கு இசையிலும் நாட்டியத்திலும் உள்ள விருப்பத்தால் அவரை திருமணம் செய்ய மறுத்து விடுகிறார். ராதா தனது வீட்டுக்கு அருகில் இருக்கும் பழமை வாய்ந்த ஐம்மன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று பூசைகள் செய்வது வழக்கம். பழமை வாய்ந்த அம்மன் கோவிலுக்கு அடிக்கடி சென்று பூசைகள் செய்வது வழக்கம். அந்த கோயிலில் முறைப்படி சங்கீதம் கற்காவிட்டாலும் சங்கீத ஞானம் அபாரமாக உள்ள பார்வை திறனிட்ட கண்ணன் அம்மனுக்கு முன் அமர்ந்து பாடி ஆப்ப திருப்தி அடைகிறார். அவனது இசை ஞானத்தை ராதா நேசிக்கிறார். அவனது கைத்தடி எழுப்பும் ஓசைக்கு இவளது கால் கொலுசு பதில் சொல்லுகிறது. ராகம் ஜீவனாகும், நெஞ்சின் ஓசை தாளமாகும், கீதம் வானம் போகும், அந்த மேகம் பாலமாகும்.

எஸ்பி பாலசுப்ரமணியம். படமொன்று பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேயர் யோகா. கால்கொலிசின் ஓசையை வைத்து ராதாவுடன் பேசி பழகிறார் கண்ணன். இவன் பாட இவள் லயித்து ஆடுகிறாள். இவன் சங்கீத நாதத்தில் இவளின் சலங்கையும் கொண்டது காதல். சலங்கி ஓசை போதுமே, எந்தன் பசியும் தீர்ந்து போகுமே. உதயகானம் போதுமே, எந்தன் உயிரில் அமுதம் ஊறுமே. இசையும் இனிய வரிகளும் இதமான குரல்களும் இணைந்து எம்மை அழைக்கிறது இன்ப உலகிற்கு.

படமொன்று பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேயர் ஜோஹா. இருவரும் காதலிப்பதை அறிந்த ராதா ரவி கண்ணனை கொலை செய்ய வேண்டும் என திட்டமிடுகிறார். இதை அறிந்த ராதா கண்ணனை கூட்டிக் கொண்டு வேறு ஊருக்கு செல்கிறார். அங்குள்ள கோயில் மண்டபம் ஒன்றில் இருவரும் தங்குகிறார்கள். அந்த இடத்திற்கு வந்த சில ரவுடிகள் ராதாவை தூக்கி கொண்டு போக அவ்வூர் மக்கள் அவர்களை விரட்டியடித்து ராதாவை அவரின் அம்மாவிடம் சேர்க்கிறார்கள். பார்வையில்லாதால் தனது அன்பான காதலியை காப்பாற்ற முடியாமல் போனது எண்ணி அந்த கோயிலில் ஆபாசமாக கத்தி பாடுகிறான் கண்ணன். அப்போது அக்கோயிலுக்கு வந்த சங்கீத வித்துவான் கண்ணன் பாடுவதை கேட்டு பிரமித்து போய் அவரை தன்னுடன் கூட்டிச் சென்று முறைப்படி சங்கீதம் கற்று கொடுத்து தனது மகனாக தத்தெடுத்து கண் அறுவை சிகிச்சை செய்து அவரது பார்வையை திரும்ப பெற செய்கின்றார். குறுகிய காலத்திலே மிகப்பெரிய பாடகராகும் கண்ணன் பணம் பேர் புகழ் அனைத்தையும் அடைந்து தனது காதலியை எண்ணி தவிக்கிறான். எப்படியாவது அவளை பார்த்துவிட வேண்டுமென எண்ணி துடிக்கிறான். இதற்கிடையில் கோயில் தர்மகர்த்தாவான ஜனகராஜுடன் ராதாவுக்கு வீட்டில் திருமணம் செய்து வைக்கிறார்கள். மனதாலும் உடலாலும் கண்ணனை நினைத்து கணவனிடமிருந்து விலகியிருக்கின்றார் ராதா. கோயிலின் தர்மகர்த்தா ஜனகராஜின் அழைப்பில் பாட்டு கச்சேரி செய்ய ராதாவின் ஊருக்கு வரும் கண்ணன் தர்மகர்த்தாவின் வீட்டில் தங்குகின்றார்.

அங்கு நடந்து வரும் பொழுது ராதாவின் கொலுசு சத்தத்தை கேட்டு தனது காதலி என கண்டுகொள்கிறான் கண்ணன். கண்ணனை கண்டதும் ராதாவும் அதிர்ந்து போகிறார். கொலுசும் கண்களும் பேச அங்கு வார்த்தைகள் ஊமியாகி போனது. கண்ணன் பாடுகிறான். பாட தொடங்கும் பொழுது மழை பெய்ய தொடங்குகிறது. அனைவரும் எழுந்து ஓடுகிறார்கள். அவன் தொடர்ந்து பாட அவள் ஆடிக்கொண்டே அங்கிருக்கும் தூண்களில் மோதி மோதி திறந்து விடுகிறாள். ராகங்களின்றி சங்கீதம் இல்லை, சாவொன்றுதானா நம் காதல் இல்லை. பாடியபடியே கண்ணனும்

Gama, gama, gama.

தானே சரி ரப்பா தகரதோம் தகரதோம் தகரதோம் தகரதோம் தகரதோம் தகரதோம் தகரதோம் தகரதோம் தகரதோம் தகரதோம் தகரதோம் தகரதோம் மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

0: படமொன்று பாடல்கள் பல கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேயர் ஜோகா. உணர்வுகளை ஒலுக்கி எடுத்து எம் உள்ளங்களை கொள்ளை கொண்டு என்றும் எம் இதயங்களில் நிலைத்து வாழும் மாபெரும் வேதிகள் இசை ஞானிக்கும் பாடலில்லாவுக்கும் பிறந்த நாளில் வாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறார் நேயர் ஜோகா. நன்றி யோகா. நேர்கள் இதுவரை கேட்டதே படமொன்று பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருந்தவர் நேயர் ஜோகா. நன்றி மீண்டும் ஜோகாவுக்கு. உங்களுடைய ஆக்கங்களும் இடம்பெற வேண்டுமென்றால் நீங்கள் வழங்கலாம் 416-593-0055.
1: காற்றலையில் உங்களோடு உங்கள் CMR தமிழ் FM 101.3.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 2:33 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பிற்பகத்திலே 16 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மடிக்கு 6 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாக செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 30 பாக செல்சியஸாக இருக்கும். 31 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரியோளில் நிறைந்திருக்கும் இடையிலேயே அங்காக முகழ்கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 18 பாக செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 28 பாக செல்சியஸாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சூரியோளியுடன் முகழ்கூட்டம் நிறைந்து காணப்படும். லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. இரவு 16 பாக செல்சியஸாக குறைவடைந்து சனி ஞாயிறு திங்கட்கிழமைகளில் 25 பாக செல்சியஸாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலை சனிக்கிழமை முகில் கூட்டத்தோடு இடையிலேயே சூரியனை தென்படும். 25 பாக செல்சியஸ் மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. ஞாயிற்றுக்கிழமை சூரியோடியுடன் முகில்கூட்டம் இணைந்தவாறு காணப்படும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள் திங்கட்கிழமை. 40% மழைக்குரிய வாய்ப்புகள் செவ்வாய்க்கிழமை. மீண்டும் சூரியோளி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 28 பாக செல்சியஸ்.
2: KM Business Solutions Income Tax e-filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், PTC லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல், அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, citizenship, Sri Lankan dual citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
4: 416-700-2222 J.CA.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ நோ நோ.
8: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
9: Everything okay? No problem, Dijinam.
10: Bar kalamu closing da tadikira nadi.
11: The customer you're trying to reach is not available.
12: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
9: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
10: செல்லம் இல்லடா செல்வம்.
9: சரி சரி.
13: Dr. Sabhapathi Ravindran, Braces, Implant and Wisdom Tooth Extraction, பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabhapathi Ravindran.
0: காற்றலையில் உங்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
3: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
4: 416-993-8443.
0: சமர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
6: 3 மணிக்கு நெஞ்சில் இருந்து நிகழ்ச்சியினை கேட்கலாம். இப்பொழுது அருண்மொழி சித்ரா பாடுகின்ற பாடல்

0: CMR Tamil FM.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூம் இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு CMR 101.3.
4: நேரம் 2:50 CMR தமிழ் FM கேட்டுக் கொடுக்கிறீர்கள். குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: மனது மறக்க இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
7: மனோ எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல் 3 மணிக்கு, நெஞ்சில் நிறைந்தவை.

0: தொடர் மேகத்தில் 16 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. அதிகாலை பொழுது 13 பாக செலுத்ததாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 30 பாக செலுத்ததாக உயரடையும், 31 பாக செலுத்ததாக உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையிடையே அங்கங்கே முகில் கூட்டம் தென்படும். இரவு பொழுது 18 பாக செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 28 பாக செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 16 பாக செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் சனிக்கிழமை 25, ஞாயிற்றுக்கிழமை 25, திங்கட்கிழமை 25 பாக செலுத்ததாக இருந்தாலும் சனிக்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 17 பாக செலுத்ததாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 25 பாக செலுத்ததோடு சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள். அதேபோன்று திங்கட்கிழமை 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது
1: யாரங்கி நேரமாகிவிட்டது, எங்கே வாத்தியங்கள் முழங்கட்டும், இனி ஒலிக்கட்டும் CMR தமிழ் FM-இல் பழைய பாடல்கள். அப்படி போடுங்கள்.
0: இப்பொழுது முதல் நேர்கள் நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சியினை கேட்கலாம். நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சியிலே நேர்களின் தெருவுக்காக வெள்ளிக்கிழமை விரதமும் அரங்கேற்றம் அன்னக்கிளி காயத்ரி இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. 5 திரைப்படங்கள் விடப்பட்டிருந்தன. முதலில் காயத்ரி திரைப்படத்திலிருந்து யோகாவின் விருப்பமாக ஒலிக்கிறது சுஜாதா பாடுகின்ற இந்த பாடல்.

0: சுந்தர தமிழில் சுகமான ராகம் வழங்கும் CMR 90.3.
1: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: முறையில் தரமான நகைகள்,
3: லேசர் கட்டிங்,
2: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
3: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
2: ஏசியா கோல்ட் இன்க் 416-746-2742.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 90.3.
4: நேரம் 3:07 நிமிடம். CMR தமிழ் FM இல் நெஞ்சில் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நெஞ்சில் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்து ரகு விரும்பி கேட்ட பாடல், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடுகின்ற பாடல்.

இந்த பிரிவை தாங்குமோ என் மனம். ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன் மனம். எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 3:11 நெஞ்சில் நிறைந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெஞ்சில் நிறைந்து நிகழ்ச்சியில் அடுத்து வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்திலிருந்து நித்யா விரும்பி கேட்ட பாடல் TM சவுந்தரராஜன் பி சுசீலா.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
4: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
5: நேரம் 3:16 மணி. நெஞ்சிலிருந்து நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்காக 5 திரைப்படங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இப்பொழுது அடுத்த திரைப்படம் அரங்கேற்றம். அரங்கேற்றம் திரைப்படத்திலிருந்து வெண்பா விரும்பி கேட்ட பாடல் பி. சுசீலா.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுக பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
4: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
5: நேரம் 3:22. நெஞ்சில் இருந்தவை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நெஞ்சில் இருந்தவை நிகழ்ச்சியில் அடுத்து அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து தேவகுமாரின் விருப்பமாக TM சௌந்தரராஜன் பாடுகின்ற இந்த பாடல்.

0: உங்கள் சிவியை வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு
1: நேரம் 3:25 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் நெஞ்சில் இருந்த விரிகழ்ச்சியினை நிறைவு செய்ய எஸ்பி பாலசுப்ரமணியம் மன்மதிரியை திரைப்படத்திலிருந்து பாடல்.

3:31 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். டொரண்டோவின் பக்கத்திலே 18 பாகை செல்சியஸாக இருக்கிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமேற்கத்தை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாகை செல்சியஸாக குறைவடையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிடையே ஆங்காங்கே முகில்கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 18 பாகை செல்சியஸாக குறைவடைந்து நாளை வெள்ளிக்கிழமை 28 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இது காணப்பட்டாலும் இடையிடையே முகில்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது 16 பாகை செல்சியஸாக குறைவடைந்து சனி ஞாயிறு திங்கட்கிழமைகளிலே சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இணைந்து மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
3: மியூசிக் கனெக்ட்ஸ்
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற
0: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயத்தோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.

ஜாஸின் வந்து வந்தனா ஸ்ரீனிவாஸ் பாடுகின்ற பாடல். பரதீசி திரைப்பட பாடல்.

0: FM. இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 4:06, 4:89, 2000 GTA credit. 3:46 உங்களுக்கு ஆரம்பிச்சிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 4165930005 விஜய் பிரகாஷ் மற்றும் வினைனா பாடுகின்ற பாடல் இது, ஆதலால் காதல் செய்வீர் திரைப்படத்திலிருந்து.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் போய்.

0: டெஸ்ட் யூனிட் G03 416-284-7000
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச் கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல் அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: நேரம் 3:53 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165939-00505 மணிக்கு செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm.
1: செல்லனூர் சந்திப்பு திரைப்படத்திலிருந்து அலப்ராஜு மற்றும் அனிதா பாடுகின்ற பாடல் நான்கு.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 4 மணி.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். உலக சந்தையில் மச எண்ணெயின் விலை ஸ்திரமாக இருக்கும் அல்லது மேலும் வீழ்ச்சியடையும் பட்சத்தில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் கணிசமாக குறையும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட நிதிகள் எதுவும் இதுவரை பயன்படுத்தப்படாமல் திரைச்சேரியில் தத்துவமான கணக்கொன்றில் முழுமையாக முடங்கி கிடப்பதாக கணக்காளர் நாயகம் திணைக்கள அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளனர். 83% எத்தனால் கலந்த பெட்ரோல் மலிவான விலையில் மக்களுக்கு கிடைக்கவும் அதன் பயன்பாட்டை அதிகரிக்கவும் மத்திய அரசு தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் தெரிவித்துள்ளார். மாகாணத்தின் வடக்கு பகுதியில் பரந்த நிலப்பரப்புகளில் புதிய கனிம உரிமங்களுக்கான தடையை நீக்க பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் முடிவு செய்துள்ளது. ஈரானிய இராணுவம் மற்றும் அணுசக்தி திட்டத்துக்கு கணினி உபகரணங்களை விற்றதாக கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மீது அமெரிக்க நீதித்துறை குற்றம் சாட்டியுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
3: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்பும்

0: நேரம் 4:02 நிமிடம், இப்பொழுது முதல் 5 மணி வரை உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165930055 தொடர் விரும்பாக்கத்தில் 18 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வட மேற்கு திசை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாக செல்சியஸாக குறைபடிந்து இன்றைய பகல் பொழுது 30 பாக செல்சியஸாக இருக்கும். 31 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. இரவு பொழுது 18 பாக செல்சியஸாக குறைவடைந்து நாளை வெள்ளிக்கிழமை 28 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும். இடையிலேயே முகில்கூட்டம் காணப்படும். சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள். 30%. இரவு பொழுது 16 பாக செல்சியஸாக குறைவடையும். இரவு பொழுதும் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள். 40%. சனி ஞாயிறு திங்கட்கிழமைகளில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை முகில்முட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள். 40%. ஞாயிறு திங்கட்கிழமைகளில் சூரியொளியின் முகில்கூட்டம் இன்று காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள். 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. உங்களுக்கு ஆராய்ச்சியிலே இப்பொழுது முதல் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 4165930055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர் சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: காலை வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், இந்த பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்.
1: முதலில் இன்று படம் ஒன்று பாடல்கள் பல நிகழ்ச்சியை கொண்டு வந்திருந்த யோகா ஒரு படம் என்று சொல்ல முடியாத ஒரு காவியம், காதல் ஓவியம். அந்த படம் மனதில் நிற்கிறது பாரதி ராஜாவின் இயக்கத்திலே வந்த படம். அத்துடன் கூட பாடல்களும் இசைஞானியின் இனிமையான இசையில்.
0: ஆமாம், வைரமுத்து.
1: ஆமாம், தனக்கு உரிய எழுத்து நடையில் எழுதியிருந்தார். நீங்களும் அதை வாசித்த விதம், படித்த விதம் அருமையாக இருந்தது.
0: நன்றி.
1: ஆமாம், அத்துடன் கூட பின்னணி இசைகளும் இசை சேர்ப்புகளும் சேர்த்து இருவருக்கும் எனது பாராட்டுகள்.
0: நன்றி.
1: கேட்க விரும்பும் பாடல் இளமை ஊஞ்சல் ஆடுகிற படத்தில் இருந்து.
0: இன்னுமா?
1: கிண்ணத்தை ஏந்துகிறேன்.
0: ஜானகி பாடுகிற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Everything okay, no problem
2: இருந்துச்சு நம்ம. பார்களும் க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available.
4: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
5: குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறதே பிரிக் அவுட்லெட். தளவாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60 விதமான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு பில்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
9: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
9: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: What's happening? So sad.
11: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: நேரம் 4:11 உங்களுக்கு ஆரம்பிச்சு கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர் சந்திப்பு வணக்கம் மடம்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
1: பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: பாசப்பறவைகள் படத்துல தென்பாண்டு தமிழி என்ற பாடல், சிஎம்ஆர் நேர்கள், சிஎம்ஆர் பாடல், சிஎம்ஆர் பிரம்மதாரர்கள், பத்திரிகை வினோஜீவர்கள், ட்ரக் டிரைவர்ஸ், மற்றது கேர உறவுகள், வாரியா உறவுகள், மற்றது சுவாரியின் சுந்தரி, மற்றது இன்றைக்கு நிகழ்ச்சி கால நிகழ்ச்சியில் வந்து சிறப்பித்தார் ஜோவாவுக்கும் பேராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அழகான பாடலை கேட்டு ரசிப்போம்.
0: சார், இது உங்களுக்காக அந்த பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கும்.
1: நன்றி, வணக்கம்.
0: கே ஜே ஜேசுதாஸ், சித்ரா பாடுகின்ற பாடல்.

0: More music, more fun.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
2: தமிழை இங்கு குட்டி
1: ஆண்ட்ரியா
2: சொல்றியா
1: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773 Soul and Fire events.kilikoot.ca
3: இது உங்கள் வானொலி CMR 101.3
4: நேரம் 4:17 உங்களுக்கு ஆரம்பிச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 அதிகாலை செய்தி அறிக்கையை கேட்கலாம். அதுவரை பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், பெண்பா.
4: பெண்பா சொல்லுங்க, என்ன பாடல்?
5: முதல்ல காதலோவியம் படத்துல வந்து இந்த கண்ணு கண்ட ஆக்டர் அவர் வந்து அந்த படத்துல மட்டும்தான் நினைச்சேன். ஆனா எல்லாருக்கும் அதெல்லாம் தெரியும். அந்த படம் அப்படிப்பட்ட படம். அந்த படத்துல அந்த 8 பாட்டுன்னு அதுல 6 பாட்டு பாலசுப்ரமணியமே
4: பாடியிருக்கிறேன்.
5: நினைக்கிறேன் யோவா வந்து இசைஞான இந்த பரம ரசிகர்
4: நினைக்கிறேன். நினைக்காதீர்கள், அதுதான் சொல்லிங்களா?
5: அதுதான். அப்ப நேற்று இசைஞான இந்த பிறந்த நாள் ரெண்டு எஸ்பி இந்த பிறந்த நாள் எல்லாத்தையும் இதுல வச்சு அற்புதமா இந்த திரைப்படத்தை மேலதில் எடுத்து கொண்டு வந்ததுக்கு நன்றி. அதோட வழக்கம் போல தனித்துவமான பாணியில வழிபாடு இருக்கிறா அந்த இடத்துக்கு நீங்கள் குரல் கொடுத்து கொலுச்சு உச்சத்தம் எல்லாம் போட்டு
4: அதை நான் தான் கொலுச்சு காலில் போட்டு அப்படி எழுந்து துள்ளினேன்.
5: வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
4: நன்றி.
5: எனக்கு வந்து 3 மடத்தடுத்த மணிரத்னம் இளையராஜா பாலசுப்ரமணியம் பிறந்த நாள் வந்த வழியா 3 பேட்ட கூட்டச்சிற்கனும் வந்த படம் இடியர் கோயில். அதுல
4: உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி.

0: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்று தருகிறார் கஜன் கனக விநாயகம். குறைந்த வருமானமா அல்லது அப்ரைசல் சிக்கலா, கவலையை விடுங்கள். அலையுங்கள் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. பிரதான வங்கிகள் ஊடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. கஜன் கனக விநாயகம்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
0: CMR Tamil FM 101.3.
5: நேரம் 4:27 நிமிடம். உங்களுக்கு ஆரில் சில கலந்து கொண்டவர் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், ஜோகா.
5: ஜோகா சொல்லுங்கள். உங்களுக்கு முதல்ல ஆக்கத்தை அனுப்பிய மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, என்ன பாடல்?
6: அந்த ஆக்கத்துக்கு உயிர் கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி. அந்த மினக்கட்டு, அந்த பின்னணி சொன்ன மாதிரி, அந்த பின்னணி இசை சேர்க்கை, இந்த மலைக்கு கொலுசுகள் ஒவ்வொன்றையும் வழிய கவனிச்சு அழகா செய்திருந்தேன். நீங்க இந்த ஆக்கத்தை மேல சிறப்பிச்சது நீங்க
5: தான்.
6: அதுக்கு எனது முதற்கனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறிக்கொண்டு, மற்றது பாராட்டி அன்பு உள்ளங்கள் சிறியையா ராஜகுமன் பண்பாக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு, இன்று எனது என்றும் உங்கள் நெஞ்சில கொழுவிட்டிருக்கும் பாடு நிலாக்கு பிறந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, எனக்கு இன்னைக்கு கவிஞர் வாலிட வரிகள்ல இசைஞான இசையில இன்னிசை மலை படைத்தது வா வா கண்மணி அந்த பாட்டுக்கப்பா.
5: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் நடிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கேன்.
6: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: மனது மறக்க இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கிச்சன ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரோவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங், டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ. 416-299-9393.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 4:37. உங்களுக்கான நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறது. 5 மணிக்கு அதிகால செய்தி அறிக்கை நிகழ்ச்சிகளால் தொடர்ந்து விரும்பாகத்திலே 15 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று 8 கிலோமீட்டர் வகத்திலே மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 30 செல்சியஸ் சூரியன் நிறைந்திருக்கும், 31 செல்சியஸாக உணரப்படும். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம் சார், நான் புவி.
5: புவி சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: பாடல் சின்ன தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்த பாடல். அதுக்கு முதல் என்று படம் ஒன்று பாடல் பல நிகழ்ச்சியை கொண்டு வந்த யோகாவுக்கு
5: வாழ்த்துக்கள்.
6: மாத்திரமில்ல, வெண்பா, நித்யா, செல்வி, ராஜவர்மன், தேவன், இவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் சாய்த்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு ஒரு மாதிரியான இதெல்லாம் கொண்டிருந்தது. அது அதை விட அந்த பெறுகிற ஆக்கத்துக்கு அழகாக மெருகூட்டி அதை வசனம் வாசிப்பது அழகாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு நன்றி. அதை விட 2 மார்க்கண்டேயர் அவர்களுக்கு இளமை
5: ஊஞ்சலாடுது.
6: இருவகன்றது யாருன்றது தெரியும்.
5: நீங்க தூளியில் ஆடப்படுறீங்கள இப்ப? சரி, சின்ன தம்பி என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள். சரி, இது உங்களுக்கான பாடல். நன்றி புவி, உங்கள் வாழ்த்துக்கும் அன்புக்கும் நன்றி. சரி, அனைவர் சார்பிலையும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாடல்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு வருது வீட்டுக்கு சாப்பிட வர போயிருந்த மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன்.
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800.
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
8: 416-992-462.
9: என்ன பாடல்?
8: நான் வந்து இந்த கவிதை பாடும் அலைகள் அந்த படத்துல இருந்து கண்ணே என் கண்மணி.
9: இது மனோஜ் சித்ரா பாடும் பாடல். நன்றி.
8: ஓகே, நன்றி.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நாம்
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன், அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: முதியோர்
4: பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
5: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.

0: நேரம் 4:53. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் நித்யா.
0: நித்யா, சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்து இருக்கிறீர்கள்?
1: அதுக்கு முதல் காதல் ஓவியம் படத்தை தந்த யோகாக்கும், அதை உங்கள் குரலில் அழகாக கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, அந்த படத்துல விடுபட்டு போன பாட்டு
0: நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலைஞர் தர்மா இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றும் ஒரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.
2: வந்தம் ராகவந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் உலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராகவந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம்.

0: நன்றி செந்தில்நாதன். இன்றைய நாள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 15 செல்சியஸ் ஆக இருக்கின்றது. காற்று மணத்தி அலத்துக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது.
1: செய்திகளுக்கு முதலிடம்.

நேரம் அதிகாலை 5 மணி. சிஎம்ஆர் தமிழ்ப்பம் செய்திகள் வாசிப்பவர் தர்மா ஸ்டானிஸ்லோஸ், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். குவைத் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் இலங்கையைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்ததாக குவைத்துக்கான இலங்கை தூதரகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, அனலதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் நிதியுதவியுடன் அதிநவீன புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கர்நாடகாவில் பாடசாலை முதல் கல்லூரி வரையில் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பேருந்து பாஸ் அறிவிப்பை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வெளியிட்டுள்ளார். உள்நாட்டு எஃகு மற்றும் அலுமினிய தொழிலுக்கு ஆதரவளிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மேலும் 1 வருடத்துக்கு நீடிக்க திட்டமிட்டுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை தாக்கியதை ஈரான் மறுத்துள்ளதோடு அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறை விமான நிலையத்துக்கு சேதம் விளைவித்ததாக கூறியுள்ளது.

0: இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் குரும்பிராயில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் கோப்பாய் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். தமிழ் மக்களின் விடுதலை போராட்ட வரலாற்றில் முதன் முதலாக உயிர் தியாகம் செய்த பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை எடுத்த தீர்மானத்துக்கு அமைய எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு உரும்புராயில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்பாக உத்தியோகபூர்வமாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரதேச சபைக்கு சொந்தமான சந்தை வளாகத்தில் சபை உறுப்பினர்கள், உரும்புராய் பகுதி இளைஞர்கள் மற்றும் உணர்வாளர்களை ஒன்றிணைந்து இந்த நினைவேந்தல் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த புலனாய்வாளர்கள் படம் மற்றும் காணொலிகளை பதிவு செய்து வந்ததை தொடர்ந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் தவிசாளர் தியாகராஜா நிரோஷை கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துக் உள்ளனர். இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் நினைவேந்தல்களுக்கு தடையில்லை என அரசாங்கம் வாய்வார்த்தையாக கூறினாலும் நடைமுறையில் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகளை கூட அங்கீகரிக்க மறுக்கும் போக்கை நீடிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் நடத்தும் அனைத்து பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக 2026 டிசம்பரில் நடைபெறவுள்ள 2026 காப்போதர சாதாரணத்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கவுள்ள மாணவர்களின் தேசிய அடையாள அட்டைகளை முன்கூட்டியே பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுவதற்கு முன்னதாகவே பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வது அவசியமான பொறுப்பாகும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, அனலதீவு மற்றும் நயனாதீவு ஆகிய தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் 11 மில்லியன் டாலர் முழுமையான மானிய நிதியுதவியுடன் அதிநவீன புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நெடுந்தீவில் அமைந்துள்ள திட்டப்பணிக்கு நேரடியாக சென்று கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின்னர் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வெளியிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் முதற்கட்ட செயல்பாடுகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். பிரதான மின் விநியோக கட்டமைப்புடன் இணைக்கப்படாத இந்த தனித்தனி தீவு பகுதி மக்களுக்கு நம்பகமான மற்றும் தூய்மையான பசுமை ஆற்றலை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டமானது சூரிய சக்தி, காற்றாலை, மின்சக்தி சேமிப்பு மற்றும் அவசர தேவைகளுக்கான டீசல் மின்பரப்பாக்கி வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக 4.3 மெகாவாட் மின்னுற்பத்தி திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிலையானதொரு எதிர்காலத்தை இலக்காக கொண்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் ஆகஸ்டில் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஒட்டுமொத்த திட்டத்தினதும் முழுமையான செயல்பாடுகள் அனைத்தும் நிறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் காயமடைந்த 63 பேரில் 3 இலங்கை நாட்டவர்களும் உள்ளடங்குவதாக குவைத்துக்கான இலங்கை தூதரகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. புதன்கிழமை குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் விமான நிலையத்தில் பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது கண்ணாடி சிதறல்கள் விழுந்து அவர்கள் காயமடைந்ததாக குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது எனவும் சில நாட்களில் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து திரும்புவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் இந்திய நாட்டினர் ஒருவரும் கொல்லப்பட்டார். மேலும் விமான நிலையத்துக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதால் அது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. 30 பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டதாக குவைத் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் விளைவாக பொதுமக்கள், விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் பயணிகளுக்கு தலை காயங்கள், உறுப்பு துண்டிப்புகள் மற்றும் மூளை இரத்த கசிவுகள் உள்ளிட்ட கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. அதிகரித்து வரும் பிராந்திய மோதலுக்கு மத்தியில் உள்ளூர் அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு குவைத்தில் உள்ள இலங்கையர்களை இலங்கை தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. இந்திய செய்திகள்.
1: கர்நாடகாவில் பாடசாலை முதல் கல்லூரி வரையில் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பேருந்து
0: பாஸ் வழங்கும் அறிவிப்பை அம்மாநில முதலமைச்சர் டி கே சிவகுமார் வெளியிட்டுள்ளார். கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்த சித்தாராமையா தனது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அம்மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவகுமார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவின் 25வது முதலமைச்சராக டி கே சிவகுமார் நேற்று கர்நாடகாவின் மக்கள் மாளிகையில் பதவியேற்றார். ஆளுநர் தாவார் சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைத்த நிகழ்வில் மூத்த தலைவர் பரமேஸ்வரா துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றார். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த சித்தராமையாவின் மகன் ஜகிர்ந்தா, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மகன் பிரியங்க் கார்கே உட்பட 13 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிகழ்வில் ராகுல்காந்தி, கார்கே, சித்தாராமையா மற்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கேரள முதல்வர் சதீசன், இமாலாச்சிய பிரதேச முதல்வர் சுக்பீர் சிங் சுக்கு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் டி கே சிவகுமார், பாடசாலை மாணவர்கள் முதல் கல்லூரி வரை அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பேருந்து பாஸை அறிவிப்பதாகவும் மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் கூறினார். இதுகுறித்து போக்குவரத்து துறையுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு அறிவித்தல் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக தேசிய தலைவர் நிதின் நவீனிடம் அண்ணாமலை கடிதம் வழங்கிய நிலையில் அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் திட்டமிட்டபடி தனிக்கட்சி தொடங்கவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய பாரதிய ஜனதா கூட்டணி தோல்வியடைந்த நிலையில் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சி தொடங்கப்போவதாக தகவல் பரவியது. இந்த நிலையில் டெல்லி சென்ற அண்ணாமலை பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்து கட்சியிலிருந்து விலகுவதாக கடிதத்தை வழங்கினார். கட்சியிலிருந்து விலகுவதற்கான காரணங்களையும் அண்ணாமலை அந்த கடிதத்தில் பட்டியலிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகும் தனது நோக்கம் குறித்து பேசியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அண்ணாமலை ராஜினாமா குறித்து விவாதிக்க மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை உடனடியாக டெல்லி வருமாறு தேசிய தலைமை உத்தரவிட்டது. இதனையடுத்து நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ளார். நயினார் நாகேந்திரனுடனான ஆலோசனையைத் தொடர்ந்தே அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்பதா அல்லது நிராகரிப்பதா என தேசிய தலைமை முடிவு எடுக்கும் என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் திட்டமிட்டபடி தனிக்கட்சி தொடங்குவதில் அண்ணாமலை உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய கட்சி தொடங்குவது குறித்து நாளை அண்ணாமலை அறிவிக்க உள்ளதாகவும் ஒரு சில மாதங்களில் கட்சியின் பெயரை அண்ணாமலை அறிவிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: உள்நாட்டு எஃகு மற்றும் அலுமினிய தொழிலுக்கு ஆதரவளிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்தின் மீது கனடா விதித்த சுங்கவரிகளுக்காக குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய தள்ளுபடி திட்டம் 2027 ஜூன் இறுதி வரை நீடிக்கப்படும் என்று கனடா நிதித்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவை தவிர எட்டு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு மீதும் 50% சுங்கவரிகள் மேலும் ஒரு வருடத்துக்கு தொடர்ந்து விதிக்கப்படும். ஒட்டோவாவின் இறக்குமதி ஒதுக்கீட்டு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதை கெனடிய எஃகு உற்பத்தியாளர்கள் சங்கம் பாராட்டியுள்ளது. ஆனால் தள்ளுபடி திட்டத்தின் தொடர்ச்சியான நீட்டிப்புகளை அது விமர்சித்துள்ளது. இது அமெரிக்காவின் சுங்கவரிகளுக்கு எதிரான கனடாவின் பதிலடியில் செயல்திறனை குறைப்பதாகவும் கூறுகின்றது. திட்டமிடப்பட்ட இந்த நீடிப்புகள் உள்நாட்டு தொழிலை சேதப்படுத்தும் உலகளாவிய வர்த்தக நடைமுறைகளிலிருந்து பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு ஒரு முன்கணிப்பு தன்மையை வழங்கவும் நோக்கமாக கொண்டவை என்று கனடா நிதித்துறை கூறுகின்றது. சீனாவின் ராணுவ குழுவுத்துறை சேவைகள் கனடாவின் தற்போதைய மற்றும் முன்னாள் அரசு மற்றும் ராணுவ பணியாளர்களை குறிவைப்பதாக தொழில்முனை வலைதளங்களையும் இணையதள தொலை வேலைவாய்ப்பு தளங்களையும் பயன்படுத்துவதாக கனடாவின் உளவு நிறுவனமும் அதன் நெருங்கிய சர்வதேச கூட்டாளிகளும் எச்சரித்திருக்கின்றன. இந்த எச்சரிக்கையை கனடிய பாதுகாப்பு உளவுத்துறை சேவை, ஆஸ்திரேலிய பாதுகாப்பு உளவுத்துறை அமைப்பு, நியூசிலாந்து உளவுத்துறை சமூகம், ஐக்கிய ராஜ்யத்தின் M15 மற்றும் அமெரிக்காவின் பெடரல் புலனாய்வு பணியகம் ஆகியவை வெளியிட்டுள்ளன. ஃபைவ் ஐஸ் உளவுத்துறை பகிர்வு கூட்டணிக்கு எதிராக பெய்ஜிங்குக்கு ஒரு மூலோபாய மற்றும் தந்திரோபாய நன்மையை வழங்கக்கூடிய சிறப்புரிமை பெற்ற ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உளவு தகவல்களை சீனா இறுதியில் தேடுகிறது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். சீன உளவுத்துறை அதிகாரிகள் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்கள், தனியார் ஆலோசனை நிறுவனங்கள், சிந்தனை குழுக்கள் அல்லது மனிதவள நிறுவனங்களின் ஊழியர்களாக தங்களை காட்டிக்கொண்டு வெளியுறவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்களுக்கான இணையற்ற வேலை விளம்பரங்களை வெளியிடுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. விண்ணப்பதாரர்களுக்கு பெரும்பாலும் இரகசிய தகவல்களுக்கு நேரடி அணுகல் இல்லை என்றாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அரசாங்க கொள்கை அல்லது ராணுவ உத்தி, திறன்கள் மற்றும் தளங்கள் குறித்து வகைப்படாத தரவுகள் உட்பட பொதுவில் இல்லாத தகவல்களை வழங்குமாறு வற்புறுத்தப்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகின்றது. ஒரு சிறிய தகவலை கூட சேகரித்து கனடாவின் நலன்களை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் வகையில் மிகவும் முக்கியமான அறிக்கைகளுடன் இணைக்க முடியும் என்று கெனடிய பாதுகாப்பு உளவுத்துறை சேவை கூறுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: குவைத் சர்வதேச விமான நிலையத்தை தாக்கியதை ஈரான் மறுத்துள்ளதோடு அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறே விமான நிலையத்துக்கு சேதம் விளைவித்ததாகவும் கூறியுள்ளது. குவைத் மீது நடத்தப்பட்ட கொடிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தும் உள்ளதாக குவைத் தெரிவித்துள்ளது. இதேவேளை விமான நிலையத்தை முனையத்தை தங்கள் நேரடியாக தாக்கவில்லை என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை கூறியுள்ளது. ஈரானிய அரசுடன் தொடர்புடைய அறிக்கைகளின்படி வரும் ஈரானிய ஏவுகணைகளை தடுக்க தவறிய பேட்ரியட் இடைமறிப்பு ஏவுகணை செயலிழந்ததன் விளைவாகவே இந்த அழிவு ஏற்பட்டது. தனது நடவடிக்கை ராணுவ இலக்குகளை மட்டுமே குறிவைத்தது என்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை அல்ல என்றும் தெஹ்ரான் தொடர்ந்து கூறி வருகின்றது. ஈரானின் விளக்கத்தை உடனடியாக நிராகரித்த அமெரிக்க ராணுவம் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீது தெஹ்ரான் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. பாதுகாப்பு ஏவுகணை கோளாறை சேதத்திற்கு காரணம் என்ற கூற்றுகளுக்கு முற்றிலும் முரணான கருத்து என கூறி ஈரான் குவைத்தின் பொதுமக்கள் விமான நிலையத்தை ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கியதை ஒரு திட்டமிட்ட, கணக்கிடப்பட்ட மற்றும் நியாயமற்ற தாக்குதல் என்று அமெரிக்க ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி தன்னிச்சையாக ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் நோக்கிலான போர் அதிகார தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆளும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து வாக்களித்ததை அடுத்து இந்த தீர்மானம் 215-208 என்ற வாக்குகள் அடிப்படையில் நிறைவேறியது. ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் அங்கீகரிக்கப்படாத ராணுவ மோதல்களை உடனடியாக நிறுத்தக் கோரியும் போர் பிரகடனம் செய்வதில் நாடாளுமன்றத்துக்கு இருக்கும் மேற்பார்வை அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி ஜனாதிபதியின் தன்னிச்சையான அதிகார போக்கிற்கு எதிரான ஒரு முக்கிய அரசியலமைப்பு போராட்டமாக பார்க்கப்படுகின்றது. இந்த சட்டம் மூலம் பிரதிநிதிகள் சபைக்கு வருவதை முன்னர் அமெரிக்க செனட் சபையில் நீண்ட நாட்களாக கடுமையான இழுபறி நிலையில் காணப்பட்டது. இந்த நடைமுறை சிக்கல்கள் மற்றும் போதிய ஆதரவு திரட்ட முடியாத காரணங்களால் செனட் சபையில் இதனை நிறைவேற்றுவதற்கான முந்தைய முயற்சிகள் தோல்வியடைந்திருந்தன. எனினும் கடந்த வாரம் செனட் சபை இந்த தீர்மானத்தின் போது தனது சொந்த பதிப்பை ஒருவாராக நிறைவேற்றியதை அடுத்து அங்கு நிலவி வந்த முட்டுக்கட்டை உடைக்கப்பட்டது. இதுவரை 29 மில்லியன் டாலர்களுக்கு மேல் செலவிடப்பட்டுள்ள இந்த தேவையற்ற போரினால் ஏற்பட்டுள்ள ஆயுத பற்றாக்குறை மற்றும் எரிபொருள் விலை உயர்வு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தற்போதைய நிலையில் 60% அமெரிக்க பொதுமக்களின் எதிர்ப்பை சந்தித்துள்ள இந்த போர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனினும் ஒரு சட்டமாவதற்கு வெள்ளை மாளிகையில் ஒரு இறுதி சவாலை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அமெரிக்க அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றம் நிறைவேற்றும் சட்ட மூலங்களை தடுத்து நிறுத்தும் மறுப்பு அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தனது ராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் இப்புதிய தீர்மானத்தை முடக்குவதற்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவைத் சர்வதேச விமானத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் இலங்கையைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்ததாக குவைத்துக்கான இலங்கை தூதரகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, அனலதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் நிதியுதவியுடன் அதிநவீன புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கர்நாடகாவில் பாடசாலை முதல் கல்லூரி வரையில் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பேருந்து பாஸ் அறிவிப்பை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வெளியிட்டுள்ளார். உள்நாட்டு எஃகு மற்றும் அலுமினிய தொழிலுக்கு ஆதரவளிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மேலும் 1 வருடத்துக்கு நீடிக்க திட்டமிட்டுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை தாக்கியதை ஈரான் மறுத்துள்ளதோடு அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறே விமான நிலையத்துக்கு சேதம் விளைவித்ததாகவும் கூறியுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

செல்சியஸாக இருக்கிறது. காற்று மணத்தியாலத்துக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கிறது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் இறையோசனை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாள் இறையோசனை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க

0: ஒலிசகத்து பாடலுடன் இன்றைய நாள் இரு யோசனை நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வந்தது. டொரண்டோ நேரம் அதிகாலை 5:33 நிமிடம், டொரண்டோவின் வெப்பநிலை 16°C இருக்கிறது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது. நேர்கள் ஒலிக்க இருக்கின்ற பாடலை, ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
3: 416-700-2222 மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்களுக்கு புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9 0 0 9 0 7 6 7 2 0 0
0: மிசிசாகா பிராம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்ப்டனில் பிராம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049
5: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 6 கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 9053029494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000
0: வணக்கம்
9: நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

சுருக்கமாக சிந்தித்தால் அந்த ஒப்பீட்டிலும் ஒரு உண்மையை நம்மால் உணர முடியும். ஒரு சில விஷயங்களில் ஒரு சிலரை விட நாம் நிறைய

மேலும் நேற்றினால் திறமை ஒழிப்பு மட்டுமில்லாமல் நம் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் காரணமாக விதியின் உடன்பாடும் சேர்ந்திருப்பதை நம்மால் அறிய முடியும். சில சமயங்களில் நம்மை விட அதிக திறமை இருப்பவர்களும் அதிகமாய் உழைப்பவர்களும் நம் அளவு வெற்றியோ முன்னேற்றமோ காண

0: listen to us around the universe. www.cmr.fm.
1: தொடரிடம் அதிகாலை 5:46 நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது வைகரை வசந்தம். வைகரை வசந்தம் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க 4165930055 ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து வைகரை வசந்தம் நிகழ்ச்சி உங்களுக்காக.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365, அஜிந்தன் தவராஜா.
1: அதிகாலை 5:48 வைகரை வசந்தம் நிகழ்ச்சி உங்களுக்காக. வைகரை வசந்தம் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க 4165930055. இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்கள், திருமண நாட்களை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
5: ஹாப்பி ஆனிவர்சரி.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். அப்படின்ற உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: ஒலிக்கின்ற பாடலுடன் இன்றைய நாள் வைகரை வசந்தம் நிகழ்ச்சிக்கு முன்னறிவிக்கு வருகின்றது.

0: இன்றைய நாள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. டொரண்டோ வெப்பநிலை 16°C இருக்கின்றது. காற்று மனத்திற்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 30°C இருக்கும் என்றும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. மறந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனிய நல்ல ஒரு நாளாக அமைய வேண்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை புத்தமது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா. புத்தமது காலையில் முதலில் குரல் அமுதம். இன்றைய நாள் குரல் அமுதம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

இன்றைய நாள் நச்சிந்தனை. பிறரின் இன்பத்தைக் கண்டு மகிழ்ச்சி கொள், மற்றவர் துன்பத்தில் பங்கேற்று உதவி செய். பொருள் இல்லாதவன் ஏழை அல்ல, எப்போதும் மனதில் ஆசையை சுமந்து திரிபவனே ஏழை. உலகிலுள்ள எல்லா இதயங்களும் நல்ல இதயங்களே, ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அதை மாற்றியமைக்கின்றன. ஒருவனை அகந்தை ஆட்கொண்டால் அழிவு அவன் தலைமுறைகளையும் ஆட்டிவிக்கும். நேர்கள் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை கேட்டீர்கள்.

AMR தமிழ் FM 101.3 செய்திகள். சிறுபுக நெல் அறுவடை காலம் நெருங்கியுள்ள சூழலில் தாமதமின்றி துரிதகதியில் விவசாயிகளிடமிருந்து நெற்கொள்வனவை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் உரிய தரப்பினருக்கு வலியுறுத்தியுள்ளார். டொலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதைத் தொடர்ந்து மருந்துகளின் விலைகளையும் அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் 5 சிறுவர்களில் ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட மருத்துவ நிபுணர் அனில் ஜெய்சிங்கர் தெரிவித்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்பட்ட நிதிகள் எதுவும் இதுவரை பயன்படுத்தப்படாமல் திரைசேரியின் தனித்துவமான கணக்கொன்றின் முழுமையாக முழங்கி கிடப்பதாக கணக்காய்வாளர் நாயகம் துணைக்கல அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளனர். வவனியா சிறுவர் பாதாளக்குழு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 7 மாணவர்களை இரட்டை பெரியகுளம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பாரதிய ஜனதா தமிழக வெற்றிக் கழக பெயர்கள் வெவ்வேறானாலும் ஜனநாயகத்தை சிதைக்கும் செயல்பாடுகளால் ஒன்றாகிவிட்டனர் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியாவில் ஈபோலா நோய் பாதிப்புகள் தற்போது வரை எதுவும் பதிவாகவில்லை என இன்றைய தினம் மத்திய சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை முதல்வர் சுவேந்து அதிகாரி நேற்று தொடக்கி வைத்தார். முதற்கட்டமாக பயனாளிகளுக்கு 3000 உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டது. தெற்கு டெல்லியின் மால்வியா நகர் பகுதியில் பிரபலியமான லெமன் கிரீன் என்ற ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கச்வானின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு பழங்குடி சமூகத்தில் இந்த வாரம் நடந்த கொடூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரை தேடும் பணி மீண்டும் தொடங்கியுள்ளது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஃபீவா உலகக்கோப்பை விளையாட்டை பார்வையிட வரும் பார்வையாளர்களை வரவேற்கும் ஒரு முயற்சியின் பகுதியாக குரூஸ் மலையில் இதுவரை காட்சிப்படுத்தப்பட்டதிலேயே மிகப்பெரிய கெனடிய கொடியை குரூஸ் மவுண்டன் ரிசோர்ட் ஏற்றியுள்ளது. மேயர் கென் சிம் கவுன்சிலர் ஷோன் ஓர் துன்புறுத்தப்படுவதாக தனது பதவியின் செல்வாக்கை தவறாக பயன்படுத்தியதாக ஒரு சுயாதீன விசாரணை மூலம் கண்டறிந்ததைத் தொடர்ந்து வன்கூவர் நகரசபை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என வாக்களித்தது. அமெரிக்க அரசியல் பிரச்சாரங்களுக்கு எந்தவித நிதியும் அளிக்க திட்டமிடவில்லை என்று ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் அறிவித்துள்ளார். கடந்த மே மாதம் தைவானுக்கு சென்று வந்த நியூசிலாந்து நாடாளுமன்ற குழுக்கள் உறுப்பினர்கள் குழு ஒன்று சீனாவுக்குள் நுழைவதற்கு பெய்ஜிங் தடை விதித்துள்ளதாக நியூசிலாந்து தெரிவித்ததுடன் இந்த தடை குறித்து கவலையையும் வெளிப்படுத்தியுள்ளது. ஈராக்கின் ஏர்பில் விமானப்படை தளத்தில் மே 31 நடந்த பயிற்சி விபத்தில் உயிரிழந்த வீரர் டெக்சஸின் ராபின்சனைச் சேர்ந்த 26 சார்ஜன் டேவின் சீபல் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை புதன்கிழமை அடையாளம் கண்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் மற்றும் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஆகியோருடன் 3 மணி நேரம் உரையாடியதாகவும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்குமாறு அமெரிக்க கூட்டாளிகளை வலியுறுத்தியதாகவும் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜான்சன் தெரிவித்துள்ளார். CMR தமிழ் FM 101.3 செய்திகள். Listen to us around the universe. www.cmr.fm. டொரண்டோ நேரம் காலை 6:10. புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

0: Listen to us around the universe. www.cmr.fm.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: கிடைத்தவர்களுக்கு தெரியாது, கிடைக்காதவர்களுக்கு புரியாது, தொலைத்தவர்களுக்கு தான் தெரியும் அதன் வலிமை. இதுதான் அன்பு என்பதே.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

CMR தமிழ் FM புத்தமது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் இசையுலகின் இனிய குரல் மன்னன், கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் என்றும் வாழும் பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாள் ஆகும். 1946 June 4 பிறந்த SP அவர்கள் 5 மேலாக 1000 பாடல்களை பாடி இந்திய இசையுலகில் அழியாத தடம் பதித்தவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடி உலக சாதனை படைத்தவர். அவரது குரல் காதலுக்கு இனிமையையும், சோகத்துக்கு ஆழத்தையும், பக்திக்கு பரவசத்தையும், மகிழ்ச்சிக்கு உற்சாகத்தையும் கொடுத்தது. இன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பாடிய சில மறக்க முடியாத பாடல்களை நினைவு கூர்வோம். இளைய நிலா பொழிகிறதே, மன்றம் வந்த தென்றலுக்கே, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, காதல் ரோஜாவே, அஞ்சலி அஞ்சலி, மலரே மௌனமா, முன்பனியா, முதல் மலையா. SP அவர்கள் ஒரு பாடகர் மட்டுமல்ல, அவர் ஒரு உணர்வு. அவரது குரல் ஒலிக்கும் போதெல்லாம் நம் வாழ்க்கையின் இனிய நினைவுகள் மீண்டும் உயிர் பெறுகின்றன.

0: இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி தமிழ் இசையுலக
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: Singaraj is the best for the Tamil community.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

0: தொழிலம் காலை 6:30.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
0: டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதைத் தொடர்ந்து மருந்துகளின் விலைகளையும் அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் 5 சிறுவர்களில் ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட மருத்துவ நிபுணர் அனில் ஜெய்சிங்கர் தெரிவித்துள்ளார். பவனியா சிறுவர் பாதாளக்குழு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 7 மாணவர்களை இரட்டை பெரியகுளம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பாரதிய ஜனதா தமிழக வெற்றிக் கழகம் பெயர்கள் வெவ்வேறானாலும் ஜனநாயகத்தை சிதைக்கும் செயல்பாடுகளால் ஒன்றாகிவிட்டனர் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியாவில் இபோலா நோய் பாதிப்புகள் தற்போது வரை எதுவும் பதிவாகவில்லை என இன்றைய தினம் மத்திய சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. தெற்கு டெல்லியின் மல்வியா நகர் பகுதியில் பிரபலமான லெமன் கிரீன் என்ற ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படவுள்ளது. ஃபீவா உலகக்கோப்பை விளையாட்டை பார்வையிட வரும் பார்வையாளர்களை வரவேற்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக குரூஸ் மலையின் இதுவரை காட்சிப்படுத்தப்பட்டதிலேயே மிகப்பெரிய கெனடிய கொடியை குரூஸ் மவுண்டன் ரிசோர்ட் ஏற்றியுள்ளது. மேயர் கிம் கென் சிம், கவுன்சிலர் ஷான் ஓர் துன்புறுத்தப்படுவதற்காக தனது பதவியின் செல்வாக்கை தவறாக பயன்படுத்தியதாக ஒரு சுயாதீன விசாரணை மூலம் கண்டறிந்ததைத் தொடர்ந்து வன்குவர் நகரசபை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என வாக்களித்தது. அமெரிக்க அரசியல் பிரச்சாரங்களுக்கு எந்தவித நிதியும் அளிக்க திட்டமிடவில்லை என்றே ஓபன் ஐ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஓல்ட்மன் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் மற்றும் வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ ஆகியோருடன் 3 மணி நேரம் உரையாடியதாகவும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்குமாறு அமெரிக்க கூட்டாளிகளை வலியுறுத்தியதாகவும் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மேக் ஜான்சன் தெரிவித்துள்ளார்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
4: Working for you.
3: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
6: உரும்பிராய் மக்கள் ஒன்றிய கனடாக்களை நடாத்தும் தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவு தின கூட்டம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 பாபா பேங்கட் ஹாலில் நடைபெறும். 416-841-2953. வட்டுக்கோட்டை இந்து வாலிபர் சங்க கனடா கிளையின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 2 ரொசல் ரோடில் உள்ள ஆடம்ஸ் பார்க் ஏரியா 4 நடைபெறும். 416-996-2953. 6915. தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னத்துறையின் பவளவிழா சிறப்பு மலர் அறிமுக விழா ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு இலக்கம் 3474 கிங்ஸ்டன் ரோடில் அமைந்திருக்கின்ற கியூசிஸ் பேங்க்வெட் ஹாலில் நடைபெறும். 416-561-8624.
5: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: Listen to us around the universe. www.cmr.fm.
1: தொண்டிரம் காலை 6:36 புதமது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி. ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்கான பன்னாட்டு நாள் இன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. போர், ஆயுத மோதல், ஆக்கிரமிப்பு மற்றும் வன்முறைகளால் பாதிக்கப்படும் உலகின் அனைத்து சிறுவர்களையும் நினைவு கூறவும் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உலகிற்கு உணர்த்தவும் இந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையால் பிரகடனப்படுத்தப்பட்டது. சிறுவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும் உரிமை கொண்டவர்கள். ஆனால் உலகின் பல பகுதிகளில் போர்களும் மோதல்களும் தொடர்கின்றன. இதன் விலையே பெரும்பாலும் அப்பாவி குழந்தைகள் செலுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். இலங்கையையும் நினைத்து பார்க்கின்ற பொழுது பல சதாப்தங்களாக நீடித்த ஆயுத மோதலின் விளைவாக ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் தங்கள் பெற்றோர்களை இழந்தனர். பலர் இடம்பெயர்ந்தனர். சிலர் கல்வியை இழந்தனர். சிலரின் குழந்தை பருவம் பயம் மற்றும் துயரத்தின் மத்தியில் கழிந்தது. போரின் இறுதி கட்டங்களிலும் அதற்கு முன்னரும் காணாமல் போனதாக கூறப்படும் சிறுவர்கள் பற்றிய கேள்விகள் இன்னும் பல குடும்பங்களில் மனதில் பதிலின்றியுள்ளன. தங்கள் பிள்ளைகளை தேடி இன்னும் காத்திருக்கும் பெற்றோர்களின் வேதனை காலத்தால் கூட முழுமையாக ஆறாத ஒரு காயமாகவே உள்ளது. இந்த நாளில் நாம் நினைவு கூற வேண்டியது கடந்த காலத்தின் துயரங்களை மட்டுமல்ல, எதிர்காலத்தில் எந்த சிறுவரும் போர், வன்முறை, வெறுப்பு அல்லது ஆக்கிரமிப்பின் பலியாக மாறாத உலகை உருவாக்க வேண்டிய பொறுப்பையும் எங்களுக்கு இருப்பது என்பதைத்தான். ஒரு குழந்தையின் கையில் புத்தகம் இருக்க வேண்டும், ஆயுதமல்ல. ஒரு குழந்தையின் கண்களில் கனவுகள் இருக்க வேண்டும், பயமல்ல. ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் சிரிப்பு இருக்க வேண்டும், கண்ணீர் அல்ல. இன்று இந்த நினைவு நாளில் போரினாலும் வன்முறையாலும் உயிரிழந்த, காயமடைந்த, இடம்பெயர்ந்த மற்றும் காணாமல் போன அனைத்து சிறுவர்களையும் அஞ்சலியுடன் நினைவு கூர்வோம். இதேவேளை உலகின் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாகவும் கண்ணியத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்க அனைவரும் உறுதியெடுப்போம். குழந்தைகளை பாதுகாப்பது ஒரு கடமை மட்டுமல்ல, அது மனித குலத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும் என்பதையும் இந்த நாளில் நாம் அனைவரும் புரிந்து கொள்வோம்.
2: மலர்ந்திருக்கும் புத்தம்புது காலையில் நெஞ்சங்களை வருடி CMR தமிழகமில் ஒலித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை கேட்கலையோ? சாலையோர போக்குவரத்தின் நெரிசல் நடுவே நெஞ்சத்தை தொட்டு செல்லும் பாடல்களை CMR தமிழகமின் புத்தம்புது காலையில் கேட்க

மாற்றோடம் காலை 6:43 காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மன நிம்மதி, இதை தேடித்தான் நாங்களும் அலைந்து கொண்டு இருக்கின்றோம். மன நிம்மதி, நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுகின்றீர்களோ இன்றைய நாளில் அவற்றை ஒரு காகிதத்தில் வரிசையாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓராண்டு கழித்து அந்த காகிதத்தை எடுத்து பாருங்கள். அப்போது நீங்கள் பயந்த அல்லது கவலைப்பட்ட பெரும்பாலான விடயங்கள் நடந்திருக்காது. ஒருவேளை சிலது நடந்திருந்தாலும் நீங்கள் நினைத்த அளவுக்கு அவை மோசமானதாக இருந்திருக்காது. உண்மையில் நிகழ்வுகள் நம்மை அதிகமாக துன்புறுத்துவது இல்லை. அந்த நிகழ்வுகள் குறித்து நாம் முன்கூட்டியே உருவாக்கிக் கொள்ளும் கவலைகள் தான் நம்மை அதிகம் வாட்டுகின்றன. நம் உடல் எப்போதும் ஒரே நிலையில் இருப்பது இல்லை. சில நாட்களில் உற்சாகமாக இருக்க வைக்கும், சில நாட்களில் களைப்பும் சோர்வும் இறக்கம். அதுபோலவே நம் வயிறும் எப்போதும் ஒரே மாதிரி செயல்படாது. சில உணர்வுகளை எளிதாக சிரித்துக் கொள்ளும், சிலவற்றை செரிக்க சிரமப்படும். ஆனால் வயிறு உப்புரஸ் ஜீரணமாக வயிற்று வலி போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். வாழ்க்கையும் இது போலவேதான். குழம்புக்கு உப்பு புளி காரம் தேவைப்படுவது போல வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கவலை, கொஞ்சம் வேதனை, கொஞ்சம் துன்பம் தேவை. அவை நம்மை உடைக்க வருவது இல்லை, மாறாக நம்மை பக்குவப்படுத்தவும் வலிமைப்படுத்தவும் வருகின்றன. எனவே பயம் மற்றும் கவலைகளை முற்றிலும் தவிர்க்க முயற்சிப்பதை விட அவற்றை வாழ்க்கையின் ஒரு இயல்பான பகுதியாக ஏற்றுக்கொண்டு முன்னேற கற்றுக்கொள்வதே மன நிம்மதிக்கான வழியாகும். Listen to us around the universe. www.cmr.fm.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1800 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
4: சோழரம் காலை 6:52 புதுமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் டொரண்டோ போலீசார் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தலை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் உள்ள லிபர்ட்டி வில்லேஜ் பகுதியில் வசித்து வந்த 53 வயதான திரைப்பட இயக்குநர் ரியாஸ் ஹபீப் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு கணவனையும் மனைவியையும் குற்றவாளிகள் என்று டொரண்டோ போலீசார் தற்பொழுது அறிவித்து இருக்கின்றார்கள். 36 வயதான கோ ட்ரான் மற்றும் அவரது மனைவி இசபெல் நுயோன் ஆகியோருக்கு எதிரான தீர்ப்பு இப்பொழுது வழங்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் இந்த இயக்குநர் ரியாஸ் ஹாப்பை கொலை செய்த குற்றச்சாட்டில் இருவரும் குற்றவாளிகள் என தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. ட்ரான் இரண்டாம் நிலை கொலை குற்றத்தில் குற்றவாளி என தீர்ப்பிடப்பட்டு இருக்கின்றார். அதேவேளையில் இவருடைய கொலைக்கு துணை புரிந்த குற்றத்திலும் இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு இருக்கின்றது. இந்த தம்பதியினர் 26 வெஸ்டர்ன் பேட்டரி ரோட் பகுதியில் உள்ள டவுன் ஹவுஸ் வளாகத்தில் ஹபீப் வசித்த வீட்டின் கீழ்த்தளத்தில் வசித்து வந்ததாகவும், 2023 June 6 அதிகாலை நேரத்தில் ஹபீப்பின் குடியிருப்பிலிருந்து அலறல் சத்தங்கள் கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு, பின்னர் June 8 அன்று அதே குடியிருப்பு வளாகத்தில் நிலத்தடி கராச்சில் உள்ள குப்பையில் இருந்து துர்நாற்றம் வந்ததை தொடர்ந்து அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த திரைப்பட இயக்குநர் ஹபீப்பின் கொலை வழக்கில் லிபர்ட்டி வில்லேஜ் பகுதியில் வசித்து வந்த இந்த தம்பதியின்

காதலுக்கும் திருமணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு ஞானியை அணுகிய சீடன் கேட்டான். காதலத்துக்கும் திருமணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்கின்றாயா என்று அந்த ஞானியும் அந்த சீடனை கேட்டார். அதற்கு ஞானி, அது இருக்கட்டும், முதலில் நீ ரோஜா தோட்டத்துக்கு போ. அங்கே உனக்கு எது உயரமான ரோஜா செடி என்று தோன்றுகிறதோ அதை எடுத்துக்கொண்டு வா. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ காரணம் கொண்டும் போன வழியே திரும்பி வரக்கூடாது என்றார். கிளம்பிய சீடன் சிறிது நேரம் கழித்து வெறும் கையுடன் வந்தான். அப்பொழுது ஞானி, எங்கே உன்னை கவர்ந்த உயரமான செடி என்று கேட்டார். சீடன் சொன்னான், குருவே, வயலில் இறங்கி நடந்தபொழுது முதலில் உயரமான ஒரு செடி என்னை கவர்ந்ததே. அதைவிட உயரமான செடி இருக்கக்கூடும் என்று தொடர்ந்து நடந்தேன். இன்னும் உயரமான ரோஜா செடிகள் தென்பட்டன. அவற்றை விட உயரமான செடிகள் இருக்கக்கூடும் என மேலும் நடந்தேன். அதன் பிறகு தென்பட்டதெல்லாம் குட்டையான ரோஜா செடிகளே. வந்த வழியே திரும்ப வரக்கூடாது என்பதால் முன்னர் பார்த்த உயரமான செடியையும் கொண்டு வர முடியவில்லாமல் போய்விட்டது என்றான். புன்முறுவலோடு ஞானி சொன்னார், இதுதான் காதல் என்றே. பின்னர் ஞானி அவனை பார்த்து, சரி போகட்டும், ஏதோ அந்த வயதில் அதோ அந்த வயதில் சென்று உன் கண்ணுக்கு அழகாக தெரிகின்ற ஒரு சூரியகாந்தி செடியை பிடுங்கி வா. ஆனால் இப்போது கூடுதலான ஒரு நிபந்தனை, ஒரு செடியை பிடுங்கிய பின் வேறு ஒரு செடியையும் பிடுங்கக்கூடாது என்றான். சிறிது நேரத்தில் சீடன் ஒரு சூரியகாந்தி செடியுடன் வந்தான். ஞானி கேட்டார், இதுதான் அந்த தோட்டத்திலே அழகான சூரியகாந்தி செடியா? சீடன் சொன்னான், இல்லை குருவே, இதைவிட அழகான செடிகள் இருக்கின்றன. ஆனால் முதல் முறை கோட்டை விட்டது போல் இந்த முறையும் விட்டுவிடக்கூடாது என்ற அச்சத்தில் முகப்பிலேயே எனக்கு அழகாக தோன்றி ஒரு செடியை பிடுங்கி வந்துவிட்டேன். நிபந்தனைப்படி ஒரு செடியை பிடுங்கிய பின் வேறு செடியை பிடுங்கக்கூடாது என்பதால் அதன் பிறகு இதைவிட அழகான செடிகளை நான் பார்த்தபோதும் பறிக்க விரும்பவில்லை. இப்போது ஞானி சொன்னார், இதுதான் திருமணம் என்றே.

0: தொடர்ந்து நேரம் காலை 7:01.
1: சிஎம்ஆர் தமிழகம் இன்று மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: பொதுமக்களுக்கு தரமான நுகர்பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் லங்கா சதோச நிறுவனம் ஊடாக 25 அத்தியாவசிய நுகர்பொருட்களை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துக்கொண்டது. இவ்விடயம் தொடர்பாக தெரிவித்த கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசேகர, தற்போது சந்தையில் கிடைக்கப்பெறும் சில அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்து நுகர்வோர் மத்தியில் எழுந்துள்ள கவலைகளுக்கு தீர்வு காண்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். அத்துடன் வர்த்தக சந்தையில் இடைத்தரகர்கள் காரணமாக நுகர்பொருட்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினங்களை குறைத்து அதன் மூலம் பொதுமக்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதை தடுப்பதற்கும் இந்த நேரடி இறக்குமதி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த புதிய இறக்குமதி பொறிமுறையின் ஊடாக தரம் வாய்ந்த அத்தியாவசிய பொருட்கள் எந்தவித தட்டுப்பாடுமின்றி மிகவும் மலிவான விலையில் நுகர்வோரை சென்றடையும் என அமைச்சு எதிர்பார்க்கின்றது. நாடாளுமன்றத்தினால் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு வருமான வரி சட்டமூலத்துக்கு சபாநாயகர் தனது சான்றொப்பத்தை வழங்கியுள்ளார். இதற்கமைய இச்சட்டம் 2026 இலக்க உள்நாட்டு வருமான வரி சட்டமாக நடைமுறைக்கு வருவதாக நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது. இப்புதிய சட்ட விதிகளின்படி நாட்டில் மேற்கொள்ளப்படும் சில குறிப்பிட்ட முக்கிய நிதி பரிமாற்றங்களின் போது வரி செலுத்துவோர் அடையாள எண் சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிதி பரிமாற்றங்கள் அனைத்தும் உத்தியோகபூர்வ கண்காணிக்கப்படவுள்ளன. முச்சக்கர வண்டி மீது மரம் முறிந்து விழுந்ததில் பாடசாலை மாணவர் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். நாவலப்பட்டி மாபாகாந்த பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மீது மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் அதில் பயணித்த பாடசாலை மாணவர் உட்பட 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக நாவலப்பட்டி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று காலை 6:45 குறித்த முச்சக்கர வண்டி மாபாகந்த பகுதியிலிருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. பிரதான வீதிக்கு அருகிலிருந்த பெரிய மரம் முறிந்து வீழ்ந்ததில் முச்சக்கர வண்டியில் இருந்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் அதன் சாரதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். இந்த விபத்தை அடுத்து நாவலப்பட்டி காவல்துறையினர் மற்றும் பிரதேசவாதிகள் இணைந்தே முறிந்து விழுந்த மரத்தை வெட்டி அகற்றியதுடன் உயிரிழந்தவர்களின் உடல்களை நாவலப்பட்டி மாவட்ட பொது மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். நெடுங்காலமாக பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட இந்த மரத்தை வெட்டி அகற்றுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவித்தும் அதற்கு முறையான தீர்வு வழங்கப்படாதனாலேயே இந்த துரதிர்ஷ்டவசமான விபத்து நேர்ந்துள்ளதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். விபத்து குறித்து நாவலப்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித்த ராஜபக்சவுக்கு எதிரான பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை 9 வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேல்நீதிமன்ற நீதியரசர் உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இந்த வழக்கு இன்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார பிரதிவாதியினால் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீரமைப்பு மனு ஒன்று நேற்று புதன்கிழமை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார். அந்த மனு மீதான விசாரணையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஜூன் 16 ஒத்திவைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதுவரை மேல்நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள இந்த வழக்கு தொடர்பான சாட்சியங்களை முன்வைக்கப் போவதில்லை என முறைப்பாட்டாளர்களின் தரப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், எனவே சாட்சிகளை அழைக்காமல் வழக்கின் அடுத்தகட்ட நடவடிக்கைகளை ஒத்திவைக்குமாறு மேல்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேல்நீதிமன்ற நீதியரசர் வழக்கின் விசாரணைகளை ஜூலை 9 வரை ஒத்திவைத்ததுடன் அன்றைய தினம் சாட்சிகளை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறும் உத்தரவிட்டார். இந்திய நாட்டின் வான்பரப்பை பாதுகாக்கும் திறனை வலுப்படுத்தும் வகையில் ரஷ்யாவிடம் 4 கட்டமாக S-400 வான் கவச தளபாடங்கள் இந்தியாவை சென்றடைந்துள்ளது. தற்கால போர் முறைகள் பெரும்பாலும் வான்வழி தாக்குதலாகவே இருப்பதால் ஒவ்வொரு நாடும் தங்கள் வான்பரப்பை பாதுகாக்க அதிகம் செலவிடுகின்றன. இந்த நிலையில் வான்பரப்பை பாதுகாக்கும் திறனை வலுப்படுத்த ரஷ்யாவிடமிருந்து S-400 வான் பாதுகாப்பு கவசங்களை இந்திய விமானப்படையில் சேர்க்கும் பணி துரிதப்பட்டுள்ளது. இந்த வகையில் ரஷ்யாவிடமிருந்து 5 எண்ணிக்கையிலான S-400 கவச வாகனங்களை கவச விமானங்களை கொள்வனவு செய்ய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஏற்கனவே 3 S-400 கவச விமானங்கள் நாட்டுக்கு வந்த நிலையில் தற்போது 4வது S-400 கவச தளபாடங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது விரைவில் களத்தில் செயல்பாட்டுக்கு வருவனவும் தெரிவிக்கப்படுகின்றது. S-400 வான் கவசம் 600 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் ஏவுகணைகளையும் ரேடர் உதவியுடன் கண்டறியும் எனவும் 400 கிலோமீட்டர் தூரம் வரையிலான இலக்குகளை அளிக்கும் என்றும் கூறப்படுகின்றது. மத்திய பிரதேச மாநிலம் சித்தி மாவட்டத்தில் 2025 ஏப்ரல் முதல் 2026 மார்ச் வரை ஓராண்டுக்குள் 53 மகப்பேறு இறப்புகள் ஏற்பட்டது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை முன்னெடுத்துள்ளது. விழிப்புணர்வு, மருத்துவ வசதிகள் ஆகியவற்றின் பற்றாக்குறை காரணமாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. ஊடகங்களில் வெளியான இச்செய்தி உண்மையானால் அது மனித உரிமைகளை மீறக்கூடியதாகும். இதையடுத்து இது தொடர்பாக 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய பிரதேச தலைமைச் செயலாளருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அறிக்கை அனுப்பியுள்ளது. 2026 மே 29 அன்று ஊடகங்களில் வெளியான தகவல்களின்படி 53 மகப்பேறு இறப்புகளில் உயிரிழந்தவர்களின் சராசரி வயது 26 என்று கூறப்படுகின்றது. அங்குள்ள மாவட்ட மருத்துவமனை, முதன்மை சுகாதார மையங்கள், சமுதாய சுகாதார மையங்கள் ஆகியவற்றில் மருத்துவர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் உட்பட அடிப்படை உள்கட்டமைப்பு வசதி பற்றாக்குறை நிலவுவதாக ஊடகங்களில் செய்தி வெளியானதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு க ஸ்டாலினை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த மக்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்திய குடியுரிமை வழங்க முன்னைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு மேற்கொண்ட முயற்சிகளுக்காக மு க ஸ்டாலினிடம் நன்றி தெரிவித்தனர். அத்துடன் இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்க நிரந்தர தீர்வு காண உதவுமாறும் மு க ஸ்டாலினிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்
4: கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
9: Everything okay? No problem, Dijinam.
10: Bar kalamu closing da, tadikira nadi.
11: The customer you're trying to reach is not available.
12: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkindirgala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
9: Last minute left. Closing
10: day, the Pradesh. Thanks. Selvam.
9: Chari.
13: புத்தம்பது நாளுக்கு புத்தம்பது காலை. பூக்கள் மலர்வது போலவே இந்த நாளும் உங்கள் மனதிலும் வாழ்விலும் மலரட்டும். ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த இந்த காலை நேர நிகழ்ச்சி உங்களுக்கான முதல் கடிகாரம். சுவையான செய்திகள், சிந்திக்க வைக்கும் கருத்துக்கள், குட்டி கதை, மகிழ்வளிக்கும் இனிதான பாடல்கள், காலை நேரத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். புத்த புது காலை உங்களுடன் கற்றலைகளில்

புதுமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் திரை துடைக்கும் வேலைக்கு ஒருவன் விண்ணப்பித்திருந்தான். திரை துடைத்து காட்டச் சொன்னார்கள். நன்றாக துடைத்தார். அடுத்ததாக சின்னதாக ஒரு இன்டர்வியூ. கடைசியில் அவனிடம் தகவல் சொல்வதற்காக இமெயில் முகவரி கேட்டார்கள். இமெயிலா? எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாதே என்றான் துடைக்க வந்தவன். கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புகிறவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா? சேச்சே என்று அவனை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். வேலை இல்லை என்றதும் அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கையில் 10 ரூபாய் இருந்தன. அதைக் கொண்டு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினான். பக்கத்து குடியிருப்பு பகுதியில் கூவி கூவி விட்டான். $10 மேலதிக லாபம் கிடைத்ததே. மீண்டும் மீண்டும் வெங்காய விற்பனை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் விட்டு சில வருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரியாகிவிட்டான். இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கிக் கணக்கு திறப்பது சம்பந்தமாக ஒரு வங்கி ஊழியர் அவரிடம் பேச வந்திருந்தார். அவருடைய இமெயில் முகவரி கேட்டார். வியாபாரி இமெயில் முகவரி இல்லை என்று பதிலளிக்க, இமெயில் இல்லாமலா இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறிவிட்டீர்களா? உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட்டில் தெரிந்திருந்தால் என்று ஆச்சரியமாக கேட்டார் வங்கி ஊழியர். அதெல்லாம் தெரிந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைத்துக் கொண்டு இருப்பேன் என்றான் அந்த வளர்ந்து வந்த வெங்காய வியாபாரி. வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதே, எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காகவும் காத்திருக்கும்.

ஒருத்தர் நாலு நாளாக ஃபேஸ்புக் வரவில்லை என்றால் உருப்பட போறார் என்று அர்த்தம். அதே நாலு மாசமாக வரவில்லை என்றால் எங்கேயோ அவர் உருப்பட்டு விட்டார் என்பது அர்த்தம்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வெள்ளிக்கிழமையும் அதிகூடிய வெப்பநிலையாக 30 பாகை செல்சியஸ் இருக்கும் என்றும், சனி ஞாயிறு தினங்களும் அதிகூடிய வெப்பநிலையாக 2 நாட்களுமே 25 பாகை செல்சியஸ் இருக்கும் வேளையில், சனிக்கிழமை மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளாக 40%, ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளாக 30% டொரண்டோ பெரும்பாக்கத்தில் தென்படுகின்றது.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
4: புதுமது காலையுடன் காலைப்படுதில் நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். உங்கள் முதல் வீடு அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிடுகின்றீர்களா? அல்லது தற்போது உள்ள பி லெண்டர் மோர்கேஜை மாற்றி சிறந்த வட்டி வீதமும் நல்ல சலுகைகளும் சிஐபிசி வங்கியூடாக பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு உதவ தயாராக உள்ளார் சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன். மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ், டிரான்ஸ்ஃபர், புதிய மோர்கேஜ், செல்ஃப் எம்ப்ளாய்டு அல்லது கனடாவுக்கு புதியவர்களுக்கான மோர்கேஜ் சொல்யூஷன் என உங்கள் தேவைக்கு பொருத்தமான சரியான தீர்ப்புகளை வழங்குகின்றார். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் அதிக பயன்பெறவும் சிறந்த வட்டி வீதங்களை அறியவும் இன்றே அவரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அருகிலுள்ள சிஐபிசி வங்கியிலேயே அவரை சந்தித்து மோர்கேஜை பெற மிதுன் குலேந்திரநாதன். சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் அட்வைசர், 647-459-9757. நேர்கள் புத்தமது காலையில் சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
5: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: காலை 7:31.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
4: சிறுபோக நெல் அறுவடை காலம் நெருங்கியுள்ள சூழலில் தாமதமின்றி துரிதகதியில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமென வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் உரிய தரப்பினருக்கு வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் 5 சிறுவர்களில் ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட மருத்துவ நிபுணர் அனில் ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார். பவனியா சிறுவர் பாதாளக்குழு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 7 மாணவர்களை இரட்டை பெரியகுளம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து கொண்டனர். இந்தியாவில் இபோலா நோய் பாதிப்புகள் தற்போது வரை எதுவும் பதிவாகவில்லை என இன்றைய தினம் மத்திய சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. கடந்த மே மாதம் தாய்வானுக்கு சென்று வந்த நியூசிலாந்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று சீனாவுக்கு நுழைவதற்கு பெய்ஜிங் தடை விதித்துள்ளதாக நியூசிலாந்து தெரிவித்ததுடன் இந்த தடை குறித்து கவலையை வெளியிட்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் மற்றும் வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபி ஆகியோருடன் 3 மணி நேரம் உரையாடியதாகவும், ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்குமாறு அமெரிக்க கூட்டாளிகளை வலியுறுத்தியதாகவும் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜான்சன் தெரிவித்துள்ளார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல். டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
7: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். ஜூன் மாதம் 6 மற்றும் 7 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள். கஜன் கனக விநாயகம், 416-274-4345, 416-274-4345. உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம்.
4: காலை 7:34 இன்றைக்கு நாள் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் பிறந்த நாளாகும். அவர் மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் என்றும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கும். அந்த பாடல்கள் மூலம் அவர் என்றுமே எங்களுடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். அவரின் பாடல்களில் என்றுமே எம் உள்ளங்களில் இருந்தும் இதயங்களில் இருந்தும் எங்களால் மறக்க முடியாத ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது.
8: இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை.

0: listen to us around the universe. www.cmr.fm.
1: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
3: உங்களுக்கு. உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தாய் சாப்பிட வர போயிடும். இந்த கோசரியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்களி.
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800.
1: உதயம் சூப்பர் மார்க்கெட். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: இந்த வேளையில் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விளக்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விளக்கம் அறிவித்தல். பிக்கரிங் அல்லது பிரம்ப்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹோம் வாங்க திட்டமிடுகின்றீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3-bedroom மற்றும் 4-bedroom டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்போது விற்பனைக்கு வந்துள்ளன. அடுத்து 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம் புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்கும் 130,000 வரையிலான HST ரிபேட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை $719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன், 416-700-2222. மேலும் அவருடைய இணையதளமான j.ca.com சென்று மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ஜெயின் தொலைபேசி இலக்கம் 416-700-2222. நேர்களில் புத்தம்பது காலையில் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜெய பரமநாதன் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.

0: கேன்ஸ்மைல் டென்டல் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ட்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர் டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்ஸியன் டண்டாஸ் இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோட் யூனிட் 206
1: அவர்களின் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 4167512150, 4167512150. The Brick Outlet.
2: காலை 7 மணி 48 நிமிடம். இது 19 காலை நேரம். பொதுவாகவே ஜப்பானில் இருப்பவர்கள் 100 வயதை கடந்தவர்களாகவே அதிகம் இருக்கின்றார்கள். எப்படி இந்த ஜப்பானியர்கள் 100 வயதை கடந்து வாழ்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் பார்த்தால், அவர்கள் இயற்கையை சார்ந்த எளிமையான உணவு முறை பழக்கத்தை கொண்டவர்கள். தினந்தோறும் சாப்பிடும் போது அவர்கள் வயிற்றை 80% மட்டும்தான் நிரப்புவார்கள். தினமும் உடலை ஏதாவது வேலையில் ஈடுபடுத்துவார்கள். மன அமைதியில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். அவர்கள் தினந்தோறும் கிரீன் டீ குடிக்கும் பழக்கம் ஒருவரின் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியத்தை இந்த கிரீன் டீ தருகின்றது. தினந்தோறும் அவர்கள் ஒமேகா 3 அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்கின்றார்கள். இதனால் அவர்கள் உடல் வலுப்பெறுகிறது. எப்போதும் சுத்தமான சூழ்நிலையில் அவர்கள் வாழ்கின்றார்கள். வயது ஆனாலும் ஏதாவது வேலையில் ஈடுபட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கின்றார்கள். இவைகள்தான் ஜப்பானிய மக்கள் 100 வயதை கடந்து வாழ்வதற்கு அவர்கள் கடைபிடிக்கின்ற சில வழிமுறைகள். நாங்களும் இவற்றை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து பார்ப்போம். நாங்களும் 100 அடிக்கின்றோமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும்.

அடர்ந்த காட்டுப்பகுதியில் குதிரை புல்மேய்ந்து கொண்டு இருந்தது. அங்குள்ள பொந்து ஒன்றில் வசித்த எலியை கண்டதும் இரண்டும் பேசி பழகிவிட்டன. சிறந்த நண்பர்களாகவும் ஆகிவிட்டன. இருந்தாலும் எலி தற்பெருமை எப்பொழுதுமே அடித்துக் கொள்ளும். நான் மிகவும் வலிமையானவன், மண்ணை துளைத்து வளையமைத்து விடுவேன், என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று அது தற்பெருமை அடிக்கும். ஏன் பாம்பை கூட விரட்டி அடித்து விடுவேன் என்று வீண் பெருமை பேசும். ஒரு நாள் எலியும் குதிரையும் கொஞ்ச தூரத்தில் சென்று மேய்ந்து வர முடிவு செய்தன. இரண்டும் பேசிக்கொண்டு நடந்தன. அப்போது, "நான் தான் உன்னை வழிநடத்தி செல்வேன். நான் சண்டையில் அவனை வீழ்த்தியிருக்கிறேன், இவனை வீழ்த்தியிருக்கிறேன்" என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டே முன் சென்றது எலி. திடீரென்று எலி நின்றது. "ஏனப்பா நின்று விட்டாய், தொடர்ந்து செல்லுன்றது குதிரை. எனக்கு கண் சரியாக தெரியாதா? அதே எதிரே பார், ஆறு ஓடுகிறது, எப்படி கடப்பது?" என்று கேட்டது எலி. "அது ஆறா? சிறிய கால்வாய், இதை எளிதாக கடந்து விடலாம்" என்று சொன்னது குதிரை. "இது கால்வாய் என்றா சொல்லுகிறாய்? இது பெரிய ஆறாக இருக்கின்றது. ஆகவே இறங்கினால் நிச்சயமாக நான் மூழ்கி விடுவேன்" என்று சொன்னது. அப்பொழுது குதிரை சொல்லித்தது, "எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கடந்து போகப் போகின்றேன். நீ என்ன செய்யப் போகின்றாய்? நீதானே பெரிய வீரன், எல்லோரையும் விழுத்து விடுவாய் விழுத்தி விடுவாய் என்று சொல்லுகின்றாய். இந்த கால்வாயும் உனக்கு பெரிதாக தெரியாதுதானே?" என்றே. அப்பொழுது எலி சொன்னது, "இல்லை இல்லை அப்பா, என்னை உன் முதுகில் ஏற்றிக்கொண்டு இந்த கால்வாயை கடப்பதற்கு எனக்கு உதவி செய்" என்றது. அப்பொழுது குதிரை அந்த எலியை பார்த்து சொன்னதே, "அப்படி வா வழிக்கு, இனியும் வீண் பெருமை பேசி வாழாதே. ஏனென்று சொன்னால், சில விடயங்கள் சிலர் எங்களுக்கு இலகுவாக இருக்கும், சில விடயங்கள் கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பொழுதும் வாழ்க்கையில் தற்பெருமை பேசுவது வாழ்க்கைக்கு அழகல்ல என்பதைத்தான் நான் உனக்கு சொல்லப் போகின்றேன்" என்று சொன்னது அந்த குதிரை.

0: டொரண்டோ நேரம் காலை 8 மணி.
1: சிஎம்ஆர் தமிழகம் இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
2: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: பிரதமர் மக்கானி இன்று டொரண்டோவில் சேர்க்கை நுண்ணறிவு குறித்த மத்திய அரசின் நுட்பமான செயல்பாடு குறித்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பல்வேறு அளவிலான துல்லியத்துடன் தகவல்களை ஏறக்குறைய உடனடியாக செயலாக்கக்கூடிய எந்திர கற்றல் மற்றும் கருவிகளின் விரைவான வளர்ச்சியை அரசாங்கம், வணிகங்கள் மற்றும் குடிமை சமூகம் எதிர்கொண்டு வரும் வேளையில் இந்த நுட்பமான செயல்பாட்டு தகவல் வருகின்றது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்த செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் இவான் சொலமன், அரசாங்கத்தின் புதிய நோக்கமானது செயற்கை நுண்ணறிவு மீதான நம்பிக்கையை வளர்க்கவும், தொழிலாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும், கனடாவை கட்டியெழுப்ப உதவும் நோக்கமாக கொண்டிருக்கும் என கூறினார். இந்த நம்பிக்கையை வளர்ப்பதில் புதிய தனியுரிமை மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டங்கள் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும் என்றும் அரசாங்கம் கூறியுள்ளது. பலவீனமான பொருளாதார தரவுகளுக்கும் குறைந்து வரும் குடியேற்ற விகிதங்களுக்கும் இடையிலான தொடர்பு கடந்த சில ஆண்டுகளாக கனடாவின் பொருளாதார சவால்களை அதிகப்படியான குடியேற்றம் எவ்வாறு மறைத்தது என்பதை காட்டுகிறது என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். குடியேற்றமும் மக்கள் தொகை வளர்ச்சியும் குறையும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் குறைகிறது என்று பிரதமர் மக்கானி புதன்கிழமை கூறினார். பெருந்தொற்றுக்கு பிந்தைய பணவீக்கம் போன்ற பிற பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் 2023 மற்றும் 2024 ஆண்டு இருந்த அதிகப்படியான குடியேற்ற விகிதங்கள் கனடாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தாங்கி பிடிக்க நிச்சயமாக உதவியதாக இருந்தது என்று ராயல் பேங்க் ஆப் கனடா கனடாவின் பொருளாதார நிபுணர் நாதன் ஜான்சன் தெரிவித்துள்ளார். கனடா ஒரு தனித்துவமான சூழ்நிலையில் உள்ளது, ஏனெனில் அதன் மக்கள் தொகை வளர்ச்சியில் ஏற்பட்ட கடுமையான சரிவு பொருளாதாரத்தை இருப்பதை விட பலவீனமாக காட்டும் என்று அவர் கூறுகின்றார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பெர்சிட் பல்கலைக்கழகத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட 4 மாணவர்களில் ஒருவரான 20 வயது அமெரிக்கரை விடுவிக்க வேண்டுமென்று அமெரிக்க செனட்டர் கிறிஸ் வான் ஹாலன் வலியுறுத்தினார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் அதிகாலை 3 மணிக்கு அவரது வீட்டுக்கு வந்து எந்தவித விளக்கமும் அளிக்காமல் அவரை அழைத்துச் சென்றனர். தான் ஒரு அமெரிக்க குடிமகன் என்று அவர் அவர்களிடம் கூறிய போதும் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை என்று வான் ஹாலன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட காணொலியில் தெரிவித்தார். அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் அமெரிக்க குடிமக்களையே கொடுமைப்படுத்தும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் மீதும், குறிப்பாக நெதன்யாகு அரசாங்கத்தின் மீதும் தனக்கு மிகுந்த வெறுப்பும் சலிப்பும் ஏற்பட்டுவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளாலும் ராணுவத்தினராலும் அமெரிக்க குடிமக்கள் எந்தவித பொறுப்பு குரலுமின்றி கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் வான் ஹாலன் கூறினார். ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் மத்தியஸ்தருடன் எட்டப்பட்ட இஸ்ரேல் லெபனான் ஒப்பந்தம் ஒரு குறிப்பிடத்தக்க ராஜதந்திர முன்னேற்றமாக அமையக்கூடும் என்று இஸ்ரேலின் முன்னாள் ராணுவ தளபதி பென்னி கேண்டர்ஸ் வரவேற்றுள்ளார். எனினும் இந்த ஒப்பந்தம் களத்தில் உள்ள ஜதார்த்த சூழலில் சோதிக்கப்படும் என்றும் அவர் எக்ஸ் ஊடகத்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த ஒப்பந்தம் முழுமையாக செயல்படுத்தப்படும் வரை இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் எல்லைப்பகுதிக்குள்ளேயே தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். மேலும் ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து ஏற்படும் எந்தவொரு விதிமீறலுக்கும், அது மிக சிறியதாக இருந்தாலும் கூட, இஸ்ரேல் அரசு மிக கடுமையாக பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஹங்கேரி தனது வீட்டு அதிகாரத்தை கைவிட்டதை தொடர்ந்து உக்ரைன் மற்றும் மொல்டோவாவின் உறுப்புரிமை முயற்சிகளை ஐரோப்பிய ஒன்றியம் முன்னெடுத்துச் செல்லவுள்ளது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக ஹங்கேரியின் முன்னாள் பிரதமர் விக்டர் ஹோபன் அவற்றின் மீதும் வீட்டோ அதிகாரம் பயன்படுத்தியதால் அந்த நாடுகளின் உறுப்புரிமை முயற்சிகள் முன்னெடுக்கப்படவில்லை. தீவிர வலதுசாரி தலைவர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் பதிலாளராக செயல்பட்டு உக்ரைனுக்காக உதவிகளையும் ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளையும் அடிக்கடி தடுத்து வந்தார். ஆனால் மிதவாத தலைவர் பீட்டர் மக்கயர் தேர்தலில் விக்டர் ஓபனை தோற்கடித்த பிறகு ஒரு திருப்பு முனையாக நாட்டிலுள்ள ஹங்கேரிய இன மக்களின் உரிமைகள் குறித்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை மக்கயர் புதன்கிழமை உக்ரைனுடன் அறிவித்தார். உக்ரைன் தனது சிறுபான்மை செயல்திட்டத்தை இந்த ஒப்பந்தத்தை உள்ளடக்கும் வகையில் திருத்தியதுடன் உக்ரைனின் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பிரிமை பேச்சுவார்த்தைகளில் முதல் இணைப்பு குழுவை திறக்க ஹங்கேரி சம்மதிக்கும் என்று மக்கயர் கூறியதாக AFP செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டது. உக்ரைன் மற்றும் மல்டோவாவுடன் முதல் பேச்சுவார்த்தை குழுவை திறக்கும் பணியை உறுப்பு நாடுகள் முன்னெடுத்துச் செல்ல இது வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜூன் 15 தேதி அன்று லக்சம்பர்க்கில் நடைபெறும் அரசுகளுக்கிடையிலான மகாநாட்டின் முதல் பேச்சுவார்த்தை குழுவை திறப்பதன் மூலம் உக்ரைன் மற்றும் மல்டோவாவின் உறுப்புரிமைக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் முன்னணி ஈட்டியறிதல் வீரரான ருமேஷ் தரங்க உலக தடகள சம்மேளனத்தின் உலக தரவரிசையில் 7 இடத்தில் இருந்து ருமேஷ் தரங்க தற்போது 5 இடத்துக்கு முன்னேறியுள்ளார். இந்த முன்னேற்றம் எதிர்வரும் சர்வதேச போட்டிகள் மற்றும் உலக சாம்பியன்ஷிப் தொடர்களில் இலங்கைக்கு மேலும் பதக்க நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் 1 தேதி நடைபெற்ற மொரோக்கோ டயமண்ட் லீக் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் 85.97 மீட்டர் தூரம் எறிந்து ருமேஷ் தரங்க 2 இடத்தை பிடித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
2: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222 j.ca.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222 அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
9: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
10: Everything okay? No problem and dinam.
11: Bar kalamu closing da adikira nadik.
12: The customer you're trying to reach is not available.
13: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
10: Last minute le closing jeda Pradeep Chellathukku thanks.
11: Chellam illa da Selvam.
10: Sari sari.
0: தொடரம் காலை 8:09 நிமிடம். இந்த வேளையில் நூல் அறிமுக விழா தொடர்பான ஒரு அறிவித்தலை பார்த்து விடலாம். தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்தினத்துறை அவர்களின் பவள விழாவையொட்டி வெளியாகிய சிறப்பு மலர் அறிமுக விழா ஜூன் மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 இலக்கம் 34/74 கிங்ஸ்டன் ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள குயூசிஸ் பேங்க்வெட் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்தினத்துறை அவர்களின் பவள விழா சிறப்பு மலருடன் விடுதலை புலிகள் பத்திரிகையின் ஆசிரியர் சு ரவி அவர்கள் எழுதிய இரண்டு நூல்களையும் இந்நிகழ்வில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தாய்மண்ணை நேசிக்கும் அனைவரையும் தவறாமல் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு பேரன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு 416-561-8624 நேர்கள் புத்தம்புது காலையில் தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்களின் பவள விழாவையொட்டி வெளியாகிய சிறப்பு மலர் அறிமுக விழா தொடர்பான தகவலை கேட்டீர்கள்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: Listen to us around the universe. www.cmr.fm. சம்மர் டைம்ல ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி,
2: தமிழை இங்கு கொட்டி
1: ஆண்ட்ரியா,
2: ஓ சொல்றியா July 4,
1: Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire events.kilikoot.ca.
3: காலை 8:16 நிமிடம். மீண்டும் செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ்.
4: வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
3: இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பாக தொடர்ந்தும் செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. இதில் இன்னும் ஒரு முடிவு வந்ததாக தெரியவில்லை. இந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் இந்த குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சுரேஷ் சலே மீது மீண்டும் தடுப்பு காவலில் அவர் முடிவடையும் நிலையிலிருந்து மீண்டும் அவருடைய தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கோத்தபாய ராஜபக்சவின் பயணத் தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நாளுக்கு நாள் வருகின்ற இந்த மாற்றங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தொடர்பான குற்றவாளிகளை உலகுக்கு கொண்டு வருமா? அதன் உண்மையான உலகுக்கு இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துமா என்ற ஒரு கேள்வி தற்பொழுது இருக்கிறது. இவர்கள் இந்த சுரேஷ் சிலை மீதான தடுப்பு காவல் நீடிப்பு, கோதபய ராஜபக்சே பயணத்தடை தொடர்பாக நீடிப்பு தொடர்பாக நீங்கள் என்ன, நீங்கள் எதை, உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது?
4: இல்லை, நிச்சயமாக இது ஒரு அந்த திருப்பு முனையாக, அதாவது வந்து இலங்கையின் வரலாற்றிலேயே ஒரு திருப்பு முனையாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது நியாயமான விசாரணை இடம்பெறுகின்றதா என்றால், ஆம், நியாயமான விசாரணை இடம்பெறுகின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த Channel 4 என்கின்ற லண்டனை அடிப்படையாக கொண்ட தொலைக்காட்சி நிறுவனம் ஒளிபரப்பிய ஒரு செவ்வி, அதாவது வந்து பிள்ளையானின் தனிச் செயலாளராக இருந்த அசாத் மௌலானாவின் செவ்வி என்பது பல தகவல்களையும் கொண்டிருந்தது. அந்த தகவல்களின் அடிப்படையிலான விசாரணைகள் தற்பொழுது ஒரு பெரிய புதிய திருப்பங்களை ஏற்படுத்தி செல்கின்றன. அந்த வகையில் பார்க்க போனால், இது நிச்சயமாக ஒரு வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவற்றை ஆராய்கின்ற பொழுது எழுந்த ஒரு விசாரணையாக நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. அதற்கு மேலான பல விடயங்கள் இருக்கின்றன என்கின்ற விடயத்தை இப்பொழுது இந்த நீதிமன்றம் வாயிலாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை என்பது நிரூபித்து வருகின்றது, நிரூபிக்க முயன்று வருகின்றது. இதற்கு முனைப்பாக அனுராதா குமாரநாயக்கவும் மற்றும் சாணி, அதாவது வந்து அவர்களுடைய புலனாய்வு இயக்குனர் சாணி அபேசேகர் அவர்களும் செயற்பட்டு வருகின்றார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இவ்வாறாக வேறு விசாரணைகள் இடம்பெறுகின்றனவா என்றால் இல்லை. ஆனால் இந்த விசாரணை நிச்சயமாக அனைத்துலகின் கவனத்தை ஈர்த்த அல்லது வெளிநாட்டை சார்ந்த 200 மேற்பட்டோர் பலியான ஒரு விடயமாக இருப்பதால், அந்த விவகாரத்தை கொடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஆராய்ந்து இப்பொழுது இது ஒரு பூதாகரமான நிலையை அடைந்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையின் வரலாற்றிலேயே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் எனப்படுகின்ற நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியின் பயணத்தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் வரலாற்று பின்னணியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த வழங்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில், அதாவது வந்து இந்த அசாத் மௌலான் இப்பொழுது பிரான்சில் இருக்கின்றார். அவர் பிரான்சில் இருந்து இருக்கின்ற பொழுது அவரிடம் சென்று வாக்கு மூலம் பெற்று அது சமர்ப்பிக்கப்பட்ட, அவர் பிரான்ஸ் இலங்கை தூதுவாலுக்கு சென்று வாக்கு மூலம் வழங்கியதான ஒரு தகவல் இருக்கின்றது. அவ்வாறாக இந்த புலனாய்வு அதிகாரி சாணி அபேசேகரா சென்று பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இப்பொழுது கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட இந்த சாட்சியங்கள் இதை வெளிப்படுத்துகின்றன என்றால், இந்த 2019 ஆண்டு இடம்பெற்ற இந்த நிகழ்விற்கு முன்னராகவே கோத்தபய ராஜபக்ச மேற்படி நபர்களை சந்தித்ததாகவும், தான் ஒரு ஆட்சிக்கு வர விரும்புவதாகவும், அதற்கான ஒரு ஒத்துழைப்பிற்காக இவர்களுடன் இணைந்து செயற்பட்டதாகவும், அதில் சங்கேத பெயர்கள் அவர்களுக்கு பாவிக்கப்பட்டதாகவும், அதாவது வந்து கோத்தபய ராஜபக்ச அல்பா என்று அழைக்கப்பட்டதாகவும், இதே சுரேஷ் சாலை அவர்கள் சமி என்ற புனைப்பெயரில் அழைக்கப்பட்டதானதும் தகவல்களும் வேறு தகவல்களும் பயிரப்பட்டிருக்கின்றன. இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக 2005 தேர்தலின் பொழுது, ஜனாதிபதி தேர்தலின் பொழுது இரு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. ஒன்று எமில் காந்தர் என்பவர் ஊடாக பணம் வழங்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டு, இரண்டாவது இந்தியாவில் கோத்தபய ராஜபக்ச அவர்களை சென்று மன்னிக்கவும் கோத்தபய ராஜபக்ச இந்தியா சென்று, இந்தியா கோத்தபய ராஜபக்சவும் கேரளாவும் இந்தியா சென்று பிள்ளையான் மற்றும் அசாத் மௌலானவி போன்றவர்களை சந்தித்து, மௌலானா போன்றவர்களை சந்தித்து தனக்கு ஆதரவு தேவை என்கின்ற நிலைப்பாட்டை தெரிவித்ததானதாகவும் கருத்திருக்கின்றது. அதன் பிறகு இந்த உண்மையிலேயே தேர்தலின் வெற்றியின் பிரகான காலத்தில் தான் பாதுகாப்பு செயலராக வருவேன் என்கின்ற சந்தர்ப்பமும், அதன் பொழுது தனது செயற்பாடு அவர்கள் சார்ந்ததாக இருக்கும் என்கின்ற சந்தர்ப்பம் இருந்திருந்தது. இருந்த பொழுதிலும் 2005 வெற்றியின் பின்னரான காலத்தில் அது தொடர்பான ஒரு கனிமம் அல்லது ஒரு சாதக போக்குகள் என்பன சாதாரணமாகவே தெரிந்திருந்தன. கோத்தபய ராஜபக்ச கூட தனது அமெரிக்க பிரஜா உரிமையை அல்லது இரட்டை பிரஜா உரிமையை திறந்து இலங்கை பிரஜையாக மாறியிருந்தார். அதன் பின்னர் அவரது செயற்பாடுகள் என்பன அரசியல் சார்ந்ததாக ஈடுபட்டு இந்த 2019 தேர்தலுக்கு முன்னே, நான் நினைக்கின்ற நவம்பர் மாதம் தேர்தல், இவர்களை செப்டம்பர் மாதம் சந்தித்த அந்த அதற்கு முதல் ஆண்டு, அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முதல் இவ்வாறான அந்த கருத்து பகிர்வுகள் போன்றவை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தாங்கள் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டதான குற்றச்சாட்டைத்தான் இந்த மேற்படி நபர் வைத்திருந்தார் அசாத் மௌலானா. அதன் அடிப்படையிலான விசாரணைகள் வந்து தற்பொழுது வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற விடயங்கள், இந்த குண்டு வெடிப்பு ஒரு அரசியல் தேவைக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கோணத்திலான விசாரணைக்கு மேலும் உந்து துணியான ஆதாரமாக அல்லது ஒரு சம்பவ சாட்சியமாக நாட்டிலேயே இருக்க வேண்டியதாக கோத்தபய ராஜபக்ச அவர்களை வெளிநாடுகள் செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டு அவருடைய கடவுச்சீட்டு என்பது நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு அதாவது வந்து சான்றுகள் அதிகமாக இல்லாத பட்சத்தில் இவ்வாறான விடயம் என்பது நடைமுறை சாத்தியமற்றது. ஏனென்று சொன்னால் ஒரு நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக இருந்தவருக்கு அதன் பின்னரான காலத்திலும் இவ்வாறான சில கடப்பாடுகள் இருக்கின்றன. இருந்த பொழுதும் இங்கே கொழும்பில் இடம்பெற்ற இவருக்கு எதிரான போராட்டம், இந்த தாரசலைய போராட்டம், இவரை ஒரு நிற்கதியாக்கி, அதாவது வந்து இவர் உண்மையிலேயே சுரங்கப்பாதையூடாக தப்பிச் சென்று பிறகு ஒரு கடற்படை கப்பலில் வைத்திருந்து ஒரு நாள் வைத்திருந்து பிறகு விமானப்படை விமானம் மூலம் இவர் இந்தியா செல்ல முயன்ற பொழுதும் இவருக்கு இந்திய விமானப்படை விமானங்களை இறக்குவதற்கு தாங்கள் அனுமதி இல்லை என்று அவருக்கு சொல்லாடல் வழங்கப்பட்ட பொழுதும் மாலத்தீவுக்கு சென்றிருந்தார். மாலத்தீவுக்கு சென்ற பொழுது அங்கே கூட இருந்த இலங்கையர்கள் இவருக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்ட பொழுது, பிறகு சிங்கப்பூரில் தற்காலிகமாக தங்கியிருந்து பிறகு ரணில் விக்ரமசிங்கா அரசால் மீண்டும் இலங்கைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு வருகை தந்த ஒரு அரசியல் சுழற்சிக்கு ஈடுபட்ட ஒரு நபர் தனது தனிப்பட்ட வளர்ச்சிக்காக இவ்வாறான மிகவும் மோசமான மலினத்தனமான செயற்பாடுகளிலும் இலங்கை மக்களுக்கு எதிரான செயற்பாட்டிலும் அனைத்துலக மக்களுக்கு எதிரான செயற்பாட்டிலும் ஈடுபட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டிற்குள் தள்ளப்படக்கூடிய சாத்தியக்கூறு தற்பொழுது எட்டியுள்ளது. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. இது போன்ற விசாரணைகள் மற்ற விடயங்களிலும் இடம்பெற வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை இது நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே ஒரு, அதாவது வந்து ஒரு விசாரணை மட்டும் முன்னுதாரணமாக இருந்து கொண்டு மற்ற விசாரணை தள்ளி போடுகின்ற சந்தர்ப்பம் என்பது இயலாத அளவிற்கான ஒரு அழுத்தத்தை இலங்கை அரசு பெறுவதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட வேண்டிய ஒரு தேவையை இது எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது.
3: பொதுவாகவே இந்த கோத்தபாய அரசாங்கத்தின் ஊழல் காரணமாக அந்த அவர்களை விரட்டி அடித்த நிகழ்வு கோத்தபாய கோ அந்த நிகழ்வை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். உங்கள் கேள்வி உங்களுடைய விளக்கத்துடன் தொடர்பட்ட ஒரு கேள்வியாக இந்த கோத்தபாய ராஜபக்சே உள்ளிட்டவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இந்த வெளிநாட்டு பயணத்தடை எதிர்காலத்தில் அவர்களை நேரடி சந்தேக நபர்களாக மாற்றும் சாத்தியத்தை காட்டுகிறதா, அல்லது இது விசாரணையை பாதுகாக்க எடுக்கப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்குமா என்றும் எண்ண தோன்றுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
4: இல்லை, இப்பொழுது இந்த மக்களுக்கு இடையே ஏற்புத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அதாவது வந்து அந்த ஒரு விடியம் உண்மையிலே நடைபெற்றிருக்கின்றது, இவர்கள் குற்றவாளிகள் தான் அல்லது இவர்கள் இவ்வாறாக பிழையாக செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் ஆதரிக்கின்ற பொழுது அல்லது உளமாற ஏற்கின்ற பொழுது அவர்களுடைய எண்ணம் சிந்தனை என்பது ஒரு பௌத்தமயப்பட்டதாகவோ அல்லது இனவாதம் சம்பந்தப்பட்டதாகவோ மாறாது. என்றால் இங்கே உள்ள இரண்டு விடயங்கள் அவர்களை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே அவர்களுக்கு வெற்றி தருகின்ற விடயமாக இருக்கின்றன. அரசியல்வாதிகள் ஒன்று இந்த பௌத்த பிக்குகளையும் பௌத்த மதத்தையும் தங்களுக்கு ஆதரவாக பாவிப்பது, அவர்களுடைய ஆதரவை பெறுவது. இரண்டாவது இனவாத கருத்துக்களை விதைத்து அதன் மூலம் பெரும்பான்மையான வாக்குகளை பெறுவது. அந்த இரண்டு விடயங்களிலும் இவர்களை பொறுத்தவரையில் வெற்றி பெற முடியாத அளவிற்கான நிலைமைகளை இந்த காலம் ஏற்படுத்தி வருகின்றது. குறிப்பாக 2023 கருத்து தெரிவித்ததிலிருந்து இப்பொழுது 2026 நாங்கள் இந்த விடயத்தை கலைக்கின்ற இந்த 3 வருடங்கள் இருந்தால முற்று முழுதாகவே 3 வருடங்களை அடைய போகின்ற இந்த விசாரணையின் பொழுது உள்வாங்கப்பட்ட நபர்கள் மற்றும் இந்த விசாரணை சென்று கொண்டிருக்கின்ற தன்மை மற்றும் இதற்கான இந்த அழுத்தங்கள் மூலம் இதனை, அதாவது நேற்று இந்த 90 நாள் நீதிமன்ற தடுப்பு காவல் சிறைச்சாலைக்கு வழங்கப்பட்ட பொழுது அங்கே அவர்களுடைய நீதிபதிகள் மன்னிக்கவும் சட்டத்தரணிகளால் ஒரு விடயம் கொண்டுவரப்பட்டது, அவர்கள் வேறு இடத்திற்கு சிறை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் மிகவும் ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தற்கொலை செய்கின்ற முடிவிற்கு செல்லக்கூடிய அளவில் அவருக்கு அந்த PTSD எனப்படுகின்ற, அதாவது வந்து தனது பாதிப்பின் பின்னான ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார் என்றால், அவர் ஒரு இயக்குநர் நாயகமாக புலனாய்வு பிரிவுக்கு இருந்தவர் இவ்வாறு தன்னை திட்டமிட்டு செய்கின்றார்களா போன்ற காரணங்கள் எல்லாம் அடுக்கப்பட்ட பொழுதும், அதற்கு மேலாக 90 நாட்கள் நீதிப்பு என்பது ஜனாதிபதி ஆணையின் கீழான ஒரு சட்டவாக்கத்தின் அல்லது ஒரு பரிந்துரையின் கீழ் இடம்பெற்றதான தகவல்கள் இருக்கின்றன. எனவே இந்த விடயங்கள் என்பன சிங்கள மக்களிடையே ஒரு ஏற்பு தன்மையை ஏற்படுத்தும் பொழுது அவர்களுக்கான ஆதரவு என்பது குறைந்து செல்கின்ற தன்மை ஏற்படும். அதாவது வந்து ஆம் இவருடைய பங்கு இருந்திருக்கிறது, இவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள் என்று. அதைவிட நான் ஏற்கனவே கூறியது போல 2005 இவர்களுடைய தொடர்பாடல் என்பது ஆரம்பித்திருக்கின்றது. அதன் மூலம் இவர்கள் பணப்பட்டுவாடாக்கள் செய்கின்றார்கள் போன்ற பல விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவையெல்லாம் அப்பொழுது இப்பொழுது 2009 தான் பெரிய கூரமுகமான, அதாவது மனிதாபிமானத்திற்கு ஏற்க முடியாத ஒரு படுகொலைகள் என்பன ஈழத்தில் இடம்பெற்றிருந்தன. அதன் மூலம் அவை ஏற்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் அவை விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற பொழுதும் அதற்கான மெத்தனமே காட்டப்பட்டதை ஒழிய அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ஆனால் மாறாக இவர்கள் ஊடான பேச்சுவார்த்தைகளுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக மற்ற அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசியல் பிரமுகரான நேரு சந்திரகாந்தனாக இருக்கலாம் அல்லது வேறு பல பிரமுகர்களாக இருக்கலாம் அல்லது பசில் ராஜபக்ச மற்றும் இன்னும் ஒரு ஹெகலிய ரம்புக்கள போன்ற பலரும் இந்த பேச்சுக்களில், அதாவது சரணடைவுகள் அல்லது மக்களை விடுவித்தல் போன்ற பல விடயங்களிலும் சம்பந்தப்பட்டு அதிலிருந்து தளர்ந்து போனவர்களாக இருக்கின்றபடியால் இவர் மீதான விசாரணைகள் என்பன அந்த கோணத்தில் கூட உள்ளூர் விசாரணையாக கூட எடுக்கக்கூடிய விடயமாக கூட இருக்கலாம். இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், அவ்வாறான விடயங்களை எடுக்கின்ற பொழுது முதலில் அவை யுத்த குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டு பிறகு அவற்றை சர்வதேசத்தில் இனப்படுகொலை என்கின்ற பாணியில் கொண்டு செல்வதுதான் சாத்தியமே ஒழிய, இலங்கையை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த இனப்படுகொலை என்கின்ற விடயத்தில் எந்தவித ஒரு விட்டுக் கொடுப்புக்கும் இடமில்லாத விசாரணை ஒன்றை எடுக்க மாட்டார்கள். எனவே அந்த யுத்த குற்றம் என்ற வகையிலாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தளம் அங்கே திறக்கப்பட்டிருக்கின்றது. இது இப்பொழுது அந்த தளம் திறக்கப்பட்டதற்கான காரணம் மக்கள் மத்தியிலான புரிதல் மற்றும் எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ இலங்கைக்கான அதிமேற்றாணி ராண்டகை ரஞ்சித் மக்கம் அவர் தமிழர்களுக்கு எதிரானவர், தமிழ் போராட்டத்திற்கு எதிரானவர் இருந்த பொழுதிலும் இந்த விவகாரத்தில் அவருடைய பங்கு பெற்றல் என்பது அல்லது அவருடைய தொடர் அழுத்தம் என்பது அல்லது அவருடைய எதிர்பார்ப்பு அனுறவை நோக்கி நீங்கள் இந்த விசாரணையை எடுக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு என்பது இந்த விசாரணைக்கு தீனி போன்றிருக்கின்றது என்பதில் எந்தவித இரண்டாம் கரத்துக்கும் இடமில்லை. எனவே இது தொடர்ந்து செல்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த தமிழ் மக்களின் விவகாரங்களில் கூட விடிவுகள் ஏற்படுவதற்கான அல்லது ஒரு பல் தன்மையான விசாரணை ஏற்படுவதற்கான தளத்தை திறக்கக்கூடிய வகையில் இது சென்று கொண்டிருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
3: பொதுவாகவே இறுதியாக ஒரு கேள்வி சுருக்கமாக, இந்த விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன, கனகாலமாகவே நீண்ட காலம் நடைபெற்று வருகின்றன. இந்த விசாரணைகளின் முடிவில் உண்மையான குற்றவாளிகள் இனங்காணப்படுவார்களா, உண்மையான குற்றவாளிகள் என்று இவர்களை குறிப்பிட்டாலும் சட்டத்தின் இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்படுமா, அப்படி வழங்கப்படுவதற்கான கால நேரம் எவ்வளவு என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
4: இல்லை, இது கடினமான கேள்வி தர்ம. இதற்குரிய பதில் எவ்வாறு அமையலாம் என்றால், இப்பொழுது பிள்ளையான் என்பவர் கைது செய்யப்பட்டது. கிழக்கு இலங்கை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த பேராசிரியரை கடத்தி சென்று கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்காகத்தான் கைது செய்யப்பட்டார். ஆனால் அதன் போதான விசாரணைகளில் தான் இந்த ஈஸ்டர் குண்டு பற்றிய விடயங்களை அவர் கசிய விட்டதான அல்லது அது பற்றிய மேலதிக விவரங்களை அவர்கள் திரட்டுவதான தன்மை ஏற்பட்டிருந்தது. அதே காலகட்டத்தில் தனது இருப்பு என்பது இலங்கையில் பாதுகாப்பற்றது என்பதற்காக வெளிநாடு நோக்கி சென்ற பிள்ளையானின் செயலாளர் வழங்கிய பேட்டி, அதாவது வந்து சேனல் போவிற்கு அவர் வழங்கிய பேட்டி, அது 2023 ஒளிபரப்பப்பட்ட பொழுது இதன் தன்மை என்பது இறுகி சென்றது. அதன் பிரகாரம் 3 பார்த்தீர்களானால் சுரேஷ் சாலை அவர்களை கைது செய்வது கூட ஒரு சாதாரண விடயம் அல்ல, மிகவும் ஒரு கடினமானது. இயக்குநராக இருந்தவர் புலனாய்வு துறைக்கு ஒரு பிரிகேடியர் தரத்தில் இருந்த ஒரு அதிகாரி, அவர் இடம்பெறுகின்றது. இப்பொழுது கோத்தபய ராஜபக்ச அவர்களின் கடவு சீட்டு என்பது தடுக்கப்படுகின்றது. எனவே இது ஒரு கனதியான நிலையில் செல்லும். ஆனால் விசாரணைகளின் காலத்திற்கான தொடர்ச்சி என்பது சில வேளைகளில் அனுரா அடுத்த முறை பதவிக்கு வர முடியாவிட்டால் அதன் தன்மை என்பது சில வேளைகளில் செயலற்று போகும். ஆனால் சர்வதேசம் இந்த விவகாரத்தில் நிச்சயமாக தலையிட்டபடியே இருக்கும் என்றால் அவர்களுக்கு தெரியும் இதில் பல விடயங்கள் இருக்கின்றன என்று. எனவே முடிவு வரும், ஆனால் காலம் தெரியாது. அதுதான் உண்மை.
3: நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு பிரதிபடியும் தொடர்பாக பேசிக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை நன்றி உங்களுக்கு.
4: நன்றி தர்மா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
5: மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393.
6: உங்கள் பட்ஜெட் கிட்ட விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான ஓரிடம் பிரிக் அவுட்லெட். டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது பிரிக் அவுட்லெட். தளவாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% வரையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு பில்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
7: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462.
3: இன்றைய நாள் பாடநில SP பாலசுப்ரமணியமின் பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பாடிய ஏராளமான பாடல்களிலிருந்து 3 பாடல்களை உங்களுக்காக தர இருக்கின்றேன். அந்த 3 பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என? செய்திகளின் பின் நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். அந்த 3 பாடல்களும்

0: நேர்களும் இணைந்து கொண்டு செய்திகளின் பின் வாக்களிக்கலாம். இணைந்து கொண்டு வாக்களிக்க 416-593-0055.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதை தொடர்ந்து மருந்துகளின் விலைகளையும் அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் அந்த சிறுவர்களில் ஒருவர் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட மருத்துவ நிபுணர் அனில் ஜெய்சிங்கர் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா தமிழக வெற்றிக் கழகம் பெயர்கள் வெவ்வேறானாலும் ஜனநாயகத்தை சிதைக்கும் செயல்பாடுகளால் ஒன்றாகிவிட்டனர் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியாவில் இபோலா நோய் பாதிப்புகள் தற்போது வரை எதுவும் பதிவாகவில்லை என இன்றைய தினம் மத்திய சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. ஃபீபா உலகக்கோப்பை விளையாட்டை பார்வையிட வரும் பார்வையாளர்களை வரவேற்கும் ஒரு முயற்சியின் பகுதியாக குரூஸ் மலையில் இதுவரை காட்சிப்படுத்தப்பட்டதிலேயே மிகப்பெரிய கெனடிய கொடியை குரூஸ் மவுண்டன் ரிசோர்ட் ஏற்றியுள்ளது. அமெரிக்க அரசியல் பிரச்சாரங்களுக்கு எந்தவித நிதியும் அளிக்க திட்டமிடவில்லை என்று ஓபன் ஐ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஓல்டமன் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் மற்றும் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஆகியோருடன் 3 மணி நேரம் உரையாடியதாகவும் ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறக்குமாறு அமெரிக்க கூட்டாளிகளை வலியுறுத்தியதாகவும் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜான்சன் தெரிவித்துள்ளார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: இன்றைய நாள் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாள். மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இதயங்களில் அவர் பாடிய பாடல்களிலிருந்து 3 பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். அந்த பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம் தர்மா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் கோதா. சொல்லுங்கள், எந்த பாடல்?
2: எனக்கு 3வது பாடல்.
0: 3வது பாடல். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும்
2: சந்திப்போம்.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
3: வணக்கம் தர்மா, அப்படியே
0: நலமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள் செல்லகுமார், எந்த பாடல்?
3: எனக்கும் 3வது பாடல்.
0: 3வது பாடல். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
4: வணக்கம் தர்மா, இது குட்டி.
0: குட்டி சொல்லுங்கள், எந்த பாடல் குட்டிக்கு பிடித்த பாடல்?
4: மண்ணில் இந்த காதல்.
0: மண்ணில்
4: மூச்சு விடாம பாடினது அவற்ற திருப்பி மறு முத்திரையை பதிச்ச பாடல்.
0: நன்றி இணைந்து கொண்டதுக்கு குட்டி. மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
5: பாபி
0: சொல்லுங்கள். பாபி, எந்த பாடல்?
5: மண்ணில் இந்த காதல். நன்றி.
0: மண்ணில் இந்த காதல். நன்றி இணைந்து கொண்டு வாக்களித்ததுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
5: உங்களுக்கு
0: நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
6: வணக்கம் தான் கோபால் ஹேகரன்.
0: சொல்லுங்கள் கோபால், எந்த பாடல்?
6: 3வது பாடல்.
0: 3வது பாடல். நன்றி கோபால் இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
7: வணக்கம் தீபன் ஹேகரன்.
0: சொல்லுங்கள் தீபன், எந்த பாடல்?
7: 3வது பாடல்.
0: 3வது பாடல். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்?
8: நான் ராஜ் கேக்குறேன்.
0: சொல்லுங்கள் ராஜ், எந்த பாடல்?
8: மூன்று பேர் நல்ல பாட்டு, நான் கூட்டத்தோட சேர்ந்து போவோம். 3வது பாட்டு.
0: பிரச்சனை வரக்கூடாண்டாக்கா. நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம், யார்? கரண். கரண், சொல்லுங்கள் எந்த பாடல் கரணுக்கு?
9: நீங்க விளையாட்டா கொண்டு வந்தீங்க கடைசியெல்லாம் கஷ்டமர் இல்லையா? மண்ணில் இந்த காதல்லாம்.
0: நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
10: வணக்கம் தர்மா.
0: சொல்லுங்கள் எந்த பாடல்?
10: நான் ஜூலியங்க இருக்கிறேன். எனக்கு 3வது வெற்றி பாடல்.
0: 3வது வெற்றி பாடல். சரி,
10: நன்றி.
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
11: முதலாவது பாடல்
0: அஞ்சலி பவன். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
12: வணக்கம் தர்மா.
0: வணக்கம்,
12: சுரேன்.
0: சுரேன் சொல்லுங்கள், எந்த பாடல்?
12: எப்படி நலமா இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன். நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
12: நான் அதே நிலமா நானும் இருக்கிறேன். என்னத்த சொல்றது, எல்லா நேர்வன் சொல்லிட்டார்கள். ஆனால் 3 அருமையான பாடல், அதிலேயும் மிக பிடித்த பாடல் மண்ணில் இந்த காதல்.
0: மண்ணில் இந்த காதல். நன்றி சுரேன் இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
13: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? ராஜ் சொல்லுங்கள், எந்த பாடல்?
11: மூன்றாவது பாடல்.
0: மூன்றாவது பாடல். நன்றி ராஜ் இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம். நலமாக இருக்கணும். ஒரு பழமொழி இருக்கு, ஏதோ வர முதல் எது வரும் மாதிரி, ரசிகன் வர முதல் ஏதோ ஒரு சத்தம் வரும். சரி, நன்றி நன்றி.
13: என்ன மறைந்தாலும் இசையாலங்கள் மனத்தை நிரப்பி கொண்டிருக்கும் எஸ்பிபி அவர்களை நினைத்து கொண்டு எனக்கு என்ன முதலாவது பாடல் தான் என்ன, ஆனா இந்த என்ன இந்த எங்களுக்கு குற்றம் இழைத்தவர்கள் சிறையில இருந்தோம்னு ஒரு செகண்டாவது அதை நினைச்சு பார்ப்பார்கள். நாங்க இவ்வளவு வேற துன்பப்படுத்தி இருக்கிறோம், அந்த ஒரு செகண்டே போடும் அவர்களுக்கு, அது அந்த அதுல நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படலாம் என்று சொல்லி கொண்டு விட வருவேன். நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
14: வணக்கம், நான் மணி அழைக்கிறேன். சர்மா, அப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். எந்த பாடல்?
14: எங்களுக்கு ஞாபகப்படுத்துற அந்த மண்ணில் இந்த காதலும் அவங்களை அந்த பசுமையான நினைவுல கொண்டு போகக்கூடிய அந்த
0: மண்ணில் இந்த காதல். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம் மணி. நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
15: காலை வணக்கம் தர்மா, அப்படிங்க?
0: நலமாக இருக்கின்றேன். சுதா, சுதா சொல்லுங்கள், எந்த பாடல்? நன்றி சுதா இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
16: வணக்கம். நான் முருகரஜினர். உங்களுக்கு அதிகாலை வணக்கம்.
0: உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்கள், வேலையில? நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
17: வணக்கம், நான் கலிகவர்தன் கேட்கிறேன்.
0: கலிகவர்தன் சொல்லுங்கள், எந்த பாடல்?
17: மூன்றாவது பாடல். நான் மதிப்பு போட்டிருந்திருக்கேன்.
0: நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்க 4 6 5 9 3 0 0 5 5. மீண்டும் ஒரு முறை பாடுநிலா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் பாடிய மூன்று பாடல்களில், அவர் படித்த ஏராளமான பாடல்களில் மூன்று பாடல்கள் உங்களுக்காக.

0: நேர்களும் ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து வாக்களிக்க இணைந்து கொள்ளலாம். இந்த வேளையில் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜெய் பரமநாதன் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜெய் பரமநாதன் விடுக்கும் அறிவித்தல், பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹோம் வாங்க திட்டமிடுகின்றீர்களா? அதுவும் 30 அல்லது 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3 பெட்ரூம், 4 பெட்ரூம் டவுன் ஹவுசஸ் மற்றும் டிடாச் ஹவுசஸ் இப்போது விற்பனைக்கு உள்ளன. அடுத்து 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம் புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்கும் 130,000 வரையிலான HST ரீபேட்டை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை $719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதனை உடனே அழைக்கிங்கள். தொடர்புகளுக்கு 416-700-2222, 416-700-2222. அவருடைய இணையதளமான j.ca.com சென்று மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நேர்கள் புதமது காலையில் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
3: 9699 James Street, Maple
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
4: ஏசியா கோல்டன்.
2: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொன்னுருக்கி தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
4: விதவிதமான நகை தெரிவு,
2: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
4: லேசர் கட்டிங்,
2: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
4: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
2: ஏசியா கோல்டன், 416-746-2742.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்து கொள்கின்ற நேர்களை தொடர்ந்து இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
5: நான் ஜெகன் கேட்கிறேன்.
0: ஜெகன், சொல்லுங்கள், எந்த பாடல்?
5: பெண்மைந்தி மண்ணில் இன்றமேதடா.
0: நன்றி, இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
6: வணக்கம் தர்மா, நான் புவி.
0: புவி, எப்படி இருக்கின்றீர்கள் புவி?
6: நான் நலமாக இருக்கிறேன், நீங்கள்? நலமா?
0: நலமாக இருக்கின்றேன். எந்த பாடல் புவி?
6: காதல் இல்லாமல் வாழ்வது வாழ்வா.
0: நன்றி.
6: காதல், தாய் நாட்டிற்கு காதல், அம்மாவிற்கு காதல்.
0: அப்படியே நீண்டு அப்படியே பட்டியல் அப்படியே நீண்டு போவோம்.
6: நீண்டு போவோம். அது
0: சரி. நன்றி, நன்றி புவி, இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம்.
6: நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
7: சுதர்ஷினி,
0: சொல்லுங்கள், எந்த பாடலுக்கு உங்கள் வாக்கு? மண்ணில் இந்த காதல். நன்றி, இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
8: வணக்கம். சஞ்சய்.
0: சஞ்சய், சொல்லுங்கள், எந்த பாடல்?
8: மண்ணில் இந்த காதல்.
0: நன்றி, இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
9: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
9: நான் குகன் கதைக்கிறேன், மண்ணில் இந்த காதல் என்று.
0: மண்ணில் இந்த காதல். நன்றி, இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம். நேர்களும் இணைந்து கொண்டு விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். இணைந்து கொண்டு வாக்களிக்க 4165309355. இன்றைய நாள் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் பிறந்த நாள். அவர் மறைந்தாலும் அவரது பாடல்கள் இன்றும் எங்களுடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன.
10: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்று தருகிறார் கஜன் கனக விநாயகம். குறைந்த வருமானமா அல்லது அப்ரைசல் சிக்கலா, கவலையை விடுங்கள். அலையுங்கள் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. பிரதான வங்கிகள் ஊடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. கஜன் கனக விநாயகம்.
11: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
12: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
13: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
14: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: புதுபுது காலையில் இன்றைய நாளில் பிறந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் நினைவாக அவர் பாடிய திரைப்படங்களில் இருந்து 3 பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். அந்த பாடல்களுக்கு வாக்களிக்க இணைந்திருக்கிற நேர்களை தொடர்ந்து இணைத்து விடலாம். வணக்கம்.
15: வணக்கம். நான்
0: தீபன். சொல்லுங்கள், எந்த பாடல்?
15: நன்றி
0: தீபன் இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
16: வணக்கம்.
0: வணக்கம் செல்வி, சொல்லுங்கள், எந்த பாடல்? மண்ணில் இந்த காதல். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
17: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்?
17: மிஸ் நாதன்.
0: நாதன், சொல்லுங்கள், எந்த பாடலுக்கு உங்கள் வாக்கு?
17: மனதை அள்ளும் அஞ்சலி பாடல், மிக அருமையான பாடல்.
0: நன்றி இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திப்போம்.
17: நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
18: காசிநாதன்.
0: சொல்லுங்க காசிநாதன், எந்த பாடலுக்கு உங்கள் வாக்கு?
18: இந்த மண்ணில் இந்த காதல்.
0: நன்றி. நன்றி இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திப்போம்.
18: வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
0: நன்றி. நன்றி. நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்க 416-9-3-0-0-5-5.
19: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
20: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
0: புத்தமது காலியுடன் நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். உங்கள் முதல் வீடு அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிடுகின்றீர்களா? அல்லது தற்போது உள்ள பி லெண்டர் மோர்கேஜை மாற்றி சிறந்த வட்டி வீதமும் நல்ல சலுகைகளும் சிஐபிசி வங்கி ஊடாக பெற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு உதவ தயாராக உள்ளார் சிஐபிசி மோர்கேஜ் மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன். மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ், டிரான்ஸ்ஃபர், புதிய மோர்கேஜ், செல்ஃப் எம்ப்ளாய்டு அல்லது கனடாவுக்கு புதியவர்களுக்கான மோர்கேஜ் சொல்யூஷன் என உங்கள் தேவைக்கு பொருத்தமான சரியான தீர்வுகளை வழங்குகின்றார். கனடாவின் புதிய மோகேஜ் விதிமுறைகள் மூலம் அதிக பயன்பெறும் சிறந்த வட்டி வீதங்களை அறியவும் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அருகிலுள்ள சிஏபிசி வங்கியிலே அவரை சந்தித்து மோகேஜை பெற மிதுன் குலேந்திரநாதன். சிஏபிசி மொபைல் மோகேஜ் அட்வைசர் 6474599757. நேர்கள் 19 காலையில் சிஏபிசி மொபைல் மோகேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rogue 5 வருடங்களுக்கு zero financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: புதுமது காலையில் நூல் அறிமுக விழா தொடர்பான தகவலை பார்த்துவிடலாம். தமிழில் தேசிய கவிஞர் புதுமை ரத்னதுரை அவர்களின் பவள விழாவையொட்டி வெளியாகிய சிறப்பு மலர் அறிமுக விழா ஜூன் 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு இலக்கம் 3474 கிங்ஸன் ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள குயூசிஸ் பேங்குவெட் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. தமிழில் தேசிய கவிஞர் புதுமை ரத்னதுரை அவர்களின் பவள விழா சிறப்பு மலருடன் விடுதலை புலிகள் பத்திரிகையின் ஆசிரியர் சு ரவி அவர்கள் எழுதிய 2 நூல்களையும் இந்நிகழ்வில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். தாய்மண்ணை நேசிக்கும் அனைவரையும் தவறாமல் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு பேரன்புடன்

0: வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்?
1: வணக்கம், நான் சிவா.
0: சிவா, சொல்லுங்கள், எந்த பாடலுக்கு உங்கள் வாக்கு?
1: மண்ணில்
0: இந்த நன்றி சிவா, இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற இறுதி நேரை இணைத்து விடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்?
2: நான் தீபா வைக்கிறேன்.
0: தீபா, சொல்லுங்கள், எந்த பாடலுக்கு உங்கள் வாக்குகள்? நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து வாக்களித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். நேரம் போதாமையால் எல்லா நேர்களையும் இணைத்துக் கொள்ளாமல் இருந்ததற்கு வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, நேர்களே, ஒலிக்க இருக்கின்ற வெற்றி பெற்ற பாடலுடன் நானும் இன்றைய காலை ஒலிபரப்பில் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய காலை ஒலிபரப்பில் செய்தி ஆசிரியராக கடமையாற்றிய உமாபாரதி தங்கராஜாவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அரசியல் ஆய்வாளராக இணைந்து கொண்ட சுரேஷ் தர்மாவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, வாக்களிக்க இணைந்திருந்த நேர்களாகி உங்களுக்கும் மனமார்ந்த நேர்கள் நன்றியை கூறிக்கொண்டு, தொடர்ந்தும் பல்கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் நேர்கள் இதே அலைவரிசையில் இணைந்திருக்கலாம். சிஎம்ஆர் தமிழ் FM நிகழ்ச்சிகள் வழமை போல் இரவு 9 மணிக்கு ஆரம்பமாகும். சிஎம்ஆர் தமிழ் நிகழ்ச்சிகளுடன் 24 மணி நேரமும் நேர்கள் இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு பொழுதில் கட்டளைகள் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்னும் நன்றி கூறி விடைபெறும் நான், உங்கள் அன்பின் தர்மா. வணக்கம் நேர்களே.

Yeah.